பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடிய குரு பாடுகா ஸ்தோதிரம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஸ்ரீ சரோஜா ஸ்ரீ லலிதா பாடியுள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம், இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்தது. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகர்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: சிந்தனையில் நலம் இருந்தால் செயல் நலமாயிருக்கும். நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செய்வோம். நல்ல சிந்தனையுடன் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது இசையோடு ஆர்ஜே பீட்டர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பிபி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ்

மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. நேரம் இப்போது 6:02:50.
2: அருள்மணி மாலை.
1: எங்கும் நிறைந்து எல்லையற்று விரிந்து யாவற்றிலுமாய் வியாபித்திருக்கும் பரம்பொருள்தனை சிரம் தாழ்த்தி வணங்கிடும் நேரம் இது. ஆம் நேர்களே, இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை உலாவரும் நேரம். புலர்ந்திருக்கும் இந்த புதியதோர் காலை நேரம் அனைவருக்கும் புத்துணர்வையும் புதிய நம்பிக்கைதனையும் அருளட்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டி இனிதாய் தொடங்குகிறது. இறைவணக்க பாடல்களில் இதயம் நிறைந்திட காத்திருக்கிறோம் நேர்களே. திருமந்திர வரிகளோடு தொடங்குகிறது இன்றைய நமது நிகழ்ச்சி. 3 பாடல் 578. கண்டு கண்டு உள்ளே கருத்துற வாங்கிடில் கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம் பண்டு உகந்து எங்கும் பழமறை தேடியை இன்று கண்டு இங்கே இருக்கலுமாமே. அதாவது வெளியே எங்கெங்கோ சென்று ஓடுகின்ற இந்த மனதை உள்ளுக்குள்ளாக ஒருநிலைப்படுத்திவிட்டால் இறைவனுடைய 8 குணங்களை நமக்குள்ளேயே உணர முடியுமாம். அப்படி உள்ளே மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருந்தால் தொடக்க காலம் முதற்கொண்டு மிக பழம்பெரும் வேதங்களை கற்றறிந்தவர்களால் தமக்குள் தேடப்பட்ட அந்த இறைவனை இப்பொழுதே நமக்குள் கண்டு உணர முடியுமாம். இறைவனின் 8 குணங்கள் என்னென்ன? தன்மயத்தனாதல், தூய உடம்புடைமை, அளவிலாத ஆற்றல் உடைமை, பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பது, பேரருள் உடைமை, இயற்கை உணர்வு கொண்டிருத்தல், முக்காலத்தையும் உணர்ந்திருத்தல், அளவிலாத ஆனந்தம் உடைமை. இப்படி சச்சிதானந்த சுரூபியாகிய அந்த இறைவனை நமக்குள்ளே கண்டு உணர்வது என்பது எத்தனை ஆனந்தமயமானது. அதே ஆனந்தத்தோடு இன்றைய நமது அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ காற்றலைகளில்.

இறைவி இறைவன் இரண்டும் ஒன்றாகி தாயாய் தந்தையாய் சக்தியும் சிவனுமாய் உள்ளொளி ஆகி உலகெல்லாம் திகழும் பரம்பொருளே ஆதி மூலமே அனைத்தையும் காக்கும். இப்படி விக்கினங்கள் அகற்றும் அந்த விநாயக பெருமானின் தாழ் பணிந்து ஒலித்தது எஸ் ஜானகியின் குரல். புதனேரி சுப்பிரமணியம் வரிகளுக்கு இசை தந்திருந்தார் எல் கிருஷ்ணன்.

வாழ்க்கையை ஒரு கர்மயோகமாக வாழ முயற்சித்தோம் என்றால் அந்த முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. அந்த முயற்சியில் எப்போதும் குற்றம் என்பது இருக்காது. சிறிதளவு முயற்சி கூட பெரும் பயத்திலிருந்து ஒருவனை காப்பாற்றுகிறது என்று சொல்கிறது பகவத்கீதை வாசகம். நேர்களே, நாம் கேட்ட அந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து கண்ணதாசன் இயற்றி டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தது. நூற்றி ரெண்டு புள்ளி மூன்று பவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது நேர்களே, அருள்மணி மாலை.

அஞ்சனை மெய்ந்த நனுமனை போற்றிடின் நெஞ்சினில் பலம் வரும். வஞ்சனை போக்கிடும் வாயுவின் புத்திரனால் வல்வினை நோய் தீரும். நேர்களை ஒலித்த அந்த பாடல் பிரபாகர் குழுவினரோடு பாடியிருந்தது.

வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே என்று சொல்லும் அந்த அபிராமி அந்தாதி வரிகளைப் போல அம்பிகையின் புகழ் பாடி வந்தது கே ஜே யேசுதாஸ் குரல். செம்பனார் கோவில் சண்முகம் ஏற்றியிருந்த பாடல் அது. இசையமைத்திருந்தார் தேவா. உள்ளமெல்லாம் இறை உணர்வு ஊற்றெடுக்க நிறைந்திருக்கிறோம் நேர்களே. இது அருள்மணி மாலை. வழங்கிக் கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ, உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே என்று பாடும் கந்தரனுபூதி. நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் ஸ்வர்ணலதா குரலில் ஒலித்தது.

சத்தியம் மற்றும் தர்மத்தில் நிலைத்திருப்பவரும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு கேட்டதை வழங்கக்கூடிய கற்பக விருட்சமாகவும் காமதேனுவாகவும் விளங்கக்கூடிய குரு ராகவேந்திரரை போற்றி வந்த அந்த பாடல் ஹரிணி குழுவினர் பாடியிருந்தது, வாராஸ்ரீ ஏற்றியிருந்த பாடல்.

நேர்களே, 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அருள்மணி மாலை காலை நேர காற்றோடு கலந்து இறைவணக்க பாடல்களில் இதயம் நிறைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் வி. நடராஜ முதலியார் குழுவினர் பாடியது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய அந்த கர்த்தருடைய நாமத்தில்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறது பைபிள் வாசகம்.

நேர்களே, நாம் இணைந்திருக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி நிறைவாக நாம் கேட்கலாம். த காசிம் இயற்றி டி கே ராமமூர்த்தி சேமித்த பாடல் எஸ் சரளாவின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. பிறருக்கு உதவுதல், மன்னிப்பு கேட்டல் மற்றும் நல் அறங்களை செய்தல் இவையே ஒருவருக்கொருவர் அன்பை பெருக்கி அல்லாவை உணரச் செய்யும் என்று சொல்கிறது திருக்குரான் வாசகம்.

0: கடவுள் நம்முடைய உள்ளத்தில் வாழ்கிறார். எப்படி? மலரில் மனம் இருப்பது போல, உடலில் உயிர் உறைவது போல, கதிரவனில் ஒளி நிறைவது போல, தெய்வீகம் நமக்குள்ளே இருக்கிறது. தூய்மையான மனித இதயத்தை உறைவிடமாக கொண்டதுதான் இறைவனின் திருவருள். நேர்களே, இந்த சிந்தனை வரிகளோடு இனிதே நிறைவு பெறுகின்றது.
1: அருள்மணி மாலை.
0: மீண்டும் அருள்மணி மாலை நாளை காலை 6:02 ஒலிக்க கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் இடம்பெறும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன்

0: பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சிமாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டாகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டாகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வு கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கல பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் என்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என்ஆர் இளங்கோ, தாவேக்கா அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என்ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச

0: வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான 1 வார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் 1 நாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இப்போது கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்கள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:55 தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்க, 7:15 தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்கலாம், 7:25 தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பமாக கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலிக்கும். காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்?

காலை 11 மணிக்கு செய்திச் சுருக்கம். 11:02 காலத்தால் அழியாத காவிய கானங்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி என்றும் இனியவை. 1950 மற்றும் 60களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் செவி தீண்டி சுகம் சேர்க்கும். நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் தொடர்ந்து ஒலிக்கும். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கெடுத்து தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். மூன்று மணிக்கு வர்ண ஜாலம் நிகழ்ச்சியில் இனிய திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 5:10 பூந்தென்றல் நேர்களோடு தொலைபேசி வாயிலாக பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரையிசையில் மலர்ந்த இறையிசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பமாக திரைப்பட பாடல்கள் உலாவரும். இரவு 7 மணிக்கு திரை கானம், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 முதல் 7:30 வரையிலும் திரை கானம் ஒலிபரப்பாகும். 7:30 நம்மை சுற்றி பி சரவணன் அவர்கள் வழங்கும் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவே, இரவை இதமாக்கும் பாடல்கள். 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு, 11:00 மனசு மயங்கும், மனம் நிறைந்த பாடல்கள் வானலைகளில் வலம் வர கேட்டு ரசிக்கலாம் நேர்கள். 9:00 இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம், 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக. நேர்களே, இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பொறுமை என்பது காத்திருப்பது அல்ல, காத்திருக்கும் நேரத்தையும் மகிழ்ச்சியாக வாழ்வது என்ற இந்த சிந்தனை வரிகளோடு நாம் இணையலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: ஆம்னியர்களே, இது வணக்கம் தமிழ்நாடு. இதில் நிறைய செய்திகள், அந்த செய்திகளுக்கு நடுவில் பாடல்கள், இப்படியெல்லாம் உங்களுக்காக கதப கானங்கள் கொடுக்க காத்திருக்கிறது இன்றைய நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு. ரொம்ப அழகாக நம்ம தொடங்கணும் இல்லையா? அதாவது பொறுமை என்பது காத்திருப்பது கிடையாது. எல்லாருமே ரொம்ப பொறுமையாக இருக்கும் ஒரு வாய்ப்புக்காகன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நான் அந்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன், நான் ரொம்ப பொறுமையாக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது கிடையாது. பொறுமைனா என்ன அப்படின்னா, காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் மகிழ்ச்சியாக அதை வந்து பயன்படுத்துறது, பயனுள்ளதாக நம்ம அதை வந்து கொண்டு போகிறது இருக்கு இல்லையா. ஒரு அந்த ஒரு நமக்கு ஒரு இடத்துல நேரம் கிடைக்குது, ஒரு பயணம் போகிறோம், அந்த பயணத்தில் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு அந்த பேருந்தோ ரயிலோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நேரம் நமக்கு கிடைக்குது, காத்திருக்க வேண்டிய ஒரு அவகாசம் நமக்கு வருது அப்படின்னு சொன்னால், அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், நம்ம ஒரு டென்ஷனாக ஐயோ எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை நம்ம பயனுள்ளதாக கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பொறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் பயனுள்ளதாக ஆக்கிட்டு இருக்குது உங்களுடைய பகவத் பாரதி தமிழ் பண்பலை. இதோடு இணைந்திருக்கும் போது ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியான தருணம் தான் இல்லையா? சரி, இன்றைக்கி நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வழக்கம் போல் இது வாழ்த்து மலர்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் மனதிற்கினிய விழாக்களை கொண்டாடும் அனைவருக்கும் இன்று போல் என்றும் இன்பம் நிலைத்திருக்க மனதார வாழ்த்துகின்றது பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வானலைகளில் வாழ்த்தலைகள் கலந்து ஒலித்த அந்த பாடல் பி. சுசீலா பாடியிருந்தது. கண்ணதாசன் வரிகளுக்கு இசையமைத்திருந்தார் வி. குமார். பாடல் இடம்பெற்றிருந்த படம் கஸ்தூரி விஜயம்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வணக்கம் தமிழ்நாடு. இப்போ நம்ம வந்து தொடக்கத்தில் சொன்னோம், அதாவது காத்திருக்கக்கூடிய நேரத்தை வந்து நம்ம எப்படி மகிழ்ச்சியோடு வந்து பயனுள்ளதாக நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே தான் வந்து வெற்றியுடைய ரகசியமே மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கதை செய்தின்னு கூட வச்சுக்கலாமே. அதாவது ஒரு வெற்றி பெற்ற ஒருத்தருக்கு வந்து பாராட்டு விழா நடக்குது. அங்கே நிறைய பேர் வந்து அவரை வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க. அந்த வாழ்த்துக்கள்லாம் அப்படியே அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் மட்டும், எல்லாரும் நல்லா சந்தோஷமாக வாழ்த்து பேசுகிறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த கூட்டத்தில் யார் வெற்றி பெற்றவரோ அவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரா, சும்மா இல்லை, என்ன சொல்றது, ஒரு முறைச்சு பார்க்குற மாதிரி பார்ப்போம்ல, அப்படி பார்த்துட்டே இருந்தாராம். அவர் முகத்தில் மட்டும் சிரிப்பே இல்லை, ஒரு இறுக்கத்தோடே இருந்திருக்கிறாரு. கடைசியாக போயிட்டு அவரால் இருக்க முடியல, ஒரு லெவலுக்கு மேலே நேர வெற்றியாளர்கிட்ட போய் கேட்கவே செய்கிறாரு, எப்படி வந்து நீங்கள் எப்போதும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏன்னா அவர் வந்து மேடையில் இருக்கிறவர் ஒரு சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் சொன்னாரா, நானும் அப்போருந்து உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்கள் ஒரு இறுக்கத்தோடே இருக்கிறீங்க, உங்கள் முகத்தில் ஒரு இறுக்கத்தின் நீச்சு தான் அதிகமாக இருக்குது, ஒரு மகிழ்ச்சி உங்ககிட்ட ஒரு சிரிப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு இந்த கீழே இருந்த அன்பர் சொல்லியிருக்காரு, அட போங்கங்க, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது, நீங்கள் நல்ல இதில் வந்து வெற்றி பெற்றுட்டீங்க, அதனால் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்களை வந்து அடைஞ்சிருச்சு, ஆனால் என்னைய மாதிரி எடுத்த எல்லாத்துலேயும் வந்து ஒரு தோல்வியவே நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா அப்போ தெரியும் நீங்கள் இப்படி சிரிச்சிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். இந்த இதை கேட்ட உடனே அந்த வெற்றி பெற்றவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் நமக்கு முக்கியம். நீங்கள் நினைக்கிறது சரி கிடையாது நண்பரே, நான் வெற்றி பெற்றதால் சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது தவறு. நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதால தான் இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிது. வெற்றியின் ரகசியமே என்னுடைய மனதை நான் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது தான் அப்படின்னு சொன்னாராம். எத்தனை ஒரு உண்மை பார்த்தீங்களா? அதுதான் யதார்த்தம். நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தோல்வி அப்படின்றதே வராது. நம்மளுடைய மகிழ்ச்சியான மனநிலை எப்பொழுதும் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும். சரி, அப்போ என்ன பண்ணணும்? எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? நேரம் 7:10.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க, ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மாமா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க.

0: எச்சரிக்கையாருங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: நேர்களே, விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அதாவது இந்த நாள், இந்த வாரத்திற்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் July 1 ஒன்றாம் தேதி தொடங்கி 7 வரையிலும் வன மகோத்சவ வாரமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா. சரி, அதை முன்னிட்டு நம்ம இப்போது ஒரு செய்தியை நம்ம கேட்க போகிறோம்.
3: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

சுவாசிக்கிற காத்துல ஆக்சிஜனை விட மாசுதான் அதிகமா இருக்கு. கான்கிரீட் காடுகளுக்கு நடுவுல நிழலை தேடி அலையிறோம். ஆனா இந்த நிலையை மாத்த இன்னும் காலம் கடந்து விடல. July 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வாரம். பூமி பந்துக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை மரம் நடுவது. வெறும் மரக்கன்றுகளை மட்டும் நடுவது நம்ம நோக்கம் இல்லை, நட்டக்கன்றுகளை மரமா வளர்க்கிறது தான் நம்மளுடைய உண்மையான வெற்றி. இந்த வாரத்துல உங்க வீட்டுல ஒரு செடி நடுங்க, நாளையும் ஒரு தலைமுறை இங்க வாழட்டும். பசுமை காப்போம். July 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வாரம்.

பசுமை காக்கும் சிந்தனை சித்திரம் கேட்டோம். எழுதி வழங்கியவர் நடராஜன். வருஷம் 16 இந்த திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் கே.ஜே. யேசுதாஸ் குழுவினர்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வி அறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக்குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை

0: எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு JP நட்டா கேட்டுக் கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நாட்கள் நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களை தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் CBI அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு CBI வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின் போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அது குறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டா நகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9 தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் JD

அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி ஒரே வாரத்தில் 2 முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டர்னோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நேரம் 7:25. 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் செய்திகள், பாடல்கள், நிறைய சின்ன சின்ன கதை, நல்ல மனதிற்கு இதமான உற்சாகம் தரக்கூடிய நிகழ்ச்சிகளோடு நம்ம வந்து இணைந்திருக்கோம் இல்லையா. சரி, இப்போது நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடுறோமா. நம்ம கேட்க போகிற இந்த பாடல் ஆலப்ராஜ் பாடியதை, தாமரை ஏற்றி ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலிக்கும் இந்த பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக.

விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449 2952 0853 மற்றும் ஒரு எண் 2838987 1. நேர்களே, உங்கள்

ஜூலை மாத காலை காற்று சுமந்து வந்த அந்த பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கிறிஷ் அருண் குழுவினர் பாடியிருந்தது. கற்பனை பா விஜய், இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் ஃபோம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமாம், காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேர்களை ஒழித்த அந்த பாடல் பீமா திரைப்படத்திற்காக யுகபாரதி இயற்றி ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருந்தது. ஒழித்த குரல்கள் ஹரிஹரன், மதுஸ்ரீ. நேரம் 7:45.

102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வணக்கம் தமிழ்நாடு நேர்களே. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பொதுவாக நம்ம முகநூலில் வந்து ஒரு கேள்வி பதிவிடுவோம் இல்லையா. இன்றைக்கி அந்த கேள்வியை நான் இப்போது இந்த லைவில் நான் சொல்கிறேன். அதுக்கான பதில் தெரிஞ்சவங்க நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குல்ல, அதாவது 9444001023 இந்த வாட்ஸ்அப் எண்களில் நீங்கள் பதிலை வந்து பதிவிடலாம். என்ன கேள்வி அப்படின்னா, காடுகளை அழிப்பதை முற்றிலுமாக தடை செய்த நாடு எது? இதுதான் நமக்கான கேள்வி. காடுகளை அழிப்பதை முற்றிலுமாக தடை செய்த நாடு, இதற்கான பதில் தெரிஞ்சவங்க முகநூல் பக்கத்துலேயும் நீங்கள் பதிவிட வாய்ப்பு இருந்தால் பதிவிடலாம். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் 9444001023 இந்த எண்களில் நீங்கள் வந்து பதிவிடலாம். சரியா, நீங்கள் சில அடுத்து நாம் கேட்க போகிற பாடல்

0: நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஒலித்த குரல்கள். ஹரிணி குழுவினர்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேர்கே, நாம் வந்து அந்த வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கான ஒரு கேள்வியை பதிவிட்டிருந்தோம் இல்லையா? அதாவது, காடுகளை முற்றிலுமாக அழிப்பதை தடை செய்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் வந்து மயிலாப்பூர் பட்டாபி சிவன் அருண் பிரபாகரன் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து நடராஜன் சுப்பையா நடராஜன் இவங்க எல்லாரும் முகநூல் பக்கத்தில் நார்வே அப்படின்ற பதில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இது சரியா அப்படின்றத நாம் நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும் யார் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு நாம் தெரிஞ்சுக்கலாமா?

0: இப்போது நம்மளுடைய வாட்ஸ்அப் பக்கத்தில் பிரமிழா முகப்பேரிலிருந்து, அடுத்து மாலினி தேவி அருணாச்சலம் அண்ணா நகர்லேருந்து, பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், அடுத்த இது இவங்களுடைய பெயர் அதில் இல்லை, ஆனால் நார்வே அப்படின்ற வந்து பதிலை வந்து இதில் பதிவிட்டிருக்கிறாங்க. சரி, இத்தனை நேர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதில் சரிதானா? சரிதான் அப்படின்றது தான் எல்லாருக்குமான வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியில் நம்ம, அதாவது முற்றிலுமாக அழிப்பது அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு ஒரு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அது வந்து தடை செஞ்சுருக்காங்க. எங்கேயுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து காடுகளை வந்து நம்ம சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றத அந்த நாடு முன்னெடுத்த அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை நாமும் முன்னெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி தான் இல்லையா? அதை ஒரு ஒரு சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்காம நாமளே, நமக்கு நாமே மனதிற்குள்ளாகவே ஒரு திட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்றும் நமக்கு வந்து பசுமையான தாயகம் கிடைக்கும் இல்லையா? பதில் பதிவிட்ட அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமவேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்களுக்கு முன்னெருங்கி மிசையுமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய அஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நேர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கும் பாடல் இது. சோலார் சாய் கல்பனா குரல்களில் யுகபாரதி ஏற்றி டி இமான் இசையமைத்தது மைனா திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகைஷியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்கு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:02.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: காலை நேரத்தை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப இனிமையான நாளாக நல்ல நாளாக அமையட்டும். வாழ்த்துக்களோடு இன்னைக்கு உங்கள் விருப்பத்தில் நான் உங்கள் அர்ஜே பிரமிளா சிவகுரு. உங்கள் விருப்பம் பேரை கேளுங்களேன். இந்த பேர்லேயே வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்கும். உங்கள் விருப்பம் அப்படின்னா நம்மளோட விருப்பமாக நிறைய பட்டியல்கள் நீண்டுட்டே போகும். அதில் வானொலியில் நமக்கு விருப்பமான பாடல் கேட்குறது எப்போவுமே அலாதி சுகம்தான். அப்படி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்களுக்காக இதோ. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், உத்தரமேரூர், ஆசிரியர் நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, ஃப்ரின்சி, ஷோஃபியா, சைதை, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க அமரன் படத்திலேருந்து பாடல்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமவேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசையுமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய பிரிஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுறேன். விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

0: பாரதி தமிழ் FM 102.3 உங்கள் விருப்பம் கேட்டு இருக்கீங்க. நேரம் 8:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி ஈசன் முருகசாமி வஜ்ரவேல் பிரபாகரன் கங்காதரன் அயப்பாக்கம் அப்பர்ணா நகர் மூர்த்தி கமலா பாலாஜி பூபதி கொடிமலர் கவிப்பிரியா குண்டுமல்லி செண்டுமல்லி பெருமாள் வேடியம்மாள் ஜிதின் தர்சன் மலையம்பாக்கம் வெங்கடேசன் குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன் தேவி ஆறுமுகம் சுதா மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன் மம்தாபுரம் மீனா மன்னிவாக்கம் ராமஜெயம் இவங்க எல்லாரோட விருப்பமா வாத்தி படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க.

8:14 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. பொன்னிமேடு, வன்னை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஸ்னு, ஆகாஷ், சுஸ்மிதா ஸ்ரீ, இளையான்குடி, இக்பால், சித்திக், கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி பாலமுருகன், திருவாரூர் லதா, கிருஷ்ணன், பாவனா, சோழிங்கநல்லூர் சுமதி, தருண்குமார், சென்னை லக்ஷ்மி நரசிம்மராஜா, உமிகா ஸ்ரீ, பவிஷா ஸ்ரீ, இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க பராசக்தி படத்துலேருந்து பாடல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். நேரம் 8:20.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விருப்பத்தில் நீங்கள் கேட்க போகிற அடுத்த பாடல் விருகம்பாக்கம் சந்திரசேகரன் அமுதா, சிந்து பூந்துரை எம் எஸ் கண்ணன், ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி அன்பு, திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், திருவள்ளிக்கேணி நாராயணன், தமிழரசி திட்டக்குடி செல்வராஜ், புழல் ஓம் பிரகாஷ், சென்னை இளையராஜா சுபா, தேவஸ்ரீ அனுஜா சமரேஸ், பொன்னகரம் ராஜாஜி ஷியாமலா பிரசாத், லக்ஷ்மி கமலா, மன்னடி ஜோதிலக்ஷ்மி, ஜெயபிரகாஷ், காவ்யா, விஸ்வா, சாந்தி, இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிற பாடல் வெள்ளைப்பூக்கள் படத்திலிருந்து.

உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. மயிலாப்பூர் பட்டாபி ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், கரூர், தான் தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிருஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவெற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூரிய.

ஐயா, சென்னை சூளைமேடு பழனிவேல் தலைஞாயிறு ராஜா முகமது அறக்கண்டநல்லூர் நாராயணன் நாமக்கல் மணி இவங்க எல்லாரோட விருப்பமாக ஜவான் படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3. இனி அடுத்த பாடல் உங்களுக்காக திருமல்லிசை உஷாராணி ராஜேந்திரன் நீலாங்கரை கோகுல் பாஷா கண்ணகி நகர் கருப்புசாமி கண்மணி அச்சிறுப்பாக்கம் ரமணி ராஜகோபால் மயிலாப்பூர் நித்யா லக்ஷ்மி சுபஸ்ரீ திருமலிசை பிரயம்பத்து கோட்டீஸ்வரன் தர்மா சென்னை 60 சில்ஃபா ஸ்ரீ ஏகா ராஜா திருமலிசை பேரூராட்சி குடியிருப்பு வீரராகவன் மங்கள் மங்கம்மாள் ராஜலக்ஷ்மி மாரி சூர்யா திருப்பூர் மாவட்டம் கன்னியாம்பூண்டி கனகரத்னம் இவங்க எல்லாரோட விருப்பமாக நீங்கள் கேட்க போகிறீங்க பரமன் படத்திலிருந்து பாடல்.

செய்யார் வட்டம் சிருங்கட்டூரியம் ராஜேந்திரன் தலைஞாயிறு கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா ஆர் மணிகண்டன் மதுரவாயல் மதுரை நாயகன் திரு சரஸ்வதி காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணவாளன் பூலாம்பட்டி ராதா கோமதி எடப்பாடி ஃபாத்திமா ஜெர்ஷா சாத்தூர் பஞ்சவர்ணம் வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி அதிராமப்பட்டினம் ரம்ஜான் பிவி தங்கச்சி மடம் பியூலா செட்டிப்புலம் தனுஷா படியூர் உஷா சென்னை புஷ்பா இவங்க எல்லாரோட விருப்பமா வித்தைக்காரன் படத்திலிருந்து பாடல்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எட்டு மணி 41 ஆயிடுச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி, தமிழ் FM 102.3. இது உங்கள் விருப்பம் மாதவரம், உடையார் தோட்டம், ஜமுனா, ஏகாந்தம், தனலக்ஷ்மி, எழிலரசன், மிதுனா ஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வாவுசி தெரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், ஆரணி, பாப்பாம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயாள், இவங்க எல்லாரோட விருப்பமா தங்களான் படத்திலிருந்து பாடல்.

மதுரை மாவட்டம் வண்டியூர், சௌராஷ்டிராபுரம், சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவ மஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்லீத், பௌஷ்யா, உபேந்திரன், ஜே மணிகண்டன், ஓகே சிவா, ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூஃப், பர்வின் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், பர்சனா, தஸ்வியா ஹவுசர், நஃபீஷா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், இவங்க எல்லாரோட விருப்பமாக ரிபல் படத்திலருந்து பாடல் கேட்க போகிறீங்க.

0: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்கள் விருப்பம். நேரம் 8:50.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: வில்லிவாக்கம் குபேந்திரன் ராஜா, ராஜ்குமார், ராமமூர்த்தி ஆறுமுகம், பெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம், மேட்டுத்தெரு, பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனா, ஸ்ரீராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், இவங்க எல்லாரோட விருப்பமா நீங்க கேட்க போற பாடல் பேட்ட படத்திலிருந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பம். நேரம் 8:55.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பத்தில் நீங்கள் கேட்க போகிற நிறைவு பாடல் சீரணிபுரம் அனிதா சாமுவேல், செஞ்சு கப்பை ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்க எல்லாரோட விருப்பமா தாய்க்கிழவி படத்திலிருந்து பாடல்.

0: நிறைவு பெற்றது உங்கள் விருப்பம்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வு கூட அனுமதி சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:02.
2: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம் கேட்க நீங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. கலக்கல் அரங்கம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. உங்களுக்கு கொடுக்க போற முத்தான 3 குறிப்புகள், அதை வச்சு நீங்க ஒருவேளை அவர் இயக்குனரா இருக்கலாம், படத்தோட பேரா இருக்கலாம், இல்ல நடிகரா இருக்கலாம், யார் அவரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. எல்லாமே சினிமா தான். சினிமா யாருக்குதான் பிடிக்காது சொல்லுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான தமிழ் சினிமால இருந்து நீங்க இன்னைக்கு முக்கியமான 3 குறிப்புகளோட உங்களுக்கு அந்த கொடுக்க போகிற என்ன கேள்வியோ அதுக்கான பதிலை கண்டுபிடிக்க போகிறீங்க. 2952-0853 இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2838-9871 இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 0044 இந்த இணைப்பு என்ன மறக்காமல் சேர்த்து முயற்சி பண்ணுங்கள். நேயர்கள் விறுவிறுப்பாக லைனில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
1: ஓகே சார், உங்களுக்கான முதல் குறிப்பு கொடுத்துட்றேன். 16 வயது நிலை, கொஞ்சம் ரேடியோவோட வால்யூமை குறைச்சிருங்க, இல்லைனா கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. ஓகே. 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், உதவி இயக்குனர், இந்த 3 நீங்கள் அப்படியே ஒரு கோடை போட்டு இணைச்சிங்க அப்படின்னு சொன்னால் யார் அவர்? விடை தெரிஞ்சிடும்.
3: பாரதி ராஜா.
1: இல்லை, 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், உதவி இயக்குனர்னு சொல்லியிருக்கேன். நீங்கள்
3: பாக்யராஜ்.
1: பாக்யராஜ் என்னங்க, அவரை போய் மிஸ் பண்ணிட்டீங்களே. அந்த படத்தில் தான் அவர் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய திறமையை வெளியே கொண்டிருப்பார். அதன் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிசம், இந்திய சினிமாவோடைய ஒரு இவருக்கு இணையாக திரைக்கதை எழுதுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவை உயர்த்தி எடுத்துகிட்டு போனவர், இந்திய அளவில் பேசப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிசம், உதவி இயக்குனராக அந்த படத்தில் அறிமுகமானவர் தான் பாக்யராஜ் சார். ஓகே, முதல் கேள்விக்கான பதிலை கொஞ்சம் யோசித்தாலும் சரியாக சொல்லிட்டாரு தமிழேந்தி சார். அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிறீங்க, எல்ஐகே படத்திலிருந்து பாடல்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமவேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். இசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசைமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய பிரின்சல் என்று சொல்ல வேண்டும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
3: 9:10 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியில இருந்து பேசுறேன் மேம்.
3: காட்பாடி சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்பு இரும்பு ரஜினி 2010. இந்த மூணு குறிப்பையும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா
4: ஒரு சூப்பரான படம் பேர் வரும்.
3: ஆமா சொல்லுங்க.
4: சூப்பர் மேம், அந்த இரும்பு வேர்டை நான் லைக் பண்றேன். எந்திரன்
3: நன்றிங்க, வாழ்த்துக்கள்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: வணக்கம் மேடம், கொலப்பாக்கம் வெங்கடேஷ் மேடம்.
0: வெங்கடேஷ் சார், உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
0: பாலக்காடு மாதவன், வாரம் 1981.
1: பாலக்காடா மேடம்?
0: பாலக்காடு மாதவன், அது ஒரு குறிப்பு. வாரம் 1981, 1981. இந்த மூணு குறிப்பையும் சேர்த்து அப்படியே ஒரு கோடை போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த படத்தோட பேர் வந்துடும். வாரம் 1981. முடியல அந்த படத்துல பாக்யராஜ் சாரோட கேரக்டர் இல்லையா? ஓகே, சூப்பர். வாரம்னு ஒரு குறிப்பு கொடுத்தேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு
1: நினைச்சேன்.
0: சரி, நன்றிங்க, நன்றி, சூப்பர். ரொம்ப அருமையா நம்ம நேயர்கள்லாம் கொடுக்குற குறிப்பு என்னன்னு சொல்லுங்க, பதில நாங்கள் சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்ததா உங்களுக்காக பாடல் வருது, தலைவர் தம்பி தலைமையில் படத்துல இருந்தேன்.

9:19 கடந்து போயிட்டு இருக்கேன். இந்த நேரம் கலக்க எல்லாரங்கும் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அஸ்வினி, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன். இது ஒரு படத்தோட பேரு, கண்டுபிடிச்சிருங்க. ராகம் கே பாலச்சந்தர், 1985. இந்த மூணையும் இல்ல, இயர் வந்து 1985. அதான், சரி பார்க்கலாம் யார் சரியான பதில சொல்றாங்கன்னு. வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராகம் கே பாலச்சந்தர், 1985. இந்த மூணு குறிப்பு தான். சூப்பருங்க, சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க. சிந்து பைரவி தான் படத்தோட பேரு. ராகம் அப்படின்னு சொன்ன உடனேயே மக்கள் ஆனந்த ராகம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இயரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிந்து பைரவி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சரியான பதில். அடுத்ததாக உங்களுக்காக யூத் படத்துலேருந்து பாடல் வருது.

0: 9:23 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம். இது இப்போ துண்டிக்கப்பட்டுருச்சு. கலக்கல் அரங்கத்தில் கொடுக்க போகிற 3 குறிப்புகள், அதை அப்படியே ஒன்று சேர்த்திங்கன்னா, 1 இயக்குனர் வருவார், இல்லை படத்தோட பேர் வரும், இல்லை அப்படின்னு சொன்னால் நடிகர் வருவார். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, கிண்டிலேருந்து நான் விஜயா பேசுகிறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: விஜயாமா வணக்கம். உங்களுக்கான குறிப்பை கொடுத்துட்றேன். மரியாதை, சிவாஜி கணேசன், பாரதி ராஜா, இந்த 3 குறிப்பையும் சேர்த்திங்க. சூப்பருங்க. என்னங்க படத்தோட பேர் தான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப அருமை. எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க?
1: எனக்கு கல்யாண நாள் மேடம்.
0: சரி, வாழ்த்துக்கள்மா. எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க? தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடுறேன். 2958-0583, 2889-8771 இந்த எண்ணுக்கு முயற்சி பண்ணுங்க. 044 இணைப்பு என்ன, சேர்ந்து மறக்காம முயற்சி பண்ணுங்க. வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா அப்படின்னா, நிறைய பேருக்கு இணைப்பே கிடைக்க மாட்டேங்குது. இணைப்பில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் ரேடியோ பக்கத்துலேயே நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் யாருக்குமே கேட்க போகிறது கிடையாது. அதனால் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒன்று நீங்கள் வானொலியை விட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் முழுவதுமாக ஆஃப் பண்ணிவிட்டு பேசுங்க. நீங்கள் பேசுகிறது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் கேட்கணும் இல்லையா? அடுத்த நேயர்களுக்காவது நம்ம அந்த நேரத்தை வாய்ப்பாக கொடுத்துடலாம். விவித் பாரதி தமிழ் FM 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததா உங்களுக்காக பிரதர் படத்துல இருந்து பாடல்.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியடா இருக்கிறேன். மாமா, டீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 잠시.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். 9:31 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் எப்படி போணுச்சுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம நேயர்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்களோட பதிலை சொல்லிகிட்டே இருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: குப்பம் ரவி, பேசுகிறேன்
4: மேடம். ஓகே, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துட்றேன், நீங்கள் அந்த படத்தோட பேரை கண்டுபிடிச்சிருங்க. ராபின் ஹூட், எஸ் ஏ சந்திரசேகர், நிறம்.
5: நீங்க
4: அதை அப்படியே லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்ன குறிப்புகளை அதுக்கான விடை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. கலக்கல் அரங்கத்தில் முக்கியமான 3 குறிப்புகள், அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க போது அந்த குறிப்புகளை நீங்கள் அப்படியே ஒரு கோடு போட்டு இணைச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று படத்தோட பேராக இருக்கலாம், இல்லை இயக்குனராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், யார் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, பழைய வண்ணாரப்பட்டிலேருந்து ஹரி.
0: ஹரி சார், உங்களுக்கான குறிப்பு கொடுத்துறேன். கே பாக்யராஜ், இசை தாலாட்டு.
1: தாலாட்டு,
0: சூப்பருங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சீங்க? அதான், எப்படி கண்டுபிடிச்சீங்க? தாலாட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, அவர் இசையமைத்த படம் இல்லையா? சூப்பருங்க, நன்றி. அப்படிதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. உங்களுக்கான குறிப்புகள் 3, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பதிலை கண்டுபிடிச்சிடலாம். இது கலக்கல் அரங்கம்.

0: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो।
1: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
0: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
1: सच?
0: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
1: समझ गया।
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
3: குட் மார்னிங் பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
2: வணக்கம்மா, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துறேன்.
3: அது இதனால கண்டுபிடிச்சா எனக்கு லைன் வந்தது டஃபா இருக்க போகுது.
2: டஃப் இல்லை, ஈஸியாக சொல்லிடுவீங்க. அது மாதிரி தான் ஒரு குறிப்பு. சந்திரன், வெளிச்சம், மணிரத்னம்,
3: அக்னிநட்சத்திரம்.
2: இல்லை, சந்திரன் சொல்லிருக்கேன், அதுலயே உங்களுக்கு குறிப்பு இருக்கு. இல்லையே, சந்திரன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிச்சமா இருக்கிற சந்திரன், மணிரத்னம். சூப்பருங்க, அருமை, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்படிதான் இருக்கணும். அதாவது கொஞ்சம் கஷ்டத்தை கூட நீங்க யோசிச்சு கண்டுபிடிச்சிங்கல்ல, இது ரொம்ப பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். நன்றி. சூப்பர், ஆனால் அருமையாக கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றிங்க, நன்றி. இப்படி தான் கலக்கல் அரங்கத்தில் நம்ம நேயர்கள் ரொம்ப சூப்பராக பதிலை கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டே இருக்காங்க. வேட்டையின் படத்துலேருந்து அடுத்த பாடல்.

கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் குண்டர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அந்த சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோட்டு அந்த சூட்டு கண்ணா

0: 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய

0: அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமி வேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசையுமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசையெழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய அஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் குறுக்குப்பட்டியில இருந்து முத்துமாரி பேசுறேன்.
1: முத்துமாரிமா, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துடுறேன். படத்தோட பேரை கண்டுபிடிச்சு சொல்லிருங்க.
2: சொல்லுங்க.
1: 4 கமலஹாசன் 1990.
2: 4 கமலஹாசன் 1990. டைரக்ஷன்
1: என்னங்க?
2: இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: 4 சரியா? அது வந்து கேரக்டர் கமலஹாசன். அந்த அவரோட அவரையும் சேர்த்துக்கோங்க. 1990 வருஷம்.
2: வருஷமா?
1: ஆமா. கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கா?
2: ஆமா. அடுத்த யார் கொடுத்துருவோம்.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: கார்த்திக் பேசுவாங்களா?
1: சொல்லுங்க கார்த்திக், பதில் தெரியுமா?
3: கேளுங்க மேடம், நான் கேட்கலாம்.
1: 4 கமலஹாசன் 1990.
3: 4 கமலஹாசன் 1990. படம் பேராமா? அது
1: ஆமா. ஆமா, கரெக்ட்.
3: படம் பேர் நான்.
1: சரி கார்த்திக். சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க.
3: நன்றி.

0: கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கங்க. வணக்கம். திருநெல்வேலூர் கணபதிங்க.
0: கணபதி சார், உங்களுக்கு, நீங்கள் தான் நிறைவான நேயர் கலக்கல் அரங்கத்தில், சரியா? நிறைவா உங்களுக்காக குறிப்பு முதல் விக்ரமன் 1990. இல்லை, கொஞ்சம் யோசிங்களேன். முதல் விக்ரமன் 1919
1: சொல்லியிருக்கேன்.
0: ஆமாம், கண்டுபிடிக்க முடியலையா?
1: விக்ரம் படமா?
0: விக்ரமன் இயக்குனர். இயக்குனர் விக்ரமன். அவர் ஒரு குறிப்பில் இருக்காரு, முதல் 1990. சரியா? சரியா பதில் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தலாம். வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம். யார், எங்கன்னு பேசுறீங்க?
2: கும்பகோணத்திலிருந்து சேஷாத்ரி.
0: ஆ, சொல்லுங்க சார்.
2: முதல் வசந்தம்.
0: புது வசந்தம்.
2: வசந்தம்,
0: சூப்பர். எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க?
2: அவர் வேறு விக்ரமனுடைய சூப்பர் ஹிட் மூவி மேடம் அது.
0: சூப்பர். ரொம்ப
2: பாட்டு எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 1990 அவர் முதல்ல இயக்குன திரைப்படம் புது வசந்தம். அதான் முதல்னு ஒரு குறிப்பை கொடுத்தேன். நன்றி.
2: நன்றி.
0: நன்றிங்க. ரொம்ப சூப்பராக போச்சு கலக்கல் அரங்கம் அப்படின்னு நினைக்கிறேன். பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.

0: மணக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
1: கலக்கல் அரங்கம் நிறைவு பெற்றது. இதுவரை உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. அடுத்து உங்களுக்காக என் கேள்விக்கு என்ன பதில் எங்கேயும் போயிடாம தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. கடிதங்களை விநியோகிக்காமல் 7 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தபால் அலுவலகத்தில் பணியாற்றும் தபால் ஊழியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணையும் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:40. நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?

ஆம்நேர்களே, இது என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி இது, கேள்வியும் பதிலுமாக. உன் ஓய்வு நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கொள், அதுவே பயனுள்ள நேரங்களை தொடங்கி வைக்கும் என்கின்ற இந்த சிந்தனை வரிகளோடு நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? உண்மைதான் இல்லையா? ஒரு நல்ல ஒரு ஓய்வு நேரம் நமக்கு கிடைக்கும்போது அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றத விட குறிப்பாக இந்த சிந்தனையில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சொல், ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாம் பார்த்துக்கொள்வது அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்தவர் அதாவது நண்பர்களோ உறவினர்களோ நம்மை சுற்றி இருப்பவங்களோ வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து வீணாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கிடணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. இப்போது நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒரு இது. அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய நேரத்தை, அதுவும் குறிப்பாக ஓய்வு நேரம், ஓய்வுன்றதே இல்லாத அளவுக்கு நாம் அதுக்குள்ளே அதற்கு அடிமையாகிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயமும் வரக்கூடிய வாழ்க்கை முறையில் தான் இன்றைக்கி நாம் இருக்கிறோம். அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து நம்மளுடைய தேவைக்கு மட்டுமே அதை பயன்படுத்தலாம். மீண்டும் சிந்தனை உங்களுக்காக, உன்னுடைய ஓய்வு நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே பயனுள்ள நேரங்களை தொடங்கி வைக்கும். அப்படி பயனுள்ள நேரமாக இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்குள்ளே நாம் போகலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் வழக்கம் போல் குறிப்பும் சொல்லும் அப்படின்ற தலைப்பு கீழே தான் நம்ம வந்து கேள்வியும் பதிலுமாக நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாரம் வன மகோத்சவ் வாரம் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா, அதை கொஞ்சம் நினைவில் வைக்கிற மாதிரி மரங்களுடைய பெயர்கள் தான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அந்த குறிப்புகளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும். வேறு எந்த இதுவும் இருக்காது. மரங்களுடைய பெயர்கள், அது என்ன மரமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க, சரியா? எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2952085853 மற்றும் ஒரு எண் 2838979871 இந்த எண்களில் 044 இணைப்பு என்ன சேர்த்து நீங்கள் வந்து பதில் சொல்லலாம். இணைப்பு கிடைக்காதவங்க நம்மளுடைய விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த முகநூல் பக்கத்துலேயும் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை வந்து பதிவிடலாம், சரியா? அந்த பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, வழக்கம் போல் நாம் ஒரு பாடல், அந்த பாடலை தொடர்ந்து நம்ம கேள்விகளுக்குள்ளே போகலாம்.

நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் சித்ராவின் குரலில் சீவல பெரிபாண்டி இந்த திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. வைரமுத்து கற்பனைக்கு இசை தந்திருந்தார் ஆதித்யன்.

0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் என் கேள்வி கண்ண பதில் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: காலை வணக்கம்மா. நந்திபாக்கம் கோபாலசன் பேசுறேன்மா.
0: எங்க இருந்து?
1: நந்தியம்பாக்கம்.
0: நந்தியம்பாக்கத்துல இருந்து கோபாலகிருஷ்ணன். வாங்க, அதாவது இப்போ நிகழ்ச்சியோட இது கேட்டீங்க.

0: ஏன் இன்னைக்கு நம்ம மரங்களின் பெயர்கள் மறைந்திருக்கக்கூடிய குறிப்பும் சொல்லுமா நம்ம கேட்க போகிறோம், சரியா? இந்த குறிப்புக்குள்ள இருக்கக்கூடிய மரம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. வாசனையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தேர், இதை குறிக்கும் ஒரு சொல். அடுத்த சொல் வந்து யானைக்கும் இது பிடிக்கும், யானைக்கும் பிடிக்கும். இந்த மூன்றையும் சேர்த்தீங்கன்னா ஒரு மரத்தின் பெயர் கிடைக்கும். என்னங்கய்யா?
1: பலாமரம்.
0: பலாமரம் இல்லைங்களே. சரி, அடுத்த நேற்று கேட்கலாம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: கார்த்திக் பேசுமா?
0: சொல்லுங்க கார்த்திக்.
2: கேளுங்க மேம் கேள்வி.
0: ஓ, கவனிக்கலையோ நீங்க?

0: கேளுங்க மேம் கேள்வி.
1: ஓ, கவனிக்கலையோ நீங்க? அதாவது இந்த மரத்தினுடைய பெயருக்குள்ள வாசனையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கும், தேர் அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கும், யானைக்கும் இது பிடிக்கும் அந்த ஒரு சொல்லும் இதுக்குள்ள இருக்கு. யானைக்கு பிடித்த ஒன்று அதுவும் இதுக்குள்ள இருக்கு. மகிழ்ச்சி. அடுத்த நீட்ட போலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வாங்க,
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
1: வாங்க பிரமிளா, சொல்லுங்க.
2: சந்தன மரம்.
1: சந்தனம் எப்படி?
2: மதம்.
1: சந்தனத்துக்குள்ள எப்படி? ஓ, சந்தன மரம் அப்படி போட்டு சொல்றீங்களோ? ஓகே, சரி. மதம்
2: பிடிக்கும். அடுத்தது வந்து சந்தனம், அதுலயே இருக்கு வாசனை.
1: வாசனையை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் நீங்க வந்து, அது பொருள் சந்தனத்துல வந்து வாசம் இருக்கும் அப்படின்றது வந்து, அது வந்து பொருள், ஒரு பொருளுக்கு வாசனை இருக்கு அப்படின்னு, வாசனை உள்ள ஒரு பொருள் அப்படின்னு கேட்டா ஓகே. நான் கேட்டிருக்கிறது வந்து வாசனையை குறிக்கக்கூடிய வேற ஒரு சொல். வாசனைன்னு சொல்றோம், அதுக்கு வேற வேற சொற்கள் இருக்கு இல்லையா தமிழ்ல. நிச்சயமா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அந்த மாதிரி இன்னும் நிறைய சொற்கள் வாசனையை குறிக்கக்கூடியது இருக்கு. பரவாயில்ல, முயற்சிக்கலாம். மதம் அப்படின்றது சரியான ஒரு குறிப்புக்கான பதில். வாழ்த்துக்கள் தோழி, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வாங்க.
3: கோபுரத்தனம். கொய்யா மரமா
1: இல்லையே, அவங்க மதம் அப்படின்னு வேற ஒரு சொல்லு சொல்லிருக்காங்களே. யானைக்கு பிடிக்கும் என்ன, இங்கேயுமே சம்பந்தமே இல்லாம பேசுறீங்களே. யானைக்கும் இது பிடிக்கும்னு சொன்னதுக்கு அவங்க மதம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மதம் பிடிக்கும் இல்லையா,
3: யானைக்கு பிடிக்கிறது மதம்.
1: இன்னும் ரெண்டு குறிப்புகளை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த மரத்தினுடைய இதை கண்டுபிடிக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வாங்க.
4: செங்கோட்டை பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்தானம்.
4: தென்னை மரமா?
1: தென்னை மரமா இல்லையே. மகிழ்ச்சி. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வாங்க.
5: பெரும்பாக்கம் மகிழா.
1: வாங்கம்மா சொல்லுங்க.
5: மகிழம்பூ மரம்.
1: மகிழம்பூ இல்லையே. வா, இப்ப நீங்க இந்த குறிப்பு கண்டுபிடிச்சீங்களா? இல்ல இல்ல, அவ்வளவு தூரம் எல்லாம் நீங்க போகவே வேண்டாம். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த வாசனை என்னன்றத நீங்க, அது மாதிரி தேருக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா,
5: தேக்கு மரம்.
1: இல்ல, தேரை குறிக்கக்கூடிய இன்னொரு பெயர். தேர்னு நம்ம சொல்றோம்ல, அதை குறிக்கக்கூடிய இன்னொரு பெயர். மகிழ்ச்சி. வணக்கம்.
6: வணக்கம்.
1: வாங்க.
6: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
1: பேசுங்க.
6: தேர் வந்து ரதம்.
1: தேர் ரதம். ஓகே.
6: அப்புறம் ரசம் வருமா?
1: என்னது என்னது? வாசனையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
6: மரகதம் மரம்.
1: மரகதம் இல்ல. ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நமக்கு பக்கமா இருக்கக்கூடிய ஒரு
6: இதுதான்.
1: இல்ல இல்ல, வாசனை. இப்போ வாசனைக்கு இன்னொரு உங்களுக்கு எளிமையாக்கி தெரியும். வாசனையை வந்து நம்ம நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? நாற்றம்ன்ற சொல்லுக்கு வாசனைன்னு தான் பொருள். இன்னைக்கு நாம வந்து அதை வேற மாதிரி பயன்படுத்துறோம், ஆனா நாற்றம் அப்படின்னா வாசனை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு சொல்லும் இருக்கு. நாம இதே நிகழ்ச்சியில நாம நிறைய பேசியிருக்கிறோம். பரவாயில்ல, இப்ப கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க. அடுத்த நேர். வணக்கம். ஹலோ.
7: ஹலோ, நான் ராயப்பட்டி லலிதா பேசுறேன்.
1: அம்மா வாங்கம்மா சொல்லுங்க.
7: மருத
1: மரமா? மருத மரமான்னு கேள்வியே வேண்டாம், அதுதான் பதில். சூப்பர். எப்படி சொல்லுங்க? கண்டுபிடிக்காம இருந்தாங்க. நீங்க மரு. அருமைமா, வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர்மா. வாழ்த்துக்கள், சரியான பதில் சொல்லிருக்கீங்க.
7: நன்றிமா.
1: வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, வாசனையை குறிக்க.

சொல் வந்து மறு அப்படின்றது. அதனால தான் நாம் மறுக்கொழுந்து அப்படின்னு சொல்கிறோம். அந்த கொழுந்து அந்த இது இருக்கு இல்லையா, அந்த தழை வந்து நம்ம மறுக்கொழுந்துன்னு சொல்கிறோம். மறுன்னா வாசனையை குறிக்கக்கூடியது. யானைக்கு பிடிப்பது மதம், வாசனையை குறிப்பது மறு, தேருக்கு இன்னொரு பேர் வந்து ரத்தம். அப்போ மருத மரம் அப்படின்றது சரியான பதில். ரொம்ப அழகாக நம்ம நேயர்கள் பங்கெடுத்தாங்க. ராயப்பேட்டையிலேருந்து லலிதாம்மா அவங்க வந்து சரியான பதிலும் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களோட வாங்க அடுத்த குறிப்புக்குள்ளே நம்ம போகலாம். குறிப்பை கேட்போம், அதுக்கு முன்னாடி

சரி, இப்போது நேரம் வந்து 10:20 30 நொடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த குறிப்புகளை நான் கொடுத்துட்டு ஒரு பாடல் போடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் யோசிச்சுட்டு வந்துடலாம். சரியா? அதாவது இந்த மரத்துக்கு பின்னாடி, இந்த மரத்தினுடைய பெயருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கின் பெயர் இருக்குது, ஒரு பறவையின் பெயர் இருக்குது. சரியா? ஒரு விலங்கின் பெயர், ஒரு பறவையின் பெயர், அடுத்து பார்த்தீங்கன்னா சோலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், சோலை பூங்கா சொல்லுவோம்ல, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த மூன்றும் இந்த மரத்தினுடைய பெயருக்குள்ளே இருக்குது. அது என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க, யோசிச்சுட்டே இருங்க. இன்னொரு பாடல் கேட்டுட்டு வந்துடுமா?

0: அழகாக அந்த பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா, ஏரியில் இழந்த மரம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு சூழல் வந்து எதற்காக உருவாக்குனாங்க அப்படின்றத நம்ம யோசிப்போம். அதாவது நிறைய அந்த அந்த பாடல் வந்து அதில் பூவும் இல்லை காயும் இல்லைன்னு ஒரு கிண்டலாக சொல்கிற மாதிரி இருந்தாலும் கூட, அதில் பார்த்திங்கன்னா குளக்கரை, ஏரிக்கரை, கண்மாய்க்கரையிலெல்லாம் அந்த மாதிரி நிறையா இலந்தை மரங்கள், அந்த செடிகளை வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மற்ற மரங்களும் நிறைய நட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அதனுடைய வேர் பிடிப்பு வந்து என்ன செய்யும்னா மண் அரிப்பு இல்லாமல் தடுக்குமா. அப்போது பெருவெள்ளம் வரும்போது அந்த கரையை தாண்டி ஊருக்குள்ளே வந்து பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குளங்கள், ஏரிக்கரைகள்லாம் வந்து அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மரங்களை நட்டு வச்சுருக்கிறாங்க. அது எத்தனை ஒரு ஒரு பசுமைக்கு தாண்டி மக்கள் பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த பாடல் கேட்டு முடித்தோன்னு நமக்கு தோணுது இல்லையா. நம்ம கேட்ட அந்த பாடல் கரையெல்லாம் செண்பகப்பூ அப்படின்ற படத்துக்காக இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடியிருந்த பாடல் அது. பாடல் வரிகள் வந்து பஞ்ச அருணாச்சலம். சரி, இப்போது வாங்க நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலோடு தயாராக இருக்காங்க நேயர்கள். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி மேம், எனக்கான கேள்வி சொல்றீங்களா மேம்?
0: கேள்வி சொல்லிட்டு தானே நான் பாடலே போட்டிருக்கேன், நீங்க கேள்வி கேட்கலையா? அப்போ
1: இல்ல மேம், எனக்கு ஆப்பிள் வந்து சரியா
0: ஆப்பிள் இல்லையா? ஆக்சுவலி வந்து கேள்விய முதல்ல கேட்டு முடிச்சிட்டு தான் இந்த ஒரு பாடல் முழுமையா போட்டிருக்கிறேன் நான்.
1: ஆப்பிள் எனக்கு வரல, எனக்கு ஸ்டக் ஆகுதுன்னு சொல்ல
0: கேட்டுட்டு கேள்வி கேட்டுட்டு பதிலுக்காக காத்திருக்கிற நேயர்கள் நிறைய பேர் இணைப்புல இருக்காங்க நண்பா. உங்களுக்காக இன்னொரு முறை விரைவா சொல்றேன். ஒரு விலங்கின் பெயர், ஒரு பறவையின் பெயர், சோலை இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல், இந்த மூன்றும் இருக்கு இந்த மரத்தினுடைய பெயருக்கு பின்னாடி.
1: சோலை, சோலை அப்படிங்கும் பொழுது வனம்னு சொல்லலாம் அப்படி?
0: இல்ல இல்ல நண்பா, அதாவது கெஸ்ட்ல எல்லாம் இதுல இது பண்ண முடியாது. நீங்க வணக்கம். வணக்கம்.
2: கும்பகோணம் சேஷாத்ரி.
0: வாங்க ஐயா சொல்லுங்க.
2: சோலை அப்படிங்கறது கா அப்படிங்கிற ஒரு எழுத்து எடுத்துக்கலாம். ஒரு எழுத்து ஒருமை.
0: அருமை, சூப்பர்.
2: அடுத்தது விலங்குக்கு வந்துட்டு கங்காரு எடுத்துக்கலாம் மேடம்.
0: எடுத்துக்கலாமா? பாடல் போட்டுட்டு குறிப்பு கொடுத்துட்டு பாடல் போட்டதுனால நண்பர்கள்லாம் பதிலோட தயாரா இருப்பீங்க. அதனால கேள்வியை கேட்காம நீங்க வந்து நிகழ்ச்சிக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னு முந்தின நண்பரை வந்து கொஞ்சம் சொல்ற மாதிரியான சூழல் ஆயிடுச்சு. நீங்க வந்து ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சோலையை குறிப்பது கா, விலங்கின் பெயர் கங்காரு.
2: கங்காரு நீங்க தான், நீங்க தான், நீங்க வந்து ரெண்டு மூணு ஆர்ஜிஎஸ் இருக்காங்க எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள்.
0: ஐயோ அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, உங்களுடைய பங்கெடுப்பு தான் வந்து இதுல முக்கியம். ஒரு பறவையினுடைய பெயர்னு கேட்டிருந்தேனே.
2: அது தெரியல
0: தெரியல, ஆனா பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். கருங்காலி மரம் வந்து சரிதான்.
2: உங்க இதனால எங்களோட தமிழ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு.

0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப. அதுதான் வானொலிங்கிற ஒரு வலிமையான ஊடகம் இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாங்க. கருங்காலி மரம் அப்படின்றது விலங்கின் பெயர் கங்காரும் சோலையை குறிப்பது கா அப்படின்றத சொல்லிட்டாரு. ஒரு பறவையின் பெயரும் அந்த மரத்துக்குள்ள இருக்கு. காகம். சரி, மிகச்சரி மிகச்சரி. காகம், சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்போது ஒரு விலங்கின் பெயர், பறவையின் பெயர், சோலை, இந்த மூன்றையும் சேர்த்து கருங்காலி மரம் அப்படின்ற ஒரு மரத்தினுடைய பெயரை நம்ம நண்பர்கள் வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்களோட இப்போது நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் யாரெல்லாம் பதிவிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். பொன்னேரி கலீல் அகமது அவங்க வந்து மருத மரம் அப்படின்ற போன கேள்விக்கான பதிலை குறிப்பிட்டிருக்காங்க. வேறு யாரெல்லாம்? மாலினி தேவி அருணாச்சலம், அடுத்து சூளை ரீஜா மனோகரன், காந்திமதி வேடந்தாங்கல்ல இருந்து ஹரிஹரன், அடுத்து கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், மேலப்பேடு தயாளன், இவங்க எல்லாருமே வந்து மருத மரம் அப்படின்ற சரியான பதிலை வந்து இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்களோடு நாம் அடுத்த பாடல் அல்லது கேள்விக்கு போகலாம். போவோம். அதுக்கு முன்னாடி நேரம் இப்போது 10:30 ஆகுது. உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமி வேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசைமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குழல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய பிரிஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் மீண்டும் இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹரிஹரன் நாவல் மரம்னு கொடுத்துருக்கிறாரு. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் வந்து சோலை அதை குறிப்பது கா அப்படின்ற ஒரு குறிப்புக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூளை ரீஜா மனோகரன் கா, கங்காறு காகம், கருங்காலி மரம் அப்படின்றத அவங்க பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் கருங்காலி மரம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, கமலா வரதன், நடராஜன் சுப்பையா இவங்க எல்லாருமே கருங்காலி மரம்ன்ற பதில் கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அம்மா வந்து காகம் அப்படின்ற அந்த ஒரு பறவையின் பெயரையும் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்கள். அடுத்து இதே மாதிரி நம்ம பாடலுக்கு முன்னாடி குறிப்பை கொடுத்துடலாமா? இந்த மரத்தினுடைய பெயருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊரின் இன்னொரு பெயர் அது இருக்கும். அழகிய பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் வானில் வருவது. இந்த மூன்றையும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மரம் கிடைக்கும். அது என்ன யோசிச்சுக்கிட்டே இருங்க. இப்போது உங்களுக்காக நிகழ்ச்சியில் வரும் பாடல் இது.

0: வேரை அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை. எப்படி ஒரு அற்புதமான வரி பார்த்தீங்களா? நமக்கு கொஞ்சம் மனசாட்சி உறுத்தணும். அப்படி அதெல்லாம் கட் பண்ணும்போது அப்போ கூட அந்த அதை நம்ம வேரை அறுக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அதனுடைய விழுதுகள், அதனுடைய கிளைகள் வந்து நமக்கு நிழல் கொடுத்துக்கிட்டே இருக்கே இருந்ததே அப்படின்றத வந்து நம்மளுடைய மனசு நிச்சயமாக வந்து ஒரு ஓரத்துலையாவது நமக்கு அந்த ஒரு உறுத்தல் இருக்கணும். மனித பிறவி ஓய்வு பெற வேண்டும் என்றால் மரமாய்க்கூட மாறலாம் அப்படின்ற அந்த மாதிரியான வரிகளை திரும்ப திரும்ப நம்ம கேட்கும்போது நமக்கு அந்த மரத்தின் வனத்தின், ஏன்னா மரங்கள் ஒன்று கூடும்போது தான் வனம் உருவாகும். அப்படி வனம் இருந்தால் தான் நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சந்ததிகளுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம யோசிக்கலாம். கேட்ட அந்த பாடல் சாமுராய் திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்த பாடல் அது. பாடியிருந்தார்கள் ஹரிஹரன் திப்பு.
1: मोहन भाई काफी बिजी लग रहे हो।
2: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
1: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
2: सच?
1: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
2: समझ गया।
0: நேரம் 10:40, 100.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இருக்கும் குறிப்பும் சொல்லும். வணக்கம்
3: மேடம். 3 தடவை
0: பயந்துட்டீங்க, இப்ப கிடைச்சிருச்சு. யாருக்கு கிடைச்சிருக்கு அதை சொல்லுங்க. மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள்.
3: மகாபலிபுரத்துக்கு மாமல்லபுரம்.
0: மாமல்லபுரம் இன்னும் கூட அதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம். இப்போ
3: புரியுது
0: என்னங்கம்மா?
3: மாமரம்.
0: மாமரமா? அப்ப இன்னும் 2 குறிப்புகள் இருக்கே, அதை சொல்லணும் இல்லையா? மாமரம் வந்து கிடையாது, இன்னொன்னு வந்து மகாபலிபுரம், மாமல்லபுரம். அதை தாண்டி இன்னும் வந்து அதை இப்போ திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு சொல்லும் இருக்கு. அது என்னன்றதை கண்டுபிடிங்க. சரியா? மகிழ்ச்சியமான முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். அரக்கோணம் தினேஷ்.
0: யாருங்க?
4: அரக்கோணம் தினேஷ்.
0: தினேஷ் சொல்லுங்க, குறிப்பு கேட்டீங்களா? குறிப்பு கேக்கலையா? இல்ல இல்ல, ஆக்சுவலி குறிப்போட நிறைய நண்பர்கள் இருக்காங்களே. நண்பா வணக்கம்.
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: வாங்க பாபு சொல்லுங்க.
5: அழகிய பெண்ணுக்கு ரதி சொல்லலாமா?
0: சொல்லலாமே. மகாபலிபுரம் மாமல்லபுரம் இன்னும் அதை சுருக்கி நம்ம எப்படி சொல்றோம்? மவலிபுரம் சொன்னாங்களா? இல்ல அதுவும் இல்ல. இப்ப நீங்க அழகிய பெண் ரதி வந்து சரியான குறிப்பு நண்பா. வாழ்த்துக்கள்.
6: இன்னும்
0: யோசிக்கலாம். அதாவது மல்லை சரியான பதில் தான். வணக்கம். வணக்கம் பவத் பாரதி.
7: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வாங்க.
7: அன்புராணி வண்ணாரப்பட்டியில இருந்து பேசுறேன். தில்லை மரம் மேடம்.
0: சூப்பர். எப்படி
7: மல்லை, மாமல்லபுரம், ரதி, அப்புறம் என்ன சொன்னீங்க மேடம்?
0: அப்புறம் என்ன சொன்னேன்? வானில் வருவது அப்படின்னு கேட்டிருந்தேன்.
7: அது வந்து
0: ரெண்டு குறிப்பும் ஏற்கனவே சொல்லியாச்சு. வானில் வருவது அப்படின்னு ஒண்ணு அவ்வளவு யோசனை.

0: மகாபலிபுரம் மாமல்லபுரம் அதிகமா சொல்லுவோம். இந்த மல்லை அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஒரு சுருக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக
1: ஒரு புதிய நல்ல
0: நன்றி வாழ்த்துக்கள். தில்லை மரம், இந்த தில்லை வனம் அதிகமாக இருந்த ஒரு காரணத்தால் தான் வந்து சிதம்பரத்தை வந்து நம்ம தில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதே மாதிரி நிறைய இடங்களில் இந்த தில்லை மரங்கள் இப்போது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர்றதா சொல்கிறாங்க. அந்த வன ஆய்வாளர்கள் சொல்லும்போது இந்த தில்லை மரங்களுடைய வளர்ச்சி இன்றைக்கி வந்து போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த அளவுக்கு நமக்கு காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தில்லை மரங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவலும் நமக்கு நிறைய இடங்கள்லேருந்து கிடச்சிருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி அரிதாக இருக்கக்கூடிய மரங்களை தேடி தேடி வளர்க்கறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கலாம் இல்லையா. சரி, யோசிப்போம். தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்வி பதில் பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

சரி, இப்போ வந்து நாம் அடுத்த மரத்தின் பெயர், அதுக்கான குறிப்பை வந்து நான் கொடுத்துட்றேன். இந்த மரத்தின் பெயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா விரைவு, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குது. ஒரு மலரின் பெயர் இருக்குது. அதே மாதிரி கப்பல், பாத்திரம், இது இரண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குது. விரைவை குறிக்கும் ஒரு சொல், ஒரு மலரின் பெயர், கப்பல், பாத்திரம், இந்த இரண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது மூன்றையும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்தின் பெயர் கிடைக்கும். அது என்ன யோசிச்சுட்டே இருங்க. இதோ பாடல் உங்களுக்காக.

0: இத்தனை பூக்களும் நமக்குள்ளே கிடைக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக அந்த பாடல் சொல்லிருச்சு. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி நாம் ஒரு ஒரு நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம், வனப்பிரியர்கள், வனக்காதலர்கள், வனக்குடை அப்படின்லாம் வந்து நம்ம அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னு அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது இல்லையா? இப்படி அடுத்தவங்களுக்காக அவங்க அந்த ஒரு என்ன சொல்கிறது, பிறருக்கு ஒரு இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு இதில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நாமளும் அந்த ஒரு பட்டியலுக்கீழே வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாங்க. இப்போ நம்ம கேட்ட அந்த பாடல் வந்து நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியிருந்தது. கங்கையம்மரன் வரிகள், இசை இளையராஜா. சரி, இப்போது நம்ம குறிப்பு ஏற்கனவே கொடுத்துட்டோம், பதிலோடு காத்திருக்காங்க நண்பர்கள். வணக்கம். வாங்க
1: வாழ்க வளத்துடன் சேவை ஜெயசீலன் குரமாட்டப்பட்டிமா.
0: வாங்க ஐயா, குறிப்பு கேட்டீங்களா?
1: சொல்லுங்களா.
0: குறிப்பு கேட்கலையா? குறிப்பு வந்து நம்ம அதுக்குதான் பாடலுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்றேன். அதாவது இந்த மரத்தினுடைய பெயருக்குள்ள பாத்தீங்கன்னா கப்பல், பாத்திரம் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கும், ஒரு மலரின் பெயர் இருக்கும், விரைவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கும். நிலவு இல்லங்கய்யா, விரைவு. அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். நன்றி நன்றி. வணக்கம்.
2: தியாகராய நகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன்.
0: வாங்கம்மா சொல்லுங்க.
2: கருவேல மரம்.
0: ஆஹா, இப்படி போட்டுன்னு சொல்லிவிட்டீங்க, எப்படி சொல்லுங்க, என்ன என்ன குறிப்புகளை? சூப்பர்.
2: மலர் வந்து மறு மறுக்கொழுந்து சொல்லுவோம் இல்லையா,
0: மறு அப்படி சொல்றீங்களோ. சரி,
2: அந்த கப்பல் பாத்திரம்னா கலம்.
0: கலம், சூப்பர், வெரி குட் வெரி குட், அழகாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. கருவேல மரம். இதில் நான் ஒரே ஒரு இது மட்டும், நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா அந்த மலர் இருக்கு இல்லையா, ஒரு வகை மலர்,

0: அது வந்து கமலம் அப்படின்னு நான் அதுல கொடுத்து யோசிச்சு வச்சிருந்தது. நீங்க சொல்லியிருக்கிற அந்த இதுவுமே கரெக்ட்
1: தான்.
0: கண்டிப்பா சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க கருவேல மரம். இத்தனை மரங்களுடைய பெயர்கள் நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நாம காசி இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஹரிஹரன் அவங்களுடைய குரலில், புலமை பித்தன் வரிகளில், இளையராஜா இசையில் இந்த பாடல். இதோ உங்களுக்காக.

நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி, என் கேள்விக்கு என்ன பதில்? இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேக்காவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேக்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கொண்டாட்டத்தோடு மீண்டும் காற்றலைகளில் இணைகிறோம் நேர்களே. நீங்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: என்றும் இனியவை
1: ஆம்னியர்களே, காலங்கள் பல கடந்தும் நம் மனங்களில் காவியமாய் நிலைத்து நிற்கும் பாடல்களின் பவனிதான் இந்த என்றும் இனியவை. இசை எப்போது கேட்டாலும் இதம். அதிலும் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய பாடல்கள், அந்த கற்பனை இசையோடு இணைந்து காற்றலைகளில் வரும்போது நம் மனம் ஒரு இதமான தாலாட்டை உணரும். அப்படித்தான் இதோ இந்த வேளையில் உங்கள் செவி தீண்டி சுகம் சேர்க்க காத்திருக்கிறது இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சி. முதல் பாடல்

பாடலாக. விழியோடு உறவாடிய கணமொன்று நம் செவியோரமாய் சுகம் சேர்த்ததா நேர்களே. நாம் கேட்ட அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், ஏ நித்யகலா இணைந்து பாடியிருந்த பாடல் அது. பாடல் வரிகள் கே டி சந்தானம், டிஆர் பாப்பா அவங்களுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். 1959 ஆண்டு வெளியான திரைப்படம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி, இந்த திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடல் வந்தது. இத்தனை ஆண்டுகள் கழித்து கேட்ட போதும் அந்த பாடலின் கற்பனையும் அந்த வரிகளும் அதோடு இணைந்து வந்த அந்த இசையும் சொல் கட்டமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாம் சேர்த்து கேட்கும்போது திரும்ப கேட்க மாட்டோமா அப்படின்ற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இதில் இருந்திருக்கோம் இல்லையா. சரி, கேட்டு ரசித்த அந்த பாடலின் இதத்தோடு இணைந்திருங்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இது என்றும் இனியவை.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

பாடல் கேட்டிங்களா? பாடல் சொன்ன மாதிரி சில படைப்புகளும் அப்படி தான் இல்லையா? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட அந்த ஒரு தரம் அதில் தாழம்பூவில் எப்படி வாசம் வந்து இருக்குமோ அதே மாதிரி இந்த மாதிரியான படைப்புகள் பாடல்கள் எப்போ கேட்டாலும் நம்மளுடைய மனதை தொட்டு செல்லக்கூடிய ஒரு இதம் இந்த மாதிரியான பாடல்களில் இருக்கும். நாம் கேட்ட அந்த பாடல் 1965 வெளியான திரைப்படம் தாழம்பூ. அந்த திரைப்படத்தில் இருந்து தான் அந்த பாடல் கேட்டோம். டிஎம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவும் பாடியிருந்த பாடல் அது. தியாகராஜன் அப்படின்ற ஒரு பாடலாசிரியர், கே வி மகாதேவன் அவங்களுடைய பாடல் வரிகளில் இசையில் இந்த பாடலை வந்து நம்ம கேட்டு முடித்தோம்.

0: ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேட்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
0: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மாட்டதா செய்வியா?
0: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
0: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
0: பாடல்
2: உங்கள் சாய்ஸ்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன்.

0: நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-98-71. இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: உங்கள் விவத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 11:21 50 நொடி 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் இது பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் வந்த பாடல் இது. 1965 வெளியான திரைப்படம் இதய கமலம், இந்த படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ.

எதுவும் இல்லை என்றாலும் அன்பிடம் அன்பை கொடுப்பது எத்தனை சுகம். அதைத்தான் பாடல் சொன்னது. பாடல் போகும் இடமெல்லாம் நம் மனமும் போகும் இல்லையா? சரி, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

0: கேட்ட அந்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருந்தது, எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தது, பறக்கும் பாவை திரைப்படத்தில இருந்து.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: अरे मोहन भाई, काफी बिजी लग रहे हो.
4: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ. एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी. पेमेंट लिंक भी भेजा है.
3: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता है. धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
4: सच?
3: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.
4: समझ गया.
0: நேரம் 11:33:50. வான்வெளியெங்கும் தேன் துளி பரப்பும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது என்றும் இனியவை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.
5: கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே முத்தே மணியே.

ஆனந்தம் வரவாக, ஆசை மனம் செலவாக. எப்படி எப்படிப்பட்ட ஒரு கற்பனை பாருங்கள். உண்மையிலே எல்லாருக்குமே அப்படி இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும் இல்லையா? ஆசை மனத்து செலவு பண்ணோன்னா நிச்சயமாக அந்த ஆனந்தம் நம்மளுடைய வரவாக இருக்கணும். அந்த பாடல் அழகாக சொல்லி சொன்னது. நாம் கேட்ட அந்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசனுடைய கற்பனையில், ரகசிய போலீஸ் 1-1-5 இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை எம்எஸ் விஸ்வநாதன்.

0: வரைக்கும் சின்ன சின்ன முன்குத்தியா செகப்பு கல்லு.
1: நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் எம் பி ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய இசையமைப்பில் வந்தது. பாதை தெரியுது பார் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.
2: மேலும்
3: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 க்கு

0: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கழார் பெருமான் சாமி வேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசையுமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கழார் பெருமானுடைய அஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நேரம் 11:45. காற்று வழியெங்கும் பாட்டு பரவசம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலை. ஆண்டுகள் பல கடந்தும் நம் மனங்களை ஆண்டு கொண்டிருக்கும் பாடல்களின் பவனியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என்றும் இனியவை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி சுசீலா ஏ எம் ராஜா இவர்களது குரலில் கண்ணதாசன் வரிகளில் வேதா இசையமைத்த பாடல் பார்த்திபன் கனவு இந்த திரைப்படத்திலிருந்து.

மெல்ல மெல்ல வந்தாலும் நம் உள்ளம் துள்ளும் பாடல் அது. டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் கேட்டு ரசித்தோம். கண்ணதாசன் கற்பனையில் கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல் பணமா பாசமா இந்த திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேர்களே, நாம் இணைந்திருக்கும் இந்த என்றும் இணையவே நிகழ்ச்சியை நிறைவு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி.
2: ரெட்ரோ நேரம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இனி நீங்கள் கேட்க போகிறீங்க ரெட்ரோ நேரம். ரெட்ரோ பீரியட் அப்படின்னு சொன்னாலே அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். அந்த பீரியடுக்குனே ஒரு தனித்துவம் இருக்குது. அங்கே அப்போ வந்திருக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அந்த உடைகள், அவங்க பண்ண ஸ்டைல் முதற்கொண்டு எல்லாமே தனித்துவமானது. அப்படிப்பட்ட அந்த பீரியட்லேருந்து சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக. முதல் பாடல் உல்லாச பறவைகள் படத்துக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், பஞ்சு அருணாச்சலத்தோட பாடல் வரிகளுக்கு இசை இளையராஜா.

வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். இனி காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்க போகிறீங்க. இளையராஜா இசையமைத்து ஜென்சியுடன் இணைந்து பாடிய பாடலுக்கு பாடல் வரிகள் பஞ்ச அருணாச்சலம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். ரெட்ரோ பீரியட் அப்படின்னு சொன்ன உடனே பழைய நினைவுகள், ஆனால் உங்களுடைய புதிய அனுபவம். இப்போ நீங்கள் அந்த பாடலை கேட்கும்போது அந்த அனுபவங்கள் எல்லாம் பழசாக இருந்தாலும் மனசுக்குள்ளே இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு புதுமையாக தான் தெரியும். ஏன்னா இன்னி காலகட்டத்தோடு அதை பொருத்தி பார்க்குறோம். ஸோ எங்கும் புதுமை அப்படிங்கிற மாதிரி ரெட்ரோ நேர பாடல்கள் உங்களுக்காக. மூடுபனி படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்க போகிறீங்க. மூடுபனி படத்துக்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமவேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசைமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய பிரிஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. 12:18 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருக்காங்க ரெட்ரோ நேரம் அப்படின்னு. உடனே எல்லாரும் குஷி ஆயிட்டாங்க. நிகழ்ச்சியோட பாடல்களோட இணைந்திருக்கோம் அப்படின்னு சாந்தி ரமேஷ் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு குருவியையும் வானத்தையும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. பாட்டை கேட்டுட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க காதல் ஓவியம் பாடலோட அழகான ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாடல் ஜெர்மனியின் செந்தேன் மலரே, அந்த பாட்டு தான் உல்லாச பறவைகள் படத்தோட ஆரம்பித்தோம் நம்ம. நீங்கள் மேபி கேட்டது லேட்டாக இருக்கலாம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கத்துலேருந்து வனஜா சுந்தர் ரெட்ரோ பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து ஹலீல் அகமத் பாடல் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணைப்புறத்துலேருந்து மணிகண்டன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் என்ன சொல்லியிருக்காருனா, ரெட்ரோ காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருங்கிறத கண்ணன் சொன்ன மாதிரி நீங்களும் வந்து பதிவு போடலாம். பெல் பாட்டம் ஹிப்பி முடி ஸ்டைல் கல்லூரி நாட்கள் நினைவு தான் உள்ளது. ரெட்ரோ நேர பாடல்கள் இனிமையாக உள்ளன, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக நன்றி பதிவு போட்ட நேயர்களுக்கு. உங்களுக்கு ரெட்ரோ பீரியட் அப்படின்னு சொன்னோன்ன என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறத மறக்காம பதிவு போடுங்க.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இட் டான்.
3: டான் டான் டான்

டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரலில் புலமை பித்தனோட பாடல் வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது ரெட்ரோ நேரம். இனி நீங்கள் கேட்க போகிற அடுத்த பாடல் பூங்காற்று புதிதானது. மூன்றாம் பிறை படத்திலிருந்து கேஜே ஏசுதாஸ் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு கொடுத்துருக்காங்க, நடராஜன் சுப்பையா ரெட்ரோ பாடல் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மந்திரமூர்த்தி ஆச்சாரி. காதல் ஓவியம் பாடல் காட்சி முழுக்க முழுக்க எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே படமாக்கப்பட்டது. ராதா கார்த்திகா அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா அலைகள் ஓய்வதில்லை படத்தின் 75% படப்பிடிப்பை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நடத்தினார் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு குறிப்பையும் கொடுத்துருக்காரு. அவருடைய நினைவுகள்னு சொன்னோம் இல்லையா, பழைய நினைவுகள் புதிய அனுபவம்னு, அன்னைக்கு இருக்க அந்த நினைவுகளை இன்னைக்கு பொருத்தி பார்த்து அது கூட ஒரு அலாதி இன்பமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காதல் ஓவியம் பாடல் காட்சி முழுக்க முழுக்க கன்னியாகுமரியிலேயே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதி ராஜா. அவர் தான் முதல்ல செட்டுக்குள்ளே இருந்த

இந்த தமிழ் சினிமாவை கண்டிப்பாக இயற்கை, ஒரு கிராமம் அப்படின்னா உள்ளது எப்படி இருக்குமோ அதை முழுசாக நான் காமிச்சே ஆகணும் அப்படின்னு வெளிப்புற படப்பிடிப்புக்கு கூட்டிகிட்டு போனவர், தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தவர்னு சொல்லலாம். 75% அவரோட கிராமத்திலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் படம் பிடிக்கப்பட்டது அப்படிங்கிற நினைவுகளை இங்கே நமக்கு கொடுத்துருக்காரு. சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து இடைக்கால பாடல்களோட தொகுப்பு கேட்க இனிய கானங்களாய் மலரட்டும் காதல் ஓவியம் பாடல் அசத்தல்னு சொல்லியிருக்காரு. செந்தில் தனலக்ஷ்மி காஞ்சிபுரத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேடவாக்கத்துலேருந்து மணிமாலா ஆனந்தன் பாடல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகலத்தூர்லேருந்து பாடல்கள் எல்லாம் அருமை, அதுவும் முதல் பாடல் உல்லாச கப்பலில் ரெண்டு பறவைகள் பறந்து பறந்து காதல் செய்த முதல் பாட்டு செம அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. டார்லிங் டார்லிங் பாக்கியராஜ் அவர்களை நினைவு கூறுற மாதிரி அழகிய விழிகளில் அந்த பாடல், எஸ்பிபி வாணி ஜெயராம் பாடிய பாடல், பாக்கியராஜ் அவரோட நினைவு வந்து எங்களுக்கு மீட் எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்படின்னு புரசைவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன். காஞ்சிபுரம் இளங்கோ ரெட்ரோ நேர பாடல்கள் அழகிய விழிகளில் அருமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் சொல்லியிருக்காரு, ரெட்ரோ பாடல் இனிமை, வெள்ளிசை ராகங்கள் அருமை, கடந்த காலத்தோட நினைவுகள், கல்லூரி பருவத்தின் கனவுகள், கடந்து போக விட்டது பண்பலை கழிப்புற தந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹலீல் அகமது சொல்லியிருக்காரு, ரெட்ரோ பீரியட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே எனக்கு ஞாபகம் வர்றது பெரிய கண்ணாடி. கண்டிப்பாக பாக்கியராஜ் சாருக்கு அவரோட கண்ணாடி தான் ஒரு அடையாளம். அந்த அதோடு அப்படியே அவர் நடிக்கிற காட்சிகள்லாம் நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். அனிதா தர்மராஜ் அவங்களும் காஸ்டியூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த பீரியடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ரெட்ரோ பீரியடில் தான் அந்த கலர் திரைக்கு நம்ம மாறுறோம். அந்த கருப்பு வெள்ளையிலேருந்து கலருக்கு வர்றதே ஒரு பெரிய அனுபவம் மக்களுக்கு. அதுலேயும் இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. இன்னைக்கு கூட அந்த பழைய ஸ்டைலில் தான் நம்ம அடாப்ட் பண்ணி புதுசாக நம்ம மாற்றி இன்னைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரத்தில் அடுத்த பாடல்

நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்தோட பாடல் வரிகளுக்கு இசை இளையராஜா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ நேரம். இனி நிறம் மாறாத பூக்கள் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல் குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29 வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின்போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலாப் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவனா பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹவீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்திய

0: இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 102.3 பாட்டுக்கு இட்டான்.

அடுத்த வாரிசு படத்தில் இருந்து பாடல் கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல், பாடல் வரிகள் பஞ்ச அருணாசலம்.

இசை இளையராஜா. 12:55 ஆயிடுச்சு. ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம நேயர்கள் பதிவுகள் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். சூரியமூர்த்தி கோபுரிலிருந்து இடைக்கால பாடல்களோட தொகுப்பு கேட்க, இனிய கானங்களாய் மலரட்டும் காதல் ஓவியம் பாடல் அசத்தலான ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னினிய பொன்னிலாவை பாடல் அருமை அப்படின்னு செந்தில் தனலக்ஷ்மி காஞ்சிபுரத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. மேடவாக்கம் மணிமாலா ஆனந்தன், பாடல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார் ரெட்ரோ நேரத்துக்கு. கமல் அன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகலத்தூர்லேருந்து, ரெட்ரோ நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை, அதிலும் உல்லாச கப்பலில் இரண்டு பறவைகள் அந்த பாடல் ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், டார்லிங் டார்லிங் பாக்கியராஜ் அவரோட நினைவு கூறும் வகையில் அழகிய பாடலாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா நடராஜன், சுப்பையா நடராஜன், ஜெர்மனியின் பாடல் காதல் ஓவியம் என்னினிய பொன்னிலாவே அழகிய விழிகளில், இப்படி பாடல்கள் இசையும் அருமை அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல் அருமை. ரெட்ரோ அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்போல்லாம் திரையரங்கில் ஒரு காட்சி ஆரம்பித்த உடனே அடுத்த காட்சிக்கு டிக்கெட் கொடுப்பார்கள். அண்ணா சாலை திரையரங்குகளில் அப்படி டிக்கெட் வாங்கி படம் பார்த்த நாட்கள் நினைவுக்கு வந்தது. ரொம்ப அருமையான ஒரு நினைவை சொல்லியிருக்கீங்க அந்தோனி ராஜ், சூப்பர். அப்போல்லாம் பாருங்கள் அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தியேட்டரை. ஒரு ஷோ போயிட்டுருக்கும்போதே அடுத்த ஷோவுக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்களாம், டிக்கெட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்படி தான் இருந்தது. ஒரு படமே 100 நாள் வரைக்கும், 100 நாள்லாம் தாண்டியே ஓடும் இல்லையா, அப்படி இருந்த காலமும் இருக்குது. இன்றைக்கி திரைப்படங்கள் வந்த வேகத்திலேயே திரையரங்கில் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஏழு கிணறு தேவா, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நானும் நிகழ்ச்சியோட 3ஆம் பிறை பாடல் அருமை சூப்பருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பள்ளை வண்ணாரப்பேட்டையிலேருந்து தா சோமசுந்தரம் பிரபு, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒழித்த அழகிய விழிகளில் 60 கலைகள் மற்றும் பூங்காற்று புதிதானது பாடல்கள் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரியமூர்த்தி கோவூரிலிருந்து, அழகிய விழிகளில் இளமை கால நினைவுகளாய் பூங்காற்று புதிதானது, கவிஞரின் வார்த்தைகளால் மனம் நெகிழ்வாகி நிறைவானது. 70, 80, 90 காலங்கள் மறக்க முடியாத காலங்கள், இளமையான இனிமையான காலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப பசுமையான நினைவுகள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பள்ளி நாட்கள், கல்லூரி நாட்கள், இதை தான் சொல்லுவோம். 70, 80, 90 இந்த காலகட்டங்கள் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே அது அருமையான ஒரு பீரியடாக தான் அமைஞ்சிருக்கு. செந்தில்குமரன் சுண்ணாம்பு குளத்துலேருந்து, ரெட்ரோ சாங்ஸ் பாடல்கள் கலெக்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலேருந்து காந்திமதி, ரெட்ரோ நேர நிகழ்ச்சி வாழ்த்து ஆரம்ப பாடல் உல்லாச பறவைகள் அருமைங்க. எகிப்து பிரமிடுகள் ஞாபகங்கள் வரும்போது அனைத்து பாடலும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டு கேட்கும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு ஞாபகம் வர்றது போல். தர்மபுரியிலேருந்து முருகன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. மேலப்பேட்டு தயாளன் வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காரு. வீரராகவன் பணிவிலும் மலர்வனம் இனிவரும் வாசம் தினம், கவிவரிகள் கண்ட மனம் கழிக்கும் அதில் சுவை மனம், பண்பலைக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காரு. மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அந்த ரெட்ரோ பீரியட் அப்படின்னா ஞாபகம் வர்றது பழைய மாடல் புல்லட் பைக்கு. ஆமாம், சூப்பருங்க. அந்த புல்லட் பைக் வந்து அப்படி ஒரு அந்த பீரியடுக்கே அது ஒரு அடையாளமாக இருக்கும். பெல் பாட்டம் பேண்ட்டு, டைட்டான ஷர்ட்டு, பட்டாபிராமிலேருந்து மணிகண்டன் அருமையாக சொல்லியிருக்காரு. பணிவிலும் மலர்வனம் பாடல் காட்சி இசையமைப்பு பாடலோட வரிகள், இன்னும் இந்த படத்தை எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு, இந்த பாடலை ஒளிபரப்புனதுக்கு நன்றின்னு. ராம் கோடம்பாக்கத்துலேருந்து, ரெட்ரோ அப்படின்னு சொன்னாலே காலத்தால் அழிக்க முடியாதுங்க. திரும்ப திரும்ப கேட்க ஆவலை தூண்டும், பழமை மாறாமல் ஒரு புதிய கருத்தை நமக்கு கொடுக்கும். பெல் பாட்டம் பேண்ட்ஸு, ஹேர் ஸ்டைல், முக்கியமாக தாடி மைக்கு காஸ்ட்யூம், உண்மைதாங்க. அந்த தாடி மைக்கு இதெல்லாமே அன்னைக்கு காலகட்டத்தோட ஒரு அடையாளமாகவே போயிடுச்சு. மேக்கப் செட்டு, டெக்கரேஷன், நிறைய ஆடம்பரமாக இல்லாமல் நண்பர்களோடு ஒரு தலை ராகும் படம், உதாரணம் டி ராஜேந்திரோடது. மேலும் காதல் ஓவியம் வேதம் புதிது, சிந்து பைரவி, அலைகள் ஓய்வதில்லை முதல், முதல் மரியாதை, கோபுரங்கள் சாய்வதில்லை அப்படின்னு இப்படி படங்களோட பேரை பட்டியல் போட்டிருக்காரு. இப்படியெல்லாம் நான் பார்த்த ஞாபகங்கள் வருது அப்படின்னு பதிவுகள் போட்ட நேயர்கள் அவங்க நினைவுகளை பகிர்ந்துக்கிட்ட எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 1 மணி.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நேயர்கள் ரொம்ப ரொம்ப உற்சாகமாயிருவீங்க. உங்களோட சாய்ஸில் பாடல்கள், அதுவே ஒரு தனி சுகம் இல்லையா? இனி வரக்கூடிய இந்த 1 மணி நேரமும் உங்கள் சாய்ஸாக பாடல்கள் கேட்க போறீங்க. முதல் நேயர் வணக்கம்.
3: வணக்கம், பொன்னேரி ஜெகடையிலிருந்து கலீல் அமர் பேசுறேன் மேடம்.
1: கலீல் அகமது, என்ன பாடல்
3: உங்களுக்கு? எனக்கு படம் அண்ணாமலை மேடம். அதுல அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச அண்ணாமலை வரிகள்லாம் நல்லா இருக்கும். இது சூப்பரா இருக்கு வரிகள்லாம். நடு லைன்ல அண்ண கிளி அண்ண கிளி அத்த பெத்த வண்ண கிளி புத்திக்குள்ள இடம் இருக்க வசதி எப்படி, ரொம்ப அழகா இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டு கேட்கலாம்.
1: சூப்பர் பாடல் கேட்டலாம். நன்றி, அழகா பாடுனீங்க. அப்படியே பாட்டையும் கேட்டுருங்க. நன்றி.

0: 102 புள்ளி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் ராஜேஸ்வரி அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
2: சரி, என்ன பாட்டுமா உங்களுக்கு இன்னைக்கு?
3: எனக்கு வந்து இதயத்தில் நீ படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடலாம் மேடம்.
2: இதய திருடி. சரி,
3: இதயத்தில் நீ பழைய படம்.
2: இதயத்தில் நீ பாக்குறேன். இதயத்தில் நீ இல்லனா வேற என்ன பாடல் கேக்குறீங்க?
3: வேற என்ன பாட்டு வேணுமா? ஐயோ தமிழ் இல்லையே. அந்த
2: பாட்டு யோசிக்கிறீங்க?
3: முதல்ல வருதா? முதல்ல வந்ததா? அதான் பதட்டமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல.
2: இது முதல் முறையா நீங்க பேசுறது?
3: ஆமா மேடம், ஆமா. அதான் கொஞ்சம் பதட்டமா.
2: எவ்வளவு நாள் முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க பாட்டு கேட்க?
3: 2-3 மாசமா முயற்சி பண்றேன் மேடம். நானு
2: 2-3 மாசத்துல இதுதான் முதல் முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
3: முதல் முறை. ஆமா மேடம்.
2: ஓகே, சூப்பர். எங்களுக்கு மகிழ்ச்சி.
3: ஒரே நிமிஷம் மேடம். எம்ஜிஆர் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
2: கண்டிப்பா போட்டுடலாம். நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு சின்ன விளம்பரத்துக்கு அப்புறமா உங்களுக்கான பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
3: ஓகே மேடம். ஓகே.
4: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
5: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமவேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்களுக்கு முன்னெருங்கி மிசைமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய பிரிஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
4: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பாடலாக அமைஞ்சிருச்சு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: எம் கண்ணன்

0: கண்ணன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் தெய்வ வாக்கு.
0: சரி,
1: அது வந்து ஊரெல்லாம் அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கும்.
0: சரி,
1: தெய்வமாக பார்க்கும் போதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு பாட்டு
0: கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி.

0: இருந்து உள்ளத்தின் நல்ல உள்ளம்ன்ற ஒரு பாட்டு நல்லா இருக்கு.
1: கர்ணன் படத்துல இருந்து உள்ளத்தின் நல்ல உள்ளம். உள்ளம் எப்பவுமே நல்ல விஷயத்தை மட்டும் நினைக்கணும், நல்லா இருக்கணும் இல்லையா? சுத்தமா வச்சுக்க வேண்டியது அவசியம். சரி, பாடல் கேட்கலாமா? சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றி.
0: ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. 1:20 ஆயிடுச்சு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தண்டர் பிரதர், நாகராஜ் டெய்லர் பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கர்ணன்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது இந்த பாடலை கேட்டு எல்லா உள்ளமுமே கலங்கி போயிருக்கும், கரைஞ்சி போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பாட்டு தான் கேட்டிருந்தாங்க. இப்போது சந்திக்க போகிற நேயர் என்ன பாடல் கேட்க போகிறார்? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் மின்ட்ல இருந்து ராஜா மேடம்.
0: என்ன பாடல் வேணும் ராஜா உங்களுக்கு?
1: இந்த மதிய வேளையில நல்ல இல்ல உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டு போட்டீங்க.
0: ஓகே.
1: எங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் தூக்கமா இருக்கும், தூக்க கலக்கல இருக்காங்க.
0: சரி,
1: அதுக்காக ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு

0: ஒரு மணி 1:30 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை வேசர்பாடியிலிருந்து கோட்டீஸ்வரன் பேசுறேன் மேடம்.
0: கோட்டீஸ்வரன், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: பூவே உனக்காக வந்து ஆனந்தம் ஆனந்தம் பாட்டு பாடுங்க மேடம்.
0: ஆனந்தம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், சென்னை ஏழுக்கிணர் தேவா பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ரிக்ஷாக்காரன் படம், அதுல வந்து கடலோரம் வாங்கிய காற்று. காரணம் என்னன்னா, நீங்க வெளியில வந்து கடலோரமா காத்து வாங்குறீங்க, நாங்கெல்லாம் வாங்க முடியல, அதனால பாட்டு மூலியமாவது வாங்கலாம். நன்றிமா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிங்க.
2: கடலோரம் வாங்கிய காத்து

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: சைதாப்பேட்டை ஆனந்த் மேடம்.
0: சைதாப்பேட்டை ஆனந்த், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாமியூர்வர் படம்.
0: சரி,
1: திருவிழா இளமின் தனிமையில் ஓய்வு வேணும் மேடம்.
0: சரி, பாடல் கொடுத்துடலாம். நன்றிங்க.
1: தேங்க்யூ மேடம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: செங்குன்ற மாவட்டம் கோணிமேட்ல இருந்து குமார் பேசுறேன் மேடம்.
1: குமார் சார், என்ன பாடல் வேணும்?
0: இது நம்ம படம் பாத்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் வந்து பச்சை மேல சாமி ஒண்ணு உச்சி மேல ஏறுதுன்னு, ஏறுடா தம்பி மேலம், அந்த பாடல் போடுங்க மேடம். எல்லாமே இளையராஜா நடிச்சது, எல்லாமே இது பண்ணது மேடம்.
1: பாக்யராஜ் சார்,
0: ஆமா ஆமா, பாக்யராஜ் சார் நடிச்சது மேடம்.
1: பாட்டு கேட்கலாமா?
0: நன்றி மேடம். கேட்கலாம் மேடம்.
2: பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா.

0: நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழாறு பெருமான் சாமி வேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். இசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசையுமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குழல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழாறு பெருமானுடைய பிரிஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: ஒரு மணி 51 நிமிஷம் ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கூட்டுதாக்கில இருந்து வேதாச்சலம் பேசுறேங்க.
2: என்ன பாடல் உங்களுக்கு?
3: நம் நாடு படத்துல இருந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் அந்த பாட்டுங்கம்மா.
2: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கேட்டுலாமா?
3: அந்த பாட்டு போடு. ரொம்ப நன்றிமா.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு

0: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க நிறைவு நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டரங்கன் பேசுறேமா.
0: பாண்டரங்கன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: லாஸ்ட் காலர்மா நானே.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாடம் அதுல கண்டசாலாவும் பி லீலாமா பாடுவாங்கம்மா. நீதானா என்ன நினைத்தது, கண்டசாலா இசையில தஞ்சை என் ராமதாஸ் கவிதை எழுதது.
0: சரி, பாடல் கேட்கலாம். மிக்க நன்றி.
1: கேட்கலாமா? கேட்கலாமா. தேங்க்யூமா.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நிறைவு பெற்றது பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 2 மணிக்கான ஆங்கில செய்திகள்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds annual summit level talks with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi. Both countries signed several agreements, including

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வேளை 2:16:14. இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி நமக்கு காத்திருக்கிறது. அதன் பிறகு பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி

காத்திருக்கிறது. அதன் பிறகு பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை நம்ம ஆடப்போகிறோம். இதுதான் அடுத்த 1:45 மணி நேரத்திற்கான பயணத்திட்டமும் பாடல் திட்டமும். எல்லாவற்றையும் ஆழமாக ஆராய்ந்தால் நிம்மதி கெட்டுவிடும், தேன்மிட்டாய்க்குள் இருப்பது தேனாகவே இருக்கட்டுமே அப்படின்ற வரி எனக்கு இன்னைக்கு காலையில் கண்ணில் பட்டுச்சு. நல்லதாக இருக்குல்ல. கமலஹாசன் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சில விஷயங்களை அப்படி மேம்போக்கவே வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோன்னா பல பிரச்சனைகளை மாட்டிருவோம்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அந்த தேன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது தேன் முட்டாய் ஒரு பக்கம் ஞாபகம் வரும். ஆனால் தேன் அப்படின்னாலே நமக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது மலர்கள். அந்த மலரை பற்றி ஒரு பாட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்குது, கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் கங்கை அமரன் வரியில், இளைய ராஜாவினுடைய இதமான இசையில் பன்னீர் புஷ்பங்கள் படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
3: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமி வேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசையுமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய அஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்.
0: 2:24, 3 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
1: இப்போ முதல் பாட்டு வந்திருக்கும். முதல் பாட்டை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அடுத்தடுத்த பாடல்கள் வரும், எந்த பாதை எந்த ஸ்டைலை நோக்கி எந்த பாதையில் நம்ம பாடல்கள் பயணிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2:50 கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து முகநூலில் போடுங்க, இல்லை இப்போவே கண்டுபிடிச்சிங்கன்னா கூட போடலாம். ஏன்னா சில பேர் ஒரு பாட்டை வச்சே கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க, ஆனால் அந்தளவுக்கு நான் பார்க்க விரும்பல. ஒரு 2-3 பாட்டு கேளுங்க, ஒவ்வொரு பாட்டையும் தொடர்புபடுத்தி பாருங்கள் பாடல்களுக்குள்ளே என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. மேலோட்டமாகவும் யோசிக்கலாம், ரொம்ப ஆழ்ந்தும் யோசிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போதைக்கு அடுத்த பாட்டு என்ன வருது அப்படின்னா, ஊருக்குள்ளெலாம் கதை பேசக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பல இடங்கள் நம்ம சொல்லலாம். பொதுவாக ஊருக்குள்ளே ஒரு பொது வெளியில் ஏதாவது சில திண்ணைகள் மாதிரி கட்டைகளை கட்டி வச்சுருப்பாங்க, அந்த கட்டையில் உட்காந்துக்கிறது, இல்லை மரங்கள் ஏதாவது இருக்கும் அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து பேசுறது. இப்போ நகரங்கள்னு பார்த்தீங்கன்னா வீடுகள், ஒவ்வொரு வீட்டுக்கும் பக்கத்து வீடு அந்த காம்பவுண்ட் சுவர் ஒருவன் பேசுறது, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஆனால் கிராமங்களில் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே பேசுவாங்க. அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த புளி இடிக்கிறது, அரிசி குத்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது நிறைய கதைகளை பேசிக்கிட்டு டைமும் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், வேலையும் நடந்த மாதிரி இருக்கும். சரி இப்போ எதுக்கு அங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கேயும் ஒருத்தவங்க அரிசி குத்து போகிறாங்க, அப்படி குத்திக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை, பாட்டில் நிறையா சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா குழுவினர் குரல்கள்ல கங்கை அமரன் வரியில இளையராஜாவினுடைய இதமான இசையில மண் வாசனை படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. 102.3

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

எங்கள் ஸ்டைல். 2:31, 30 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாட்டு, ரெண்டாவது பாட்டு வந்துருச்சு. இதை வச்சு எதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, இன்னும் ஒரு பாட்டு வச்சா நிச்சயமாக அந்த கனெக்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, முதல்ல சொன்னோம்ல, எதையுமே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம்ல. சில நேரம் அப்படி ஆழ்ந்து இல்லை ரொம்ப யோசிக்கும் போதோ இல்லை ஆராய்ச்சி பண்ணும்போதோ நமக்கு என்ன பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்புக்குள்ளே தூக்கம் வந்துடும். எதையாவது ரொம்ப டீப்பாக அது ஒரு தேர்வாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், தீர்வு என்ன அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப நம்ம ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி தூக்கம் வர்றதுக்காகவே பல நேரங்களில் நம்ம ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை எது தேவையில்லையோ அதை ரொம்ப வந்து கவனிக்க ஆரம்பிச்சோன்னா தூக்கம் வந்துடும். இப்படி பல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி தூங்குறதை பற்றி கூட வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார். அலெக்சாண்டர் கூட குதிரை மேலே போகும்போதே கூட தூங்கிக்கிட்டே போவாராம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அரண்மனையில் அந்த இதில் வந்து தூங்கிடுவார். அதை வந்து அப்படி பெருமையாக சொல்கிறதுக்காக சொல்லுவார். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, பல நேரங்களில் தூக்கம் அப்படிங்கிறது தேவை தான், ஆனால் எந்த இடத்துல வேணும் வேணாங்கிறத முடிவு பண்ணி தூங்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். இங்கேயும் சொல்கிறாங்க பாட்டுக்குள்ளே, அதுவும் போர் நடக்கக்கூடிய இடத்துல அந்த படையில் இருக்கக்கூடிய தூங்கினாங்கன்னா என்ன ஆகும், அவ்வளோதான் அம்புட்டும் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்ல. அதே தான் பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

நான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னானவன்.

0: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரியில எஸ் எம் சுப்பையா நாயுடுவினுடைய இசையில அந்த இனிய பாடல் நாடோடி மன்னன், அதாவது 1958 எம்ஜிஆர் பி பானுமதி நடித்து வெளிவந்த நாடோடி மன்னன் படத்துக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்
0: 2:37:42 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். பாடல்கள் எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓரளவு கணிக்கலாம். இப்போது கடந்த பாடலை சொன்னாங்களே தூங்குறது, அது கண்ணை மூடி தூங்குறது. ஆனால் ஒரு உயிரினம், அதாவது மீன் வந்து அதுக்கு வந்து இமை இல்லாதனால கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருந்தோம்ல. அதே போல் வரக்கூடிய பாடல்லையும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. கடந்த பாடலில் கண்ணை மூடி தூங்குறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து கண்ணை திறந்துக்கிட்டும் சில நேரத்தில் நம்ம தூங்குவோம். அது எப்போ அப்படின்னா, இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அறியாமல் உணர்ந்து கொள்ளாமல் சில நேரங்களில் நம்ம ஆழ்ந்து தூங்கிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறது அப்படிங்கிற மீனிங்கில் அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அதாவது என்ன நடக்குது அப்படின்னே தெரியாமல் நம்ம பாட்டுங்க அப்படியே உலாத்திட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சூதனமாக இருந்துக்க, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு முழிச்சுக்க, எல்லாத்தையும் தெளிவாக இருந்துக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த தூக்கத்தை பற்றி இப்போ பாட்டில் சொல்ல போகிறாங்க. எப்படி சொல்ல போகிறாங்க, என்னென்ன சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் நம்ம கேட்கலாம்.
4: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.
5: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: 2:41 இருக்கிற இந்த நேரத்தில் கடந்த பாட்டில் சொன்ன மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறவங்க கண்ணை மூடிக்கிட்டே இந்த பாட்டு கேளுங்க. கண்ணை திறந்துக்கிட்டு தூங்குற மாதிரி அப்படி இப்படி ஒரு மயக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணை திறந்துக்கிட்டே கேளுங்க. பாட்டு நிறைய விஷயங்களை சொல்லுது.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

இப்போ பாடல்கள் எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி ஓரளவு கணிக்கலாமா அப்படின்னா கணிச்சிருப்பீங்க. ரெண்டு பாட்டு தூங்குறதை பற்றியே வந்திருக்கு அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் யோசிக்கணும். யோசிங்க யோசிங்க, நிச்சயமாக ஏதாவது ஒன்று கிடச்சிரும். சரி, இப்போ வரக்கூடிய பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஆட்டம் காத்திருக்கு. அதுவும் எந்த மாதிரி ஆட்டம் அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஆட்டமாக இருக்க போது. என்ன ஆட்டம் அப்படிங்கிறத பாட்டிலே சொல்லுவாங்க. அதுவும் பல விதமான விஷயங்கள் பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. அது என்னப்பா, நானே சொல்லாமல் அவங்களே உள்ளுக்குள்ளே சொல்லுவாங்க. நான் சொல்கிறத விட அவங்க சொல்கிறத கேட்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பாட்டு இதோ.

0: நவீன் குரலில் கபிலன் வரியில் மணிஷ் சர்மாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த ஆட்டம் போடக்கூடிய பாடல் போக்கிரி படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
0: 2:52 12 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முகநூலில் எட்டி பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு 28 பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டு காத்துட்ருக்கிறீங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஞானாம்பிகா ரஞ்சன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. என் மேட்டுப்பட்டி அவங்க வந்து கண்ணன், அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து பூந்தொழில் ஆட பாட்டு சூப்பருங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க. பர்வதவர்த்தினி அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஃபஸ்ட்டு பாட்டில் ஆரம்பித்து அப்புறம் ஒவ்வொரு பாட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. கலீல் அகமது அவங்க வந்து கைத்தட்டல் அப்படின்ற மாதிரி அப்படியே கைத்தட்டிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, இமேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏழுக்கிணறு அபுதாகிர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அருமையாக இருக்குது, அதாவது அறிவுரை தொடக்கம் அதனுள் அடக்கம் வளமை அப்படின்னு சொல்லி அருமை வளமை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மை அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நேயர்கள் மனம் ஸ்மைல் வருது, நேர்த்தியுடன் எங்கள் ஸ்டைல் தருது அப்படின்னு சொல்லி நன்றி அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஏகாம்பரம் கோபாலாச்சாரி அவங்க வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பார்க்கறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் உடலின் பாகங்களுடைய பெயர்களை வச்சு வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே அதை நான் பண்ணிட்டேன், அதனால் ஒரு தடவை நான் பண்ணதை வடிவேலு சட்டு சொல்லுவார் ஒரு படத்தில், ஒரு தடவை போட்ட சட்டை இன்னொரு தடவை போட மாட்டேங்கிற மாதிரி. அதை இப்போ நான் டச் பண்ண மாட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் அது கிடையாது, நீங்களே சொல்லிருங்க அப்படின்ட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய மதிய வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வந்து டீயோ காஃபியோ குடிச்சிருக்காங்க போட்டிருக்கு வீட்டில், அதை அப்படி சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா நடராஜன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. முகமது மியான் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மதுரை சோ சண்முக சுந்தரம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீரராகவன் இப்போ புத்திமதி சொல்கிற மாதிரி கீதங்களா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாந்தி ரமேஷ் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறீங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் வணக்கம் சொல்லியிருக்கீங்க. முரளிதரன் ஏற்கனவே சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லாருடைய பேர்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எந்த பாதையில் போச்சு அப்படின்னா ரொம்ப எளிமையானதான், நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய இல்லை வாழ்க்கையில் செய்யக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும்ல. மொதல் பாட்டில் சொன்ன மாதிரி மலர் சூடுதல், பூந்தளிராட பொன் மலர் சூட, மலர் சூடுற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாட்டில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா அதில் வந்து அரிசி குத்துறது. அரிசிலாம் நம்ம ஒரு காலத்தில் குத்திட்டு இருந்தோம், இப்போலாம் மிஷின் தான் அது வந்து அரைச்சிட்ருக்குது. அதுக்கப்புறம் தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் நம்ம தூங்குறது. ரெண்டு பாட்டு தூங்குறத பற்றி போச்சு, இன்னும் கூட ஒரு பாட்டு வச்சுருந்தேன் பட் அதனால் வாய்ப்பு இல்லை. பழகிக்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு வச்சுருந்தேன், அந்த பாட்டு வந்து பழகிறது. இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம்ல, பழக்க வழக்கங்கள், அதை பற்றின பாட்டு தான் வந்துச்சு. என்னப்பா இப்படிலாமா யோசிப்பீங்கன்னா நாங்கள் இப்படியும் யோசிப்போம். நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
0: இந்த வேளை 2:55 இனி தொடர்வது
4: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில். இன்று மாணவர்கள் உயர்கல்வியில் பயனடைவதற்கான ஒரே நாடு ஒரே சந்தா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், ONOS திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
5: இந்தியாவை ஆத்ம நிர்பர் மற்றும் விக்சித் பாரத் 2047 என்ற தொலைநோக்கு பார்வைக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு சர்வதேச உயர் தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிவார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் பத்திரிகை வெளியீடுகளை நாடு தழுவிய அணுகலை வழங்குவதற்காக இந்திய அரசு ஒரு நாடு ஒரு சந்தா திட்டத்தை கொண்டு வந்தது. ONOS கட்டம் 1 2025-2026 மற்றும் 2027 ஆகிய ஆண்டுகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்பு அடிப்படையிலான சந்தாக்களை ஒருங்கிணைத்து தேசிய உரிமங்களை பெறுவதன் மூலம் அனைத்து பயனர்களும் ஒரே

0: தளத்தில் பலதரப்பட்ட வெளியீடுகளை அணுக முடியும். இந்த திட்டத்தின் கீழ் பிரபலமான அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், மருத்துவம் மற்றும் சமூக அறிவியல் துறைகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட சர்வதேச வெளியீட்டாளர்களின் மின் பத்திரிகைகள் மற்றும் தரவுத்தளங்களை அணுக முடியும். இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 6000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் உலகளாவிய அளவில் நடைபெறும் ஆராய்ச்சிகளை அணுகுவதற்கும் அவர்களின் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கும் உதவும். இது ஆராய்ச்சியின் தரத்தை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கவும் உதவும். தகுதியுள்ள நிறுவனங்கள் பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை பெற ONOS போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும். புதிய பதிவுக்கு நிறுவனத்தின் பெயர், அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு குறியீடு மற்றும் நிறுவன நோடல் அதிகாரியின் தொடர்பு விவரங்கள் இதற்கு தேவைப்படும். நோடல் அதிகாரி நிறுவனத்தின் வழக்கமான மூத்த முழுநேர ஊழியராக இருப்பார். பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர் நிறுவனங்களை பார்க்கலாம். பதிவு செய்வதற்கு நிறுவன AISHE குறியீடு கட்டாயமாகும். இந்த AISHE குறியீடு இல்லாத நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் குறியீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம், முதுகலை பட்டம், டிப்ளமோ பெறும் மாணவர்களை கொண்ட நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் கல்லூரி, பல்கலைக்கழகம், தனி நிறுவனமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மற்றும் மாணவர்கள் இல்லாத நிறுவனங்கள் AISHE போர்ட்டலில் RD பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க வேண்டும். RD நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் உள்ள அவர்களின் தாய் அமைச்சகம் துறையிலிருந்து ONOS இல் சேர அங்கீகாரம் அளிக்கும் கடிதம் அவசியமாகும். மாநில அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் உட்பட நிலையான IP முகவரியை கொண்ட தற்போதைய அரசு கூட்டமைப்பு பயனர்கள் சுமூகமான மாற்றத்திற்காக தானாகவே ONOS போர்ட்டலுக்கு மாற்றப்படுகிறார்கள். மேலும் உதவி தேவைப்பட்டால் நிறுவனத்தினுடைய பெயர், பதவி மற்றும் நிறுவன நோடல் அதிகாரியின் தொடர்பு விவரங்களுடன் support@onos.gov.in இந்த முகவரிக்கு எழுத வேண்டும். சுருக்கமாக, ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் இந்தியாவின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறை மேம்படுத்தும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இது அறிவார்ந்த ஆராய்ச்சிக்கான அணுகலை எளிதாக்குகிறது, மேலும் நாட்டின் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது.
1: இதுவரை மாணவர்கள் உயர்கல்வியில் பயனடைவதற்கான ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: இந்த வேளை பிற்பகல் 3:50. இந்த மணித்துளிலிருந்து மாலை 4 வரை நமக்காக வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. வர்ணஜாலத்தில் 2000 அந்த ஆண்டிலிருந்து 2020 வெளிவந்த படங்கள்லேருந்து அப்படி கல்லவையா பாடல்கள் நமக்கு காத்திருக்கிறது. பல திரைப்படங்களில் ஹீரோவுக்கான பில்டப்பை யார் கொடுத்தா சிறப்பாக இருக்கும்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி சிறப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் அந்த ஆக்ஷன் சீன்லாம் பார்க்கும்போது யார் பில்டப் கொடுத்தா, சில நேரங்களில் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட

இருப்பாங்க, சுத்திட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லாக, ஹீரோ கூடவே இருப்பாங்க. அவங்க சில நேரத்தில் பில்டப் கொடுப்பாங்க, அது ஒன்று. இன்னொன்று, ஹீரோவே தனக்கான பில்டப் கொடுத்துப்பாரு, நான் யார் தெரியுமா, எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோவே தனக்கான பில்டப் கொடுத்துப்பாங்க. ஆனால் இதை விட யார் ஆப்போசிட்டில் எதிரியாக நிற்கிறாங்களோ களத்தில், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளோ இல்லை அந்த கூட்டத்தோட தலைவனோ, அதாவது அந்த கூட்டத்துக்கு ஒரு ஹெட் இருப்பார்ல, அவர் ஹீரோவை பற்றி பில்டப் கொடுக்குறதோ இல்லை அவருக்கு கீழே இருக்கிறவோ ஹீரோ வந்து பில்டப் கொடுக்குறதோ இன்னும் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா, ஏய் இவர் அப்போவே அப்படி, நான் அப்போவே இவர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அங்கே கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அதே போல் இங்கே பாட்டில் வந்து இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இப்படி இருக்காங்க, அங்கே அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்ல போகிறாங்க. அந்த பட்டிமன்றங்கள்லாம் கலாய்க்கிற மாதிரி எங்கேயுமே கலாய்க்க மாட்டாங்க. பட்டிமன்றத்தில் இப்போ பேசும்போது எங்கள் மாமியார் எல்லாம் அப்படின்னு சொல்லி மாமியார் பற்றின பல விஷயங்களை சொல்லிட்டுருப்பாங்க. அதே போல் எங்கள் புருஷன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கதை கதையாக சொல்லுவாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி சொல்கிறாங்களா தெரில, கேட்டுருவோம்.

0: கைலாஷ்கர் அவருடைய குரலில் வித்யாசாகரனுடைய அற்புதமான இசையில் அந்த இனிய பாடல் அபியும் நானும் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
5: மூன்று மணி 8:58 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எதையாவது சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே சொல்லி பலர் வந்து இந்த டீ காஃபி அதெல்லாம் சாப்பிடக்கூடிய வழக்கங்களை வச்சிருப்பீங்க. சிலர் வந்து நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி பிளாக் டீ பிளாக் காஃபி அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. அதுலேயும் சிலர் வெறும் சுடு தண்ணியை குடித்தாலே போதும் எனக்கு அந்த சுறுசுறுப்பு வந்துடும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறவங்க சில பேர் இருப்பீங்க. இதெல்லாம் எதுவுமே வேணாங்க, மனசுக்கு பிடிச்சதை கேட்டாலோ பார்த்தாலோ அதுவே போதுங்க சுறுசுறுப்பாயிருவோம் இப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு படம், அது என்ன படம் தெரில, ஊர்வசி வந்து டீ கடை, அது ஊட்டி ஏரியான கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஒரு டீ கடை. கவுண்டமணியும் அர்ஜுனும் வந்து அங்கே வந்து டீ சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அவங்க ஊர்வசி உள்ளே வந்து டீ மாஸ்டர் அந்த இடத்துல இருப்பாங்க. டீயை போடுவாங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வணக்கங்க வணக்கங்க வணக்கங்கன்னு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க. டீ மட்டும் போடவே மாட்டாங்க. கடைசியில் அர்ஜுனே போய் டீ போட்டு எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த சீன். அது என்ன படம் தெரில, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்கு இது அங்கே சொல்ல வந்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி டீ அப்படின்னாலே நமக்கு துணையாக சில விஷயங்கள் வேணும்ல, அது பிஸ்கட்டாக இருக்கலாம், இல்லை சிலருக்கு வந்து வடை சமோசா இந்த மாதிரி இருக்கலாம், சிலருக்கு பன்னாக இருக்கலாம். ஸோ அந்த பன்னெல்லாம் நம்ம பிச்சு பிச்சு தொட்டு அதில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்ல, அந்த பன் பிச்சு பிச்சு சாப்பிடுவோம்ல. அதே போல் இந்த பாட்டிலையும் சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு என் உயிரையே சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. என்ன சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிட்டாங்க கேட்டுருவோம்.

கார்த்திக் வி பிரசன்னா குரல்களில் தாமரையினுடைய வரியில் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய அற்புதமான இசையில் அந்த இனிய பாடல் வாரணம் ஆயிரம் படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம். எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும்

0: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும்ல.
1: அது சரி.
3: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
4: மூணு மணி 3:18 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போது வந்து நமக்கு உடம்புல பல விஷயங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடிட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னா அந்த நாக்கு. பல நேரங்களில் அந்த நாக்கை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டு போயிடும். அது வந்து பேசுகிற விஷயங்கள் அது ஒரு பக்கம் இருக்கிறோம். நமக்கு சாப்பாடு தான் மெயின் இல்லை. ஒரு காமெடி கூட ஒரு சின்ன பையனை வச்சு வரும்ல, சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமானா நான் சாப்பிட்டு வரேன், சாப்பிட்டு தான் சங்கத்தை பார்ப்பேன்னு அவர் அந்த குட்டி பையன் சொல்லுவார். அந்த வீடியோ எடுக்கக்கூடியவர், இல்லை இல்லை சங்கம் தான் முக்கியம், நீ சாப்பிடக்கூடாது, சங்கத்தில் வேலையை பார்க்கணும், நீ மெம்பர் நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒரு குட்டி பையனை வச்சு வரும் அந்த நகைச்சுவை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும்ல. இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நம்ம வந்து சரியான உணவு விதங்களை சரியான முறையில் கடைப்பிடிச்சு ஃபாலோ பண்ணாலே அது பெரிய விஷயமா இருக்கும், உடம்புக்கு நல்லதாக இருக்கும். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்டுக்குள்ளேயே அப்படி தான் சொல்கிறாங்க, நான் சாப்பிட்ட சோறு செரிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் கன்ஃபியூஷன் கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சரண், பிரசாந்தினி குரல்கள்ல, ஸ்நேகனுடைய வரியில, ஜிவி பிரகாஷ்குமாரனுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் ஆடுகளம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. பாட்டுக்கு இதான் டான்.

0: வாழ்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.

3:27 15 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பொதுவாக இப்போ நம்ம அந்த கடந்த பாடலில் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ட சோறு செரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது வேலையை செய்யணும். எல்லாருமே சொல்லுவாங்க வீட்டில் சாப்பிட்டு சும்மா இருக்காது, ஏதாவது வேலையை செய், அந்த சோறு செரிக்கிறதுக்காக ஏதாவது வேலையை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த மாதிரி வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை சரியாக முடிக்கணும் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில் செஞ்சோம்னா சில நேரங்களில் சரியாக முடிச்சிடலாம். இல்லாட்டி நம்ம வேற எங்கேயா வெளியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு மேற்பார்வையாளர்கள் சிலர் இருப்பாங்க, அவங்க நம்மளை மானிட்டர், அதை மானிட்டரிங் பண்ணுவாங்க. நம்ம அந்த வேலையை சரியாக செய்கிறோமா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனினா சாஃப்ட்வேர் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதை டெஸ்டிங் பண்ணுறதுக்கு டெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு பக்கமாக இப்படி கண்டுபிடிச்சி பார்க்குறதுக்கு பல அடுக்குகளில் பல அதிகாரிகள் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. அதே போல் எந்த வேலை எடுத்தாலும் அதை சரியாக பார்க்குறோமா அப்படின்னு நம்ம வெளியிடங்களில் பார்க்கும்போது அதை பார்க்குறதுக்கு மேலே நிச்சயமாக ஆட்கள் இருப்பாங்கல்ல. அதே போல் விவசாயத்துலேயும் இந்த களை எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் முன்னாடி ஆட்கள் களை வெட்டிட்டு இருந்தாலுமே கூட பின்னாடி வந்து அந்த காட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரியாக வெட்டுறாங்களா, களையெல்லாம் சரியாக போகுதா, தேவையான செடியை வெட்டுறதுக்கு நான் களைச்செடியை வெட்டுறதுக்கு போல நமக்கு தேவையான செடியை வெட்டிடுறாங்களா அப்படின்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, அப்படி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே போல் இங்கேயும் ஒரு களை வெட்டக்கூடிய வேலை நடக்குது. அதில் ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்து அந்த கழனி சேத்துக்குள்ளே களை எடுத்துகிட்ருக்கேன். அப்படி களை எடுக்கும்போது ஒரு சோழி, அதாவது ஒரு சோழி வந்து என் கண்ணில் படுது. அந்த சோழி எப்படி இருக்குன்னா சொத்தப்பல், ஹீரோயினுடைய சொத்தப்பல்லு மாதிரி இருக்குதான் அந்த நான் அந்த சோழியை பார்க்குறேன். எனக்கு அதை பார்த்தோன்னே உன் சொத்தப்பல் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி ஹீரோ கனவு கண்டுட்ருக்காரு. களை வெட்டுற நேரத்தில் கணா கண்டுட்ருக்காரு, என்னடா கண்டு கணா காண்ட்ரியாக்கும் அப்படின்னு சூரிய வம்சம் படத்தில் ஆனந்தராஜ் கேட்பார். அந்த மாதிரி கணா கண்டுட்ருக்கும்போது திடீர்னு பண்ணையார் வந்து, என்னப்பா கணா கண்டுட்ருக்க, பாரு புல்லுலாம் அப்படியே மீந்து போய் கிடக்குது பாரு, அதாவது களை எடுத்து பிந்துது பாரு அப்படின்னு பண்ணையார் பின்னிட்டு இருக்கக்கூடிய பண்ணையார் பேசுகிறாராம். பாருங்கள் பாட்டுக்குள்ளே என்னென்ன சொல்கிறாங்க, வேலை செய்யும்போது வேலையை மட்டும் செய்யணும், வேறு எதுவும் கணா காணக்கூடாது. பாட்டு இப்போ வருது, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுது, கேட்டுருவோம்.

0: செந்தில் வேலன் குரல்ல எஸ் எஸ் குமரன் இசையில அந்த இனிய பாடல் களவாணி படத்துல இருந்து கேடு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don.
2: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
3: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமி வேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசையுமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய பிரிஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: 102.3 FM.
4: வர்ணஜாலம் விவத் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 3:35 இரண்டு நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நம்ம வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய உழைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா பல்வேறு விதங்களில் பல்வேறு மாதிரியாக பலருக்கும் தெரியும். அது எப்படின்னா இப்போ ஒரே விஷயந்தான், இப்படி போனால் இப்படி இருக்கும், அப்படி போனால் அப்படி இருக்கும், இன்னொரு வகையில் போனால் இன்னொரு மாதிரி இருக்கும். அதே தான் ஊருக்குள்ளே சொல்லுவாங்க, தம்பி மாவு ஒன்று தான், தட்டி போட்டால் வடை உருட்டி போட்டால் போண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அதை அப்படியே பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தயிரில் போட்டால் தயிர் வடை, தயிரில் போடலைன்னா மெது வடை, ஓட்டை இருந்தால் ஓட்டை வடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டுமா சொல்கிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: முகேஷ் குரலில் சந்துருவனுடைய வரிகளில் கண்ணனுடைய இசையில் அந்த இதமான பாடல், அட்டகாசமான பாடல் தமிழ் படம் படத்திலிருந்து கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM.
2: Hi guys, how are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று மணி 41 நிமிடம் 41 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில். சாலைகளில் பயணம் செய்யும்போது பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க, நாமளும் சொல்லிகிட்டு இருக்கோம். பல நேரங்களில் நீங்களும் அந்த வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்ருப்பீங்க. அதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அதில் முக்கியமானது அந்த நில் கவனி செல் அப்படின்ற அந்த சிக்னல்.

0: எல்லாம் இருக்குல்ல, அந்த சிக்னல் சமிச்சைகளாக நம்ம கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா பல நேரங்களில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம நின்று கவனிக்காமல் போகிறதுனால நம்ம வீடுகள்லேயே பல பிரச்சனைகளை நாமளே வாரி நம்ம தலை மேலே போட்டுக்கிறதுக்கு சமமான பல விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்திருப்போம். அதை அப்பப்போ பார்த்துட்டு போயிருந்தாலே சரியாக போயிருக்கும். ஆனால் அடுத்து பார்த்துக்கும், அப்புறம் பார்த்துக்கும், நாளைக்கு பார்த்துப்போம், ஒரு வாரம் கழித்து பார்த்துப்போம், அடுத்த மாதம் பார்த்துப்போம், அதான் டைம் இருக்கே அப்படின்னு நம்ம தள்ளி தள்ளி வைக்கும்போது அது பூதோகரமான ஒரு விஷயமாக வந்து நம்ம தலை மேலே ஏறி உட்காந்து இப்போது விடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விட சொல்லி பார்க்கும், சிரிச்சிட்ருக்கும் நம்மளை பார்த்து. சரி, இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, பாடல்கொண்டு சொல்கிறாங்க சில விஷயங்களை நாம் நிறுத்தணும், உத்து பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தெளிவாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லுது பாட்டு. என்ன பாட்டு கேட்டுருவோம்.
1: What would you do if what had to be done could only be done by you? உன்னை போல்

0: my favorite song.
1: ஸ்ருதிஹாசன் பிளேஸ் குரல்களில் கமலஹாசன் பிளேஸ் அவங்களும் இணைந்து குரல் இணைந்து வரிகளை எழுதியிருப்பாங்க. ஸ்ருதிஹாசனுடைய இசையில் அந்த இதமான பாடல் உன்னைப்போல் ஒருவன், அதாவது கமலஹாசன் நடித்து வெளிவந்த 2009 வெளிவந்த உன்னைப்போல் ஒருவன் படத்திலிருந்து அந்த பாடல் வந்தது.
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: டே தம்பி, அந்த 10x12 ஸ்பேனர் டே, அப்படியே அந்த வண்டிக்கு காத்த பிடிச்சுடு.
4: இவன் வேற உட்காந்த இடத்துல இருந்தே வேலை வாங்கிட்டு இருக்கான்.
5: என்னடா அங்க சத்தம்?
4: அது ஒண்ணும் இல்லனே, எப்படி எப்பயுமே இப்படி ஜாலியா சுறுசுறுப்பா இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
3: அது அண்ணன் கிட்டே கே

0: சொல்லுங்க.
1: சுறுசுறுப்பா இருக்க, புடிச்ச வேலையை செய்யற, நேரத்துக்கு சாப்பிடுற, மனச ஜாலியா வச்சிருக்க, இதோ இவன் இருக்கான்.
0: இவனா என்ன தானே சொல்றீங்க?
1: எப்படி உட்காந்துட்டே வேலை வாங்கல?
0: அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லுங்கண்ணே.
1: இவனா இந்த பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, இந்த எஃப்எம் தான் சொல்றேன்.
0: எஃப்எம்னா?
1: எஃப்எம்னா விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தான்.
0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் தான்.
1: கொண்டாட்டம் தான்.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
3: மூன்று மணி 47:57 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்ருப்பீங்க, என்னென்னலாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நாமளும் ஒரு வாட்டி எட்டி பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். ஹரிக்குமார் வாழ்த்துகள் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முரளிதரன் அவங்களும் வந்து அந்த 2 மணிக்கு போட்டதுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே விஷயத்த வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேமலதா சிரிச்சிட்ருக்கிறாங்க, சிரிச்சிருக்கிற மாதிரி ஒரு பொம்மை போட்டிருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து நிகழ்ச்சியில் எந்த பக்கம் போகுது அப்படின்னு தெரிலன்னு சொல்லி இப்போது சொல்கிறீங்க. அதனால் 2 மணிக்கு நம்ம சொன்னோம், இப்போ நம்ம அதை கேள்வி கேட்கல. 2 மணிக்கு தான் எந்த பக்கம் போகுது அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னோம். இப்போ எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அது பக்கம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். பாட்டை மட்டும் கேட்டு நம்ம மகிழ்வோம், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கப்புறம் பர்வதவர்தினி டீ காஃபி பிஸ்கட்டு, அப்புறம் என்ன ஏதோ வடகமா இல்லை வேறு ஏதோ பப்ஸ் மாதிரி இருக்குது, அது பப்ஸ் மாதிரியும் தெரியல, ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமணிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி, ஐயையோ நெஞ்சு அலைதறி பாட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து, வர்ணஜாலம் வந்தது வர்ணஜாலம், செவிகள் கேட்டு மகிழ்ந்தோம், அபியும் நானும் சுவைத்தும், வாரணமாயிரம் நன்கு ரசித்தோம், பண்பலையில் மயங்கி இணைந்தோம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. எல்லாம் தோம் தோம் இல்லை இம்மு இம்மு அப்படின்ற மாதிரி முடிவு போட்டிருக்கு, சூப்பர். அதுக்கப்புறம் ரங்கராஜன் தீநகர்லேருந்து, தியாகராய நகர்லேருந்து வந்திருக்காங்க. தித்திக்கும் இதிய இனிய மதிய வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, வர்ணஜாலம் வந்து ஓனவில் அதிசயம் அப்படின்ற மாதிரி அவரும் அவருடைய இதில் ட்ரை பண்ணியிருக்காரு. வேல்முருகன் அவங்க வந்து ஊர்வசி டீ கடை, அது வந்து ஆயுத பூஜை படங்க அப்படின்னு சொல்லி ஜடேரி வேல்முருகன் போட்டிருக்காங்க. ஆமாம், அந்த படம் தான். அதில் தான் வந்து டீ வந்து அவரே போட்டு கொடுப்பார். சூப்பர், கண்டுபிடிச்சிட்டிங்க, அட்டகாசம். அதுக்கப்புறம் பாபு முள்ளக்காட்டிலிருந்து, இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்தோனிராஜ் காட்டு பார்க்கறது வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளனும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லோருடைய முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, ஆடுங்கடா பாட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 மணிக்கு போட்டிருந்தார் இல்லையா, அதான் போட்டிருக்காரு. போஸ்டர் ஒன்று போட்டிருக்காரு, சூப்பர். அதுக்கப்புறம் வேறு யார், அவ்வளோதான், எல்லோருடைய கருத்துக்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்து நம்ம எந்த பக்கம் பாட்டு போகுது அப்படின்னா, ஒரு 2 பாடலுக்கு மட்டும் இந்த ஊரடங்கும் சாமத்தில் பாட்டு கேட்டிருப்பீங்களா, அதில் வந்து காட்டில் வேலை பார்க்கும்போது, களை வெட்டும்போது, அதுவும் கழனி அந்த வயலில் வேலை பார்க்கும்போது, அங்கே ஒரு சோழி அந்த இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த பெண்ணுடைய, அவங்க அவங்களுக்கு மனசு பிடிச்சவங்களுடைய சொத்த பல் ஞாபகம் வந்துச்சு இல்லை, இங்கே வந்து நீல கலர் பல் ஞாபகம் வரப்போகுது. ஏன் இப்படி கலர் கலராக பல் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, ஏன் அப்படிங்கிறத பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நாமளே கேட்டுருவோம். பாட்டு இப்போ வருது.

ஏஆர் ரஹ்மான் கஷ் கிருஷி குரல்களில் கார்க்கியனுடைய வரியில் ஏஆர் ரஹ்மானுடைய அட்டகாசமான இசையில் எந்திரன் படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டியாச்சு. இப்போ எப்படி இசை உங்களை எல்லா நேரங்களையும் நம்ம வானொலி மூலமாக அடைஞ்சிட்ருக்கோ அதே போல் பாட்டிலையும் சொல்கிறாங்க, ஏழு சொரம் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்போவுமே கூட வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி வரும், யார் கூட வரும் கேட்டுருவோம்.

0: கார்த்திக் ராஜா வெங்கட் பிரபு பவதாரணி குரல்களில் கங்கை அமரன் அவருடைய வரியில் யுவன் சங்கர் ராஜனுடைய அற்புதமான இசையில் கோவா படத்திலிருந்து அந்த இனிய பாடலை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். இனி தொடர்வது மாலை 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை மீட்டெடுக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் வேலை நாட்கள் 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஊதியம் தற்போதைய 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாகவும் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேகாவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேகா பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன்

சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் பேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 228 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:52 இந்த மணித்துளிலிருந்து மாலை 5 வரை நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் ஆட போகிறோம். என்னப்பா தமிழில் விளையாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 உங்களுக்காக கேள்விகளை நான் அப்படி அள்ளி எடுத்து வந்திருக்கேன். அந்த 6 உங்களுக்கு எது வேணுமோ சொல்லிட்டு, ஈஸியாக வேணுமா கஷ்டமாக வேணுமா, அதாவது எளிமையாக கடினமா அப்படிங்கிறது நீங்களே முடிவெடுக்கலாம். அதெல்லாம் எடுத்து நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கான கேள்வியை கொடுத்து நீங்கள் பதில் சொல்லி விளையாடலாம், சரிங்களா? முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, 2 வார்த்தைகளை ஒற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, 3 வார்த்தைகளை வேற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, 4 குறிப்பறிதல், 5 சரியா தவறா, 6 கணித ஆட்டம். உங்களுக்கு என்ன தலைப்பு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி நம்மக்கிட்ட சொல்லி விளையாடலாம், ஓகேங்களா? தொலைபேசி வாயிலாக நமக்கு அழைத்து நீங்கள் பதில்களை சொல்லி விளையாடலாம். 2 இருக்கிறது. முதல் எண் 2952 0853 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் இருக்கிறது, 2838 9871 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். இன்னும் மறுபடியும் ஒரு சொல்கிறேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 2952 0853 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838 9871. இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டை குறிக்க மாட்டாதீங்க, இல்லை வேறு யார்ட்டையே பேசிகிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நண்பர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். சென்னை நூபல் இருந்து ஹேமா, வாங்க மேம், எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
2: எனக்கு கணிதம் சார், எப்பவுமே
1: கணிதம். எளிமையா கடினமா? சூப்பர், உங்களுக்காகவே அப்படி மீடியமாவே இருக்கு, நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கான கணக்கு ஒரு, இப்ப நீங்க வந்து ஒரு நூலகம் ஒண்ணு நீங்க படிக்கிறீங்க இல்ல நீங்க வச்சிருக்கீங்க, இப்படி எது உங்களுக்கு பிடிச்சிருக்காது சொல்லுங்க. மல்ல செய்தித்தாள்களை படிக்கிறாங்க. இப்போ ஒரு புதினம் படிக்கிறதுக்கு ஒரு நாவலை படிக்க 20 அப்படின்னு சார்ஜ் பண்றாங்க, ஒரு செய்தித்தாளை படிக்க 5 சார்ஜ் பண்றாங்க. இப்போ இருங்க இருங்க, நான் முடிச்சிடறேன், நீங்க அப்புறமா கணக்கு போடுங்க. இப்போ இந்த ஒரு நாள்ல நூலகத்துக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளோ அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இருங்க நான் முடிச்சிடறேன், கணக்கு முடியல. அதுக்கப்புறம் அந்த வருமானத்தில் 20% நூலக பராமரிப்புக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலவு பண்றோம். இப்ப மீதமுள்ள வருமானம் எவ்வளவு, ஒரு நாளுக்கான வருமானம் எவ்வளவு, அப்புறம் அந்த 20% போச்சு அப்படின்னா மீதமுள்ள நிகர வருமானம் எவ்வளவு அப்படிங்கறது நீங்க சொல்லணும், சொல்லுங்க. 40% பேர் வந்து நாவல்ஸ் படிக்கிறாங்க, 20 மீதமுள்ள 60% பேர் செய்தித்தாள்கள் படிக்கிறாங்க, 5 அவங்களுக்கு சார்ஜ், சொல்லுங்க.

0: 1100 ரூபா.
1: அது பராமரிப்பு செலவு எவ்வளவு
0: சார்? அது 20% சொன்னோம்.
1: கலக்கிட்டீங்க.
0: வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துகள். அவ்வளோதான் பார்த்தீங்களா, அப்படியே நம்ம கணக்கு சொல்கிறது முடியாது. கணக்கு போட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி என்னால் கணக்கெலாம் போட முடியும் அப்படின்னா நீங்களும் கணக்கு வேணும்னு சொல்லி விளையாடலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லி நம்மக்கிட்ட விளையாடலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் மேம். சொல்லுங்கள் கலா, சொல்லுங்கள் என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
2: சரியா தவறா?
0: சரியா தவறா. எளிமையாக கடினமா? ஈஸியாக. சரி, இப்போ துணி கடையில் நம்ம துணி எடுக்கிறோம்ல, கடைக்கு உள்ள பார்க்கும் போது அந்த லைட்ல பார்க்கும் போது ஒரு கலர்ல இருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கலர்ல இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா?
2: பாத்துக்கேன் சார்.
0: துணி கடையில வந்து நமக்கு ஒரு மாதிரி பிடிச்ச கலர்ல இருக்கும், வீட்டுக்கு வந்து அந்த கலர்ல இருக்காது, அப்படி இருக்குல்ல. அந்த அப்படி நமக்கு தெரியறதுக்கு காரணம் அதை நான் ஒன்னு சொல்றேன், அது வந்து சரியா தவறான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி அங்க வந்து பாக்குறதுக்கு ஒரு கலரும், நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சூரிய வெளிச்சத்துல பார்க்கும்போது ஒரு கலரும் தெரியறதுக்கு காரணம் ஒளியின் வண்ண ஒழுங்கமைவு குறியீடு, அதாவது ஆங்கிலத்தில் கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சிஆர்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வண்ண ஒழுங்கமைவு குறியீடு அப்படிங்கிறது தான் ஒளி மூலங்களுக்கு ஏத்தாப்பில் மாறுபடுது, அந்த லைட்டில் ஒரு மாதிரி இந்த லைட்டில் ஒரு மாதிரி மாறுபடுகிறது அப்படிங்கிறது தான் காரணம் நான் சொல்கிறேன். அது சரியா தவறா? தவறுன்றீங்களா? தவறுன்றீங்க.
1: அதனாலதான்
0: ஓகே பரவாயில்ல, அது ஆனால் காரணம் அது கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனால் நீங்கள் தவறுன்னு சொல்கிறது தவறு, சரி என்பது தான் சரி. ஓகே ஓகே, நன்றி நன்றி. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்களுமே பல இடங்களில் அனுபவிச்சிருப்பீங்க, அதை நான் சொல்கிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த வண்ண ஒழுங்கமைவு குறியீடு கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் அதுதான் வந்து அதுக்கு காரணம். கடையில ஒரு, அதாவது கடையில மட்டும் இல்ல, நம்ம போட்டோல பாக்குறது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுல கூட அங்க ஒரு கலர்ல இருக்கும், நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கலர் மாறும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த எப்படி எந்த இடத்துல எந்த ஒளி இருக்கக்கூடிய அளவில் அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க இல்லை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சூரிய ஒளிக்கு பார்த்திங்கன்னா சிஆர்ஐ மதிப்பு அப்படிங்கிறது, நம்ம அந்த வண்ண ஒழுங்கமைவு குறியீடு அப்படிங்கிறது 100%, அதான் 100. அந்த 100ங்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் உண்மையான பொருட்களினுடைய நிறத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் கடையில் பயன்படுத்தக்கூடிய எல்இடி விளக்குகள் இல்லை ஃப்ளோரசன் விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த 100 விட கம்மியாக இருக்கும், 70-80 அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஒரு நிறத்தில் தெரியும். அப்படியே வெளியில் வந்து சூரிய வெளிச்சத்துலையோ இல்லை வீட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையான அந்த அலைநீளங்கள் மாறுபடுறது அப்படிங்கிறனால துணியோட கலரே நமக்கு கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். இதெல்லாம் நம்ம பல நேரங்களில் பார்த்து ஆஹா அதுன்னு நினச்சி எடுத்தப்பே இது அது இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுருக்கோம். அதுதான் அந்த கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ், இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் வாங்கக்கூடிய பல்ப்லேயே கூட அந்த சிஆர்ஐ அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சிஆர்ஐ லெஸ்ஸர் தென் 90, அதாவது கிரேட்டர் தென் 90 அப்படிங்கிற மாதிரி, அந்த 80-90 அப்படிங்கிற அளவில் அந்த பல்ப்லேயே போட்டிருப்பாங்க. இனிமேல் பல்ப் வாங்கினா அதெல்லாம் போய் கொஞ்சம் எட்டி பாருங்கள், அதுதான் உண்மையான இது. ஒருவேளை 100 இருந்துச்சுன்னா சூரிய வெளிச்சம் மாதிரியே

0: துல்லியமான கலரை நம்ம எங்கேயுமே பார்க்குற மாதிரி நமக்கு அந்த இதை கொடுக்கும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்கிறத அழைக்கிறீங்க, பேரை சொல்லுங்க. அண்ணா நகர்லேருந்து மாலினி தேவி. சொல்லுங்க, எந்த தலைப்பு வேணும்?
1: ஒற்றுமை.
0: ஒற்றுமை.
1: ஆமாம்.
0: எளிமையா கடினமா?
1: எளிமையா கொடுங்களே.
0: எளிமையா கொடுங்களே. முதல் வார்த்தை நேர்காணல், அதாவது இன்டர்வியூ. இரண்டாவது வார்த்தை செய்தி திரட்டல், நியூஸ் கேதரிங். மூன்றாவது வார்த்தை கள ஆய்வு, ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங். நான்காவது வார்த்தை உண்மை சரிபார்ப்பு, அதாவது ஃபேக்ட் செக்கிங். இந்த நான்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, என்ன அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நேர்காணல், செய்தி திரட்டல், கள ஆய்வு, உண்மை சரிபார்ப்பு, இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது?
1: எல்லாமே செய்திகள் சேகரிப்பு கூட.
0: செய்திகள் சேகரிப்பு. சூப்பர் சூப்பர், அட்டகாசம். அவ்வளவுதான், ஒரு செய்தி நிறுவனம், செய்தி கொடுக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய வேலை, மீடியாவோட வேலை அது. சூப்பர். இதெல்லாம் செய்யாம பண்ணோம் அப்படின்னா தப்பாயிரும்ல?
1: தப்பாயிரும்.
0: ஆமா, அது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல எது உண்மை எது பொய்ன்னே தெரியாத அளவுக்கு பல செய்திகள் விலகும், அப்படியே உழவிக்கிட்டு இருக்குல்ல. அதுக்கெல்லாம் இது நான்குமே இருந்ததுன்னா பக்கவா இருக்கும். சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஆமாம், இன்றைக்கி வந்து இந்த செய்திகளை கொடுக்கக்கூடிய மீடியாக்களுக்கு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கணும். அந்த நான்காவதாக சொன்னது நிச்சயமாக இருக்கணும். அது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எப்போவுமே இருக்குது, அகில இந்திய வானொலியில். இந்த நியூஸெல்லாம் கேட்டால் அதெல்லாம் நம்பகமாக இருக்கும்பா, அவங்க சொன்னால் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பிடலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும் நம்ம வானொலியுமே அந்தளவுக்கு நம்பகமான செய்திகளை கொடுக்குது. சோசியல் மீடியாக்களும் நிறையா மீடியாக்கள் நம்பகமான செய்திகளை கொடுக்குறாங்க. இருந்தாலும் நாம் அதை உறுதிப்படுத்திக்கிறது ஒரு வகையில் நல்லது. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அன்றாட என்ன நடக்குதுங்கிறத நம்ம கவனிச்சுட்டே இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? நேர்காணல், நீங்கள் பல இன்டர்வியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸை கேதர் பண்ணுறது, ஃபீல்டில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். பார்க்காமையே நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அதே போல் உண்மை, அந்த தகவல் உண்மையா பொய்யாங்கிறத பல இடங்களில் அதை வெரிஃபை பண்ணணும். இதெல்லாம் தான் ஒரு செய்தியாளர், செய்தி நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை நிலைநாட்டும் நான்கு அடிப்படை பணிகள், தூண்கள்னு சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாட்டு கேட்போம். பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி தொடர்ந்து விளையாடலாம். இப்போ பாட்டு.

0: நவீன் குரல்ல வைரமுத்து ஒரியில தமன் எஸ் அவருடைய அட்டகாசமான இசையில 2011 பிரசாந்த் நடிச்சு வெளிவந்த மம்புட்டியான் படத்துல இருந்து அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழாறு பெருமான் சாமி வேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசையுமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய பிரிஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
4: 102.3 FM. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
5: நான்கு மணி 21:37 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் இணைகிறார். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். யாரெங்கிறது கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
6: காஞ்சிபுரம் செல்வம்.
5: காஞ்சிபுரம் செல்வம், எந்த தலைப்பு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
6: எனக்கு வந்து குறிப்பறிதல்.
5: குறிப்பறிதல் எளிமையா கடினமா? எப்படி வேணாலும் தாங்க. சூப்பர், அந்த ஒரு நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு எளிமையாகவே கொடுக்குறேன். ஓரளவு ஈஸியாக நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம்.
6: சரி சரி.
5: 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஒரு ஐரிஷ் இயற்பியலாளர் ஒலிக்கதிர்கள் நேர்கோட்டில் மட்டுமே பயணிக்கும் என்ற விதியை உடைத்து வளைந்த நீர்த்தாரைக்குள் ஒளியை செலுத்தி அதை வந்து வளைஞ்சும் போக வைக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த அந்த நேரத்தில் நான் வந்து முதன்முதலில் அறியப்பட்டேன். நான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது ஒளியை நேர்கோட்டில் தான்

0: ஒளி போகும் அப்படிங்கிறத அப்போ நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை உடச்சி வளைஞ்சும் போகும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். இப்போ ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? அடுத்த இதுக்கு போகலாமா?
1: குறிப்பு சொல்லுங்க.
0: ஓகே, நான் ஒளியியல் இயற்பியலில் ஒளிக்கதிர்கள் அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைவு ஊடகத்திற்கு செல்லும் போது முழு அக எதிரொலிப்பு அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் நான் செயல்படுகிறேன் அப்படிங்கிறத இந்த இது வந்து செயல்படக்கூடிய விதம். இது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் செயல்படுது. இப்போ எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் இப்போ மூணாவது குறிப்பு குறிச்சா கண்டுபிடிச்சிருங்க. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா?
1: சரி,
0: மூணாவது குறிப்பு உங்களுக்கு. நாம் அன்றாட வாழ்வில் நான் பூமிக்கு அடியில் இல்லாட்டி கடலுக்கு அடியில் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்துக்கு பரப்பப்பட்டு வினாடிக்கு ஜிகாபிட் வேகத்தில் அதிவேக இணைய சேவையை உங்கள் வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கிறேன். இப்போ ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா?
1: இது புவியீர்ப்பு விசைங்களா?
0: புவியீர்ப்பு விசையா? பூமிக்கு அடியில் இணையம், இணையம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்துக்கு நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் யாருன்னு எதாவது கண்டுபிடிக்க முடியுதா? பூமிக்கு அடியில் நான் இருப்பேன் இல்லாட்டி கடலுக்கு அடியிலையும் நான் கொண்டு பல நாடுகளுக்கு இணைப்பாக இருப்பேன். இப்போ எதாவது கண்டுபிடிக்க முடியுதா?
1: சரி, இன்னொரு குறிப்பு சொல்லுங்கள்.
0: நான் சொல்லிடுறேன். அடுத்த நான்காவது குறிப்பு. நான் கண்ணாடியால் அல்லது தூய்மையான பிளாஸ்டிக்காலான மனித முடியை விட மெல்லிய ஒரு ஒளிக்கடத்தி இழை. மனித முடியை விட அல்ல முடி மாதிரி கிட்டத்தட்ட அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இழை இது. இப்போ எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? சரி, அஞ்சாவது குறிப்பும் கொடுத்துட்றேன். ஒன்றும் பிரச்சனை, தெரியலாம், ஃபீல் பண்ண வேணாம், அவ்வளோதான், தெரிஞ்சுக்க போகிறோம்,
1: அவ்வளோதான்.
0: நான் அதிவேக இணையத்தையும் மருத்துவ உள்நோக்கு சோதனையையும் சாத்தியமாகும் ஒரு மெல்லிய கண்ணாடி இழை வடம், அவ்வளோதான். அதாவது கண்ணாடி இழை வடம் தமிழில் சொல்லும்போது புரியாமல் இருக்கும். ஆப்டிக்கல் கேபிள், அவ்வளோதான். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை
1: இல்லை.
0: கிட்டத்தட்ட அதுவும் இதில் ஒரு எண்டோஸ்கோபி அந்த மாதிரி டெக்னிக்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர், ஓகே, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். கேட்கறதுக்கு இதெல்லாம் கேள்விப்படாத வார்த்தைகள்லாம் இருக்கலாம், ஆனால் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்டர்நெட்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் எப்படி நமக்கு வருது அப்படிங்கிறது யோசிச்சோம் அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய கதையாக இருக்கும். அவ்வளோ பெரிய கதைலாம் நமக்கு வேணாம். அதாவது ஒளி இழை வடம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சவர் நரேந்திர சிங் கபானி அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா வா இவ்வளோலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அதில் அந்த முழு வகை எதிரொலிப்பு சொன்னோம் இல்லையா, டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், இதுதான் அந்த கேபிளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். ஒளி நேர்கோட்டில் தான் போகுது அப்படிங்கிற கருத்து அப்போ நம்பப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஒயரை சுற்றி வச்சாலும் அதுக்குள்ளே முழு வகை எதிரொலிப்பு, அதாவது ஒரு இடத்துலருந்து படும், அங்கேருந்து மறுபடியும் எதிரொலிக்கும், அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகும், இப்படி எதிரொலிச்சு எதிரொலிச்சு ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு அந்த ஒளி பயணிக்கிறது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய கேபிள் மூலமாக ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு தகவல் கடத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். 1950களில் வரைக்கும் ஒளி இப்படி தான் பயணிச்சுங்கிறத நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்ம நெட்டெல்லாம் ஜாலியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அடி விதை போட்டதே இந்த கபானி அப்படிங்கிற நபர் தான். இவர் வந்து பஞ்சாபினுடைய மோகா நகரில் இந்தியாவில் பிறந்தவர், ஆனால் அயல் நாட்டில் போய் தங்கிட்டார், அவ்வளோதான். இதுதான் முக்கியமான விஷயம். அமெரிக்காவில் குடியேறி விஞ்ஞானியாக உயர்ந்து விட்டார். இந்திய கலாச்சாரத்தோடும் வேர்களோடும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரிங்களா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்
2: சார். வணக்கம்
0: சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், யாருங்க பேசுகிறீங்க, பேர் சொல்லுங்கள் சார்.
2: கள்ளக்குறிச்சியிலேருந்து ராஜேஷ் சார்.
0: கள்ளக்குறிச்சியிலேருந்து ராஜேஷ், சொல்லுங்கள் சார், எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள். சினிமா பத்தியா? சினிமா பத்தி இப்ப நான் எதுவும் கொண்டு வரல, நான் உங்களுக்கான தலைப்புகளை சொல்றேன், நீங்க அதுல இருந்து ஏதாவது சொல்ல முடியுமா ட்ரை பண்ணுங்க. சரியான உடைய தேர்ந்தெடுக்கிறது, வார்த்தையில ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, வேற்றுமை கண்டுபிடிக்கிறது, குறிப்பறிதல், சரியா தவிர கணித ஆட்டம், இதுல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் அதுல சொல்றேன். சினிமா ஆனா இப்ப இல்ல என்கிட்ட. சரி, சரியான உடைய தேர்ந்தெடுக்கிறது சொல்லவா? ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். நீங்க சாதாரணமா யோசிக்கல. கங்காரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விலங்குகள் போல நடக்காம குதிச்சு குதிச்சு ஓடுது இல்ல, நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது ஏன் ஓடுது அப்படின்னு ஒரு நாலு காரணத்தை நான் சொல்றேன், அதுல எது சரின்னு நீங்க சொல்லுங்க. முதல் ஆப்ஷன், கங்காறுகளின் முன்கால்கள் மிகவும் குட்டையாக இருக்கிறதுனால அவைகளுக்கு நேராக நடக்க தெரியாம குதிக்குது அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது, கங்காருவின் பின்கால இருக்க பின்கால்கள் இருக்கக்கூடிய தடினமான தசை நான்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிங் போல இருக்கும், அதனால ஒரு முறை குதிச்சு தரையில் குதிக்கும், அதில் கிடைக்கக்கூடிய ஆற்றலை வச்சு அடுத்த முறை அது குதிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குது. அதுதான் வந்து ரொம்ப ஒரு குறைந்த சக்தியை செலவு பண்ணி அது பயணிக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு ரெண்டாவது சொல்றேன். மூன்றாவதா, கங்காருடைய வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு பை இருக்கும், அந்த பையில குட்டி இருக்கும், குட்டிக்கு வந்து தொட்டியில் ஆட்டுற மாதிரி இருக்கும், அதனால குதிச்சு குதிச்சு ஓடுது அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் நான்காவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய நாட்டு மண்ணில் ஒரு விசேஷமான நெகிழ்வுத்தன்மை இருக்குது, காலடி வச்சாலே தானாலே குதிச்சு குதிச்சு ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது நான்கிலே

0: இது சரி
1: சார்? ஃபர்ஸ்ட் தான் சார்.
0: ஃபர்ஸ்ட் தான் அப்படின்றீங்க.
1: ஆமாம் சார்.
0: கால் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் வந்து அது அதுக்கு வந்து நேராக நடக்க தெரியல, அதனால குச்சி குச்சி போகுது அப்படிங்கிறீங்க.
1: ஆமாம் சார்.
0: இல்லை, ரெண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் தான் சரி. அது ஏன் குதிச்சு குதிச்சு ஓடுங்கிற காரணத்தை தான் அதில் சொல்லியிருப்பேன். அதாவது குதிக்கும் போது என்ன நடக்கும்னா, அது காலில் ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த உடல் அமைப்பின் மூலமாக ஒரு தடவை குதிச்சுதுன்னா அந்த ஸ்ப்ரிங் எப்படி தன்னாலேயே விரிஞ்சபடி இன்னும் ஆற்றலை அதிகமாக கொடுக்குதோ, அதே போல் குதிக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றலை வச்சு மறுபடியும் குதிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குது. அதனால் கம்மி ஆற்றலை நெடுந்தூரம் வந்து அது பயணம் செய்ய முடியும். அதுதான் அதுக்கான காரணம்.
1: ஓகே சார்,
0: நன்றி நன்றி நன்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க. என்ன கங்காரு இப்படிலாம் பண்ணுதா அப்படின்னா, ஆமாம் நிறைய விஷயங்களை பண்ணுது. அதெல்லாம் இனிமேல் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு போய் தான் ஆராய்ச்சி பண்ணணும். அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வருது, கேட்போம்.

விஷால் தொட்லானி, ஹம்சிகா ஐயர், அக்கவுன் குரல்களில் வைரமுத்துடைய வரையில் விஷால் சேகர் அவங்க இணைந்து இசையை கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்டகாசமான பாடல் ரா ஒன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீத் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீத் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 34 நிமிடம் 44 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழ் விளையாட ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க சொல்லுங்க மேம். திருவான்மியூர் மீரா. சூப்பர், வாங்க, எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
2: சரியா
1: தவறால ஈஸியா வேணும். சரி, உங்களுக்காகவே நான் ஈஸியாவே சொல்றேன். நீங்க நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மின் விசிறி ஃபேன் எல்லாம் பாத்திருக்கீங்களா?
2: பின்னாடி இருக்கும் அந்த பொருள் வந்து கண்டன்சர் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க.
1: அது வந்து என்ன பண்ணுது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன், அது சரியா தவறான்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். சரிங்களா? நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மின் விசிறி இல்ல வாஷிங் மிஷின்ல மோட்டர் வந்து தொடங்குவதற்கு, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு, மோட்டர் நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த உருளை வடிவ கண்டென்சர் கெப்பாசிட்டர் வந்து மின்சாரத்தை தற்காலிகமாக தேக்கி வச்சு மோட்டார் ஆன் ஆகிற நேரத்தில் ஒரு பெரிய விசையா கொடுக்குது. அதனால தான் மோட்டர் வந்து சரியா ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். இது சரியா தவறா? அதாவது அந்த கெப்பாசிட்டர் தான் அந்த மோட்டரையே ஸ்டார்ட் பண்றதுக்கு உதவுது அப்படின்னு நான் சொல்றேன். அது சரியா தவறான்னு மட்டும்
2: சொல்லுங்க. சரிதான் சார்.
1: சூப்பர் சூப்பர், அட்டகாசம். ஏதாவது காரணம் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி ஓகே இதோட நான் ஏத்துக்கிறேன்.
2: இல்ல, அது முன்னால இருந்து தேஞ்சு போயிடுச்சு, அதனாலதான் இப்ப வேற மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
1: சூப்பர் சூப்பர், வீட்டுல சொல்றத வச்சு நீங்க சொல்றீங்க. ஆமா, அது வந்து வேலை செய்யல அப்படின்னா மோட்டர் ஸ்டார்டே ஆகாது. மோட்டர் ஸ்டார்ட் ஆனாதான் சுத்தும், சுத்தினாதான் நமக்கு காத்து வரும் இல்லையா? சூப்பர் சூப்பர், நீங்க வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அனுபவத்தை வச்சு சொல்றீங்க, அருமை, அட்டகாசமா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மேம். அதேதான், தேஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எப்போ நடக்கும் அப்படின்னா வீணா போயிருச்சு, இல்லை அது வந்து அந்த மின்சாரத்தை தேக்கி வைக்க முடியலை அப்படின்னா அது தேஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், தூக்கி போட்டு வேற ஏதாவது மாற்றணும். வேற கெப்பாசிட்டி ஒரு 50-100 இருக்கும், அதை வாங்கி போட்டால் ஃபேனு மறுபடியும் ஃபுல் ஸ்பீடில் சுற்றும். இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மோட்ரு வந்து சுற்றுறதுக்கு, எடுத்த உடனே நம்ம ஏசி கரண்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மோட்ரு வந்து சுத்தாது.

0: அதுக்கு சில விஷயங்கள் உள்ள டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த மோட்டரை சுத்த வைக்கணுன்னா அந்த கண்டென்சர் அப்படிங்கிறத மாட்டினாதான் அது வந்து அந்த மோட்டருக்கான ஒரு பவரை ஒரே நொடியில் கொடுக்கும், அதே நேரத்தில் கரண்ட்டை மாற்றி மாற்றி கொடுக்கும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது காந்த சக்தியை வச்சு தான் அது வந்து சுற்றும், மின்காந்த சக்தியை வச்சு தான் மோட்டர் வந்து சுற்றும். அது சுற்றுறதுக்கு இந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் சரி என்பது சரியான பதில் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டான மோட்டர் கொடுத்தனா மோட்டர் வந்து சுற்றாது, உருன்னு சவுண்டு தான் வரும். ஆனால் அந்த கெப்பாசிட்டரை மாட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு காயிலுக்கும் அது மின்சாரத்தை ஒரு சிறிய இடைவெளியில் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிலரி காயில் சொல்லுவாங்க, துணை காயில் சொல்லுவாங்க, அந்த துணை காயிலுக்கு மெயினில் கொடுக்குற கரண்ட்டை விட இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன இடைவெளியில் கொடுக்கும். அதனால் மாற்றி மாற்றி அது கரண்ட்டு சுற்றுறனால மின்காந்தமாக செயல்படும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரோட்டர் அந்த உருளை வந்து சுற்றும், அப்போ தான் மோட்டரு சுற்றுற ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: கட்பாடியிலிருந்து சந்திரசேகர், சொல்லுங்க சார், எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும்?
1: எப்படி இருக்கீங்க சார், நலமா இருக்கிறீங்களா?
0: அருமையா இருக்கேன், நீங்களும் அருமையாக இருப்பதாக நம்புகிறேன், சொல்லுங்க.
1: கண்டிப்பாக
0: சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்.
0: சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர், கரெக்டா. ஈஸியா ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா அதையும் சொல்லுங்க.
1: ரொம்ப ரொம்ப எளிமையா நீங்க அப்படி சொன்னா நான் இப்படி பதில்
0: சொல்றேன். சோ இப்படி இப்படி வெயிட் இப்படி வர மாதிரி வேணும் அப்படின்றீங்க?
1: ஆமா,
0: அப்படியே கொடுத்துருவோம். இப்ப நம்ம பால் பாயிண்ட் பென் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, பந்துருளை முனை உருளை முனை பேனா அப்படி நம்ம சொல்றோம்ல, பந்து முனை பேனா பந்துருளை முனை பேனா அப்படி எல்லாம் சொல்லுவோம். அதுல அந்த பால் பாயிண்ட் பேனாவில் அந்த நுனியில் இருக்கக்கூடிய பந்து அது இருக்குல்ல, அது என்ன வேலையை பார்க்குது? நுண்ணிய வேலையை ஒரு வேலையை பார்க்குது. அது என்ன வேலை அப்படின்னு நான் கேட்கறேன், கேள்வி கேட்கறேன், நான்கு பதிலையும் நானே சொல்லிடுறேன். அதுல எது சரின்னு சொல்லுங்க. நம் கைகளில் பயன்படுத்தக்கூடிய பால் பாயிண்ட் பென் அந்த பேனாவில் நுனியில் உள்ள பந்தினுடைய நுண்ணிய வேலைப்பாடு என்ன அப்படிங்கறதுல முதல் ஆப்ஷன் பேனாவின் எடையை கூட்டுவது. ரெண்டாவது ஆப்ஷன் சதுர வடிவ பளிங்கு கொண்டு மையை தடுப்பது. மூணாவது ஆப்ஷன் பேனாவின் நுனியில் இருக்கும் ஒரு நுண்ணிய டங்ஸ்டன் கார்பைடு பந்து நாம் எழுதும் போது சுழன்று ஈர்ப்பு விசையின் மூலம் மையை சீராக காகிதத்தில் பரப்புவது. நான்காவது ஆப்ஷன் மையை எப்போதும் ஆவியாகாமல் திரவமாகவே வைத்திருப்பது. இது நான்கில் எது சரி? முதல் ஆப்ஷன் பேனானுடைய எடையை கூட்டுறது, அது மட்டும்தான் அதோட வேலைன்னு சொல்றீங்க. ரெண்டாவது ஆப்ஷன் சதுர வடிவ பளிங்கு கொண்டு மையை தடுக்கிறது, மைய வந்து கீழே கொட்டிடும் இல்லையா, அது கொட்டாம தடுக்கிற வேலையை அது பண்ணுதுன்றேன். மூணாவது ஆப்ஷன் பேனாவின் நுனியில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய டங்ஸ்டன் கார்பைடு பந்து நாம் எழுதும் போது சுழன்று ஈர்ப்பு விசையின் மூலமா மைய வந்து சீராக காகிதத்தில் பரப்புது அப்படின்றேன். நாலாவதா மைய வந்து ஆவியாகாம பத்திரமா திரவமாகவே வச்சிருக்கிறது, அதுக்குதான் உதவுதுன்னு சொல்றேன். எது இதுல சரி?
1: ஆப்ஷன் பி சார், அதாவது இங்க ஓவர்ஃப்ளோ ஆகாம அது பார்த்து தேக்கி வைக்கும்.
0: இங்கு ஓவர்ஃப்ளோ ஆகாம தேக்கி வைக்கும் அப்படின்றீங்க?
1: ஆப்ஷன் பி நினைக்கிறேன்.
0: ஆப்ஷன் பி இல்ல, ஆப்ஷன் சி.
1: ஆப்ஷன் சி?
0: ஆமா. சோ உள்ள இருக்கக்கூடிய அந்த முனை பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் மூலமா செய்யப்பட்ட ஒரு கார்பைடு பந்து, டங்ஸ்டன் கார்பைடு பந்து, அந்த பந்து அதுதான் பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை மூலமாக மைய கொஞ்சம் கொஞ்சமா சீரா பரப்புறதுதான் அதோட வேலை. இல்லாட்டி அது இல்லைன்னா நடக்கும்னா மைய ஃபுல்லா கொட்டி போயிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சூப்பர். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கிடைக்கும். நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, அதுதான் அந்த காரணம். இப்போ நம்ம முற்காலத்தில் ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டங் இந்த பால் பாயிண்ட் பென் இருந்துச்சு அப்படின்னா கிடையாது, ஃபவுண்டைன் பென் இப்படி இந்த மாதிரி அதாவது ஊற்று பேனா அப்படின்னு சொல்லுவாங்க, மைய ஊற்றுவாங்க. அது என்ன பண்ணணும்னா பல நேரங்களில் காகிதத்தில் மை கொட்டி காகிதமே வீணாக போயிடும். ஆனால் இந்த பால் பாயிண்ட் பென் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் அதுவும் அந்த காகிதத்தில் ஏற்படக்கூடிய உராய்வு மூலமாக அது சுற்றும், சுற்றுறது மூலமாக மையை மேலேருந்து கீழே இழுத்து விடும். அவ்வளோதான், புவியீர்ப்பு விசையின் மூலமாக மைய தரையை நோக்கி தானே வரும். அப்போ காகிதத்தில் வச்சோம் அப்படின்னா காகிதத்தில் அது வந்து படியும், அவ்வளோதான். காகிதத்தில் சீராக பரப்பது தான் அதனுடைய முக்கியமான வேலை. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க கூப்பிடுறீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க, வேற எந்த தலைப்புல வேணும் சொல்லுங்க. சரியான விடை தேர்ந்தெடுக்கிறதே சொல்லணும். சரியா தவறாவா? ஓகே, சரியா தவறாவா உங்களுக்கு எளிமையா கடினமா எப்படி வேணும் சொல்லுங்க.
2: எப்படியோ கொடுங்க சார், இது ஏசியா தான் கொடுங்க, எனக்கு அவ்வளவு ஒன்றும் தெரியாது.
0: சரி ஓகே, நம்ம போன் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறோம்ல, அதுதான் அதை பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம கைபேசிகள்ல நாம பயன்படுத்தக்கூடிய
2: பட்டன் போன் தான் சார் வச்சிருக்கேன். நான் பட்டன் போன் தான் வச்சிருக்கேன்.
0: பட்டன் போன் தான் வச்சிருக்கேன். வீட்ல யாரா டச் போன் வச்சிருக்காங்களா?
2: எங்க பசங்க?
0: அது போதும் எனக்கு, அது போதும். உங்க வீட்டுல இருந்தாலும் பக்கத்து வீட்டுல வச்சிருந்தா கூட போதும் எனக்கு.

0: விஷயம் அது இல்ல, நான் சொல்றேன் அதை, அந்த விஷயத்தை கேட்டுக்கோங்க முதல்ல. நாம பயன்படுத்தக்கூடிய அந்த தொடுதிரை, அதாவது டச் ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, நம்ம விரல்களில் இருக்கக்கூடிய ஒருவித லேசான மின்சார கடத்து திறன், நம்ம விரல்களில் மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு பண்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதை கணக்கிட்டு திரையில நம்ம எங்க தொடரமோ அதுக்கேற்ற மாதிரி துல்லியமாக உணர்ந்து செயல்படுகிறது அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது நம்ம ஸ்கிரீனை தொடும்போது நம்ம கை மூலமா ஒரு சின்ன கரண்ட் பாஸ் ஆகுது, அப்படி பாஸ் ஆகிறது மூலமா நம்ம ஸ்கிரீன்ல எங்க தொடரும் அப்படிங்கறத கரெக்டா அதை உணர்ந்துகிட்டு இவர் இதைத்தான் தொட்டிருக்காருன்னு கண்டுபிடிச்சு செயல்படுது அப்படின்னு நான் சொல்றேன். அது சரியா தவறா?
1: அது சரிதான் சார்.
0: சரிதான் அப்படின்றீங்க?
1: மின்சாரம் இருக்க வசந்த அது அந்த திரையில காட்டுது.
0: இல்லாட்டி நம்ம எதை தொடரமோ அது வராது அப்படின்றீங்களா? சரி என்பது சரியான பதில் தான். காரணமான என்ன கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். காரணமா தானா?
1: அதான் சார், அந்த மின்சாரம் அத வந்து அது இருக்க வசதிதானே சார் அந்த திரையை காட்டுது. வரல.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல நல்ல முயற்சி பண்றீங்க. வாழ்த்துக்கள், கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: வாழ்த்துக்கள் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார்.
0: வாழ்த்துக்கள், நன்றி. அவ்வளோதான். அதாவது என்னென்னா, சரி என்பது தான் சரியான பதில். நம்ம கையில் சின்னதாக கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா, கண்ணாடி கரியில் மிக மெல்லியதாக மின்சாரத்தை தேக்கி வைக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மின் முனைகள் அதில் இருக்கும். நாம் உடம்பு ஒரு மின் கடத்தி, மின்சாரத்தை நம்ம கடத்துவோம். நம்ம மேலே கரண்ட் வந்துச்சுன்னா நமக்கும் ஷாக் அடிக்கும், நம்மளை யாராவது தொட்டால் அவங்களுக்கும் ஷாக் அடிக்கும். அப்போ நம்ம ஒரு மின் கடத்தி தானே, ஒரு ஒயர் மாதிரி தான் நாமளுமே. நம்ம உடம்புல மின்சாரம் பாய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த டெக்னிக்கை தான் நம்ம மொபைல் ஃபோனுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஸ்க்ரீனில் அந்த மாதிரி அப்படியே எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி மேலே கீழே மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அப்படி டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எந்த இடத்துல தொடுறோம் அப்படிங்கிறத அந்த சின்ன மின் மாறுதல், நம்ம உடம்புல படுற அந்த மின்ன சின்ன மின் மாறுதலை வச்சு ஸ்க்ரீனில் இந்த புள்ளியில் தொட்டிருக்கிறார் அப்படிங்கிறது முதல்ல ஃபோன் கண்டுபிடிச்சிக்கும். அப்போ அந்த சாஃப்ட்வேர் மூலமாக இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஓ இவர் கான்டாக்டாக அனுப்பியிருக்காரு, இவர் கேலரி அமைக்கியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது உணர்ந்து செயல்படுகிறது அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறமா நிறையா நம்ம விஷயங்களை பேசலாம். பாடல் இதுவும்

0: சித்தார்த்தனுடைய குரலில் தமிழனுடைய இசையில் அந்த பாடல் காதலில் சொதப்போவது எப்படி படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நான்கு மணி 48 நிமிடம் 47 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழ் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆடுறதுக்காக வந்திருக்கக்கூடியவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் சுப்பிரமணியன்.
0: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலத்திலிருந்து சுப்பிரமணியன்களா? சிவசுப்பிரமணியன்களா?
2: ஆமா சார்.
0: சூப்பர். என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க சார். சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா, எப்படி வேணும் உங்களுக்கு?
2: எளிமையா.
0: எளிமையா?
2: ஆமா.
0: ஓகே. இப்ப நம்ம துணி துவைக்கிறோம்ல.
2: ஆமா.
0: துணி துவைக்கும் போது ஒரு நீலம் கலர் சொட்டு நீலம் பயன்படுத்தும் பாத்திரீங்களா?
2: ஆமா.
0: அது பத்தி தான் கேள்வி. அது சரியா தவறான்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ நாம் துணிகளை வெளுக்க பயன்படுத்தும் போது அந்த நீளம் சொட்டு நீளம் கலக்கும் போது துணியில் அந்த சொட்டு நீளம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, துணியில் உள்ள அழுக்குகளை வேதியியல் முறைப்படி முழுமையாக நீக்கி துணியின் இழைகளை இயற்கையாகவே வெண்மை நிறமாக மாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்கிறேன். இது சரியா தவறா? அந்த நீளம் போடுறதால துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு போகுதுன்னு சொல்கிறேன், அது சரியா தவறா?
2: சரிதான்.
0: சரி அப்படின்றீங்களா?
2: ஆமாம் சார்.
0: நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம்
2: பார்த்துருக்கீங்களா?
0: சரி என்பது இல்லை சார். சோப்பு தான் வந்து என்ன பண்ணுன்னா துணியினுடைய அழுக்குகளை நீக்க பயன்படும். இது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வேலையை பண்ணுது. அது என்ன வேலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார். நன்றி சார். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த நீளம்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அந்த உடையினுடைய நிறத்திற்காக தான் பயன்படுகிறது. நம்ம வெள்ளச்சட்டைலாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பொதுவாக அந்த வெள்ளச்சட்டைக்கு தான் அந்த நீளத்தை பயன்படுத்துவாங்க. காலம் போக போக நம்ம வாங்கின புது வெள்ளச்சட்டை ஒரு காலத்தில் மஞ்சள் கலர், கொஞ்சம் வெண்மையும் மஞ்சளும் கலந்த மாதிரி எப்படி நம்ம கலர் மாறிக்கிட்டு இருக்கும், அந்த கலர் மாறும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா சொட்டு நிலத்தை பயன்படுத்தி அதை மறுபடியும் கொஞ்சம் நீளமும் வெண்மையும் கலந்தால் அந்த மஞ்சள் மஞ்சளோடு அந்த நீளம் கலக்கும்போது கொஞ்சம் ஒரு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒரு வெண்மை நிறம் கிடைக்கும். அதுக்காக தான் அதை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி சோப்பு தான் துணியில் இருக்கக்கூடிய அழுக்க போக்கக்கூடிய வேலையை பார்க்குது. இது வந்து துணியினுடைய நிறத்திற்காக அந்த நிறத்தை கொஞ்சம் மாற்றி காமிக்கிறது தான் பயன்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நீளமும் மஞ்சளும் சேர்ந்தால் ஒரு பிரகாசமான வெள்ளை நிறமாக தோற்றம் அளிக்கும். இதுதான் இருக்கக்கூடிய பண்பு. ஓகேங்களா? அழுக்குகளை நீக்குமானா நீக்காது. ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம். சொல்லுங்க மேம், யார் எங்கிருந்து
3: பேசுறீங்க?
0: காஞ்சிபுரத்துல இருந்து கமலாவர்தன். சொல்லுங்க. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் சொல்ல போறேன். ஈஸியான கேள்வி
3: தானே?
0: பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா? உணவகங்கள்ல நம்ம வாங்கக்கூடிய பிரியாணி போன்ற உணவுகள் நீண்ட நேரம் சூடாக இருக்க பயன்படுத்தக்கூடிய அலுமினிய தாள்கள், அலுமினியம் ஃபாயில் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது அடியில ஒரு கப்பு கொடுப்பாங்க பாத்திரீங்களா, அலுமினியத்துல. அது பத்தி தான் கேள்வி. அது என்ன பண்ணுது அப்படின்னா உணவிலிருந்து கதிர்வீச்சு மூலமாக வெளியேறும் அகச்சிவப்பு வெப்ப அலைகளை மீண்டும் உணவிற்கே திருப்பி பிரதிபலிப்பதன் மூலம் வெப்பத்தை தக்க வைக்கின்றன. சரியா தவறா? அதாவது அந்த அலுமினியம் தாளில் நம்ம உணவை கட்டி கொடுக்கும்போது

0: வெப்பம் வெளியேறாமல் உள்ளே தள்ளி தள்ளி சாப்பாட்டை சூடாகவே வச்சிருக்கு அந்த அலுமினியத்தால் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா தவறா?
1: உள்ளுக்குள்ளேயே
0: வெப்பத்தை தக்க வச்சுக்கிறதுனால வெளியில சீக்கிரம் வெப்பம் வெளியேற முடியல, அதனால அது எப்பவுமே சூடா இருக்கு. சரி என்பது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: சரியா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசியது எனக்கு கிடைக்குமா? ட்ரை பண்ணி இப்போ தான் கிடைச்சிது.
0: சூப்பர். அதெல்லாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நீங்கள் அடிக்கடி முயற்சி பண்ணீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே
1: சரி, ஓகே சார்.
0: நன்றி மேம், நன்றி மேம். அவ்வளோதான். அதாவது பிரியாணி வந்து நம்ம பார்த்துருப்போம், அலுமினிய பேப்பர் ஏன் அடியில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோன்னா அதுக்கு இப்படி ஒரு பண்பு இருக்குது. அது வந்து தன் மேலே விழக்கூடிய கதிர்வீச்சு வெப்பம் சுமார் 90% மேலே அது அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணும், வெளியே விடாது, உள்ளுக்குள்ளேயே ரெஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ என்ன நடக்கும்? இது வந்து நம்ம சூடான உணவை வச்சு கொடுக்கும்போது சூடாகவே இருக்கும், வெளியில் போகாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் உணவு கொஞ்சம் லேட்டானாலுமே அப்படியே சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் பிரச்சனையாக போயிடும். அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூக்கி போட்டுருங்க, பாதுகாப்பாக தூக்கி போடுங்க. கண்ட இடத்துல போடுவோம்னா பத்திரமாக வெளியிடுறது, வெளியே கொண்டு போகணும். சரிங்களா? நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார். சைதாப்பேட்டை ஆனந்த், வாங்க சார், எனக்கு மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும்?
2: சரியா தவறு கொடுங்க
0: சார். சரியா தவறா
2: கொடுங்க.
0: ஓகே, நான் ஈஸியாவே கொடுக்குறேன். இப்ப இது ஸ்மார்ட் போன் பத்தி தான் இந்த கேள்வியும். போன் பயன்படுத்துறீங்களா? போதும், அதுதான் எனக்கு வேணும். இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய கைபேசிகள் ஸ்மார்ட் போன்கள் இருக்கு இல்லையா, அதுல ப்ளூடூத் வைஃபை இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதிர்வெண் கொண்ட ஒரு மின்காந்த அலைகளை பயன்படுத்தி தான் நம்ம தகவல்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கம்பி இல்லாமல் கடத்துது. ஓகேங்களா? எலக்ட்ரிக் மின் சகிஜை சமிக்ஜைகளாக மாற்றி ரேடியோ அலைகள் மூலமாக அது பரப்புகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துருக்கீங்க, பேசலாம்.
3: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: பூந்தமல்லி கலைசாமி, சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
3: சரியா தவறா.
0: சரியா தவறா
3: கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்க சார்.
0: சரி, ரொம்ப ஈஸியாகவே சொல்கிறேன். இப்போ சாலைகளில் பயணம் பண்ணிருக்கீங்களா? வெயில் நேரத்தில் பயணம் பண்ணிருக்கீங்களா? வெயில் நேரத்தில் நல்ல மண்டை அப்படி கொளுத்துற மாதிரி வெயில் அடிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ரோட்ல பயணம் பண்ணிருக்கீங்களா? வண்டியில, கார்ல, பஸ்ல?
3: ஆமா சார், ஆமா ஆமா.
0: அப்ப தூரத்துல தார் சாலையில ரொம்ப தூரத்துல பார்க்கும்போது தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி தெரியும், பாத்திரீங்களா? காணல் நீர்.
3: ஆமா சார்,
0: அது பத்தி தான் கேள்வி. அந்த காணல் நீர் அப்படிங்கிற அந்த ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு, ஒளியின் முழு அக பிரதிபலிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வினால தான் நம்ம கண்ணுக்கு உண்டாகிறது. அதான் அப்படி ஒரு அறிவியல் தத்துவத்தின் மூலம் தான் நமக்கு தெரியுதுன்னு சொல்றேன். அது சரியா தவறா?
3: சரிதான் சார்.
0: சரிதான் அப்படின்றீங்க?
3: ஆமா சார்.
0: எப்படி, ஏதாவது காரணம் தெரியுமா இல்ல சும்மா சொல்றீங்களா? சொல்ல தெரியவில்லை, சொல்ல தெரியவில்லை அப்படின்றீங்க. பரவாயில்ல, சரி என்பது மிக சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி சார்,
0: நன்றி, நன்றி, நன்றி. வாங்க, அதே தான் சரின்னு சொல்லிட்டாரு, அதுதான் சரி. அந்த முழு அக பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆப்டிக் ஃபைபர் கேபிளை பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தோம். அதில் என்ன நடக்கணும்? ஒளி நேர்கோட்டில் போகாமல் இப்படி ஒரு இடத்துல பட்டு அப்படியே திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகும், மறுபடியும் ரெஃப்ளெக்ட் ஆகும், இப்படி அப்படியே இப்போ நேர்கோடு தான். ஆனால் என்னென்னா எதிரொலித்து எதிரொலித்து நேர்கோட்டில் போகணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ரோடு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது ரோட்டு வேலை இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணும், காற்றும் சூடாக இருக்கும். அந்த காற்று சூடாக இருக்கும்போது அது மேலே வந்து அந்த ஒளி வந்து நேர்கோட்டில் பயணிக்கணும்னா பயணிக்காது, கொஞ்சம் வளைஞ்சு தான் போகும். அங்கேயே சொன்னால அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுதுன்னு. அந்த வளைஞ்சு போகும்போது தான் நமக்கு என்னென்னா அந்த சூடான காற்றுல அந்த ஒளி பயணிக்கும்போது அந்த சூடான காற்றுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குள்ள காற்று, அந்த காற்றில் நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே வளைஞ்சு போயிட்டு தரையை தொட்டுட்டு மறுபடியும் வரும்போது நமக்கு அது ஏதோ காற்றுல அப்படி ஆடுற மாதிரி தெரியும். அதுதான் தண்ணி மாதிரி நமக்கு தெரியுதே தவிர பக்கத்தில் போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. சரிங்களா? அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம்.

0: வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம் மேம். யாரை எங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க மேம்.
1: வணக்கம், பேசிட்டு பேசுறேன், திருச்சியிலிருந்து.
0: சரஸ்வதி திருச்சியிலிருந்து சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு வேணும்?
1: குறிப்பறிதல்.
0: குறிப்பறிதல் எளிமையா கடினமா?
1: எப்படி வேணா கேளுங்க, கடினமாவே கேளுங்க. தெரியலனா கூட மனசு கஷ்டப்படாது.
0: தெரியலனா கூட மனசு கஷ்டப்படாது. என்னங்க புதுசா இருக்கு? வானவெளித்துறையில் அதிவேக ஏவுகணைகளின் வளிமண்டல உராய்வு, அந்த ஏவுகணைகள்லாம் வளிமண்டலத்தை போகுது இல்ல, அந்த இடத்துல உராய்வுக்காக என்ன பண்றாங்க, ஒரு பிரத்யோக கண்ணாடி மற்றும் பீங்கான் கலவையை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அங்க போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது, எல்லாம் எரிஞ்சு போயிருமே நினைச்சு ஒரு கண்ணாடி கலவையை கண்டுபிடிக்கிறாங்க. முயற்சி பண்ணும்போது நான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டேன் இல்ல மேம்படுத்தப்பட்டேன் கண்டுபிடிக்க
1: முடியுமா?
0: அதாவது ரொம்ப அதிக வெப்பத்தையும் தாங்கணும், அந்த கண்டிஷனுக்கு தாங்கணுங்கிறதுக்காக என்னை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க, அப்பதான் நான் உருவானேன். இப்பதான் முடியும்னா அடுத்த குறிப்பு கொடுக்குறேன். நான் மிக அதிக வெப்பத்தையும் சுமார் 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்னால தாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிரத்யோக கண்ணாடி நாடு சொல்லுங்க. இப்ப ஏதாவது சொல்ல முடியுமா?
1: கடுமையான
0: வெப்பநிலையிலும் விரிவடையாமல் உடைந்து சிதறாமல் இருக்கக்கூடிய ஒரு வெப்ப எதிர்ப்பு பொருள் நான். இப்போ சரி, ஓகே, அஞ்சாவது குறிப்பு நான் சொல்லிடுறேன். நம்ம இண்டக்ஷன் அடுப்பு மேலே ஒரு பிளேட் இருக்கு இல்லையா, கிளாஸ் பிளேட்டு, செராமிக் பிளேட்டு, அதுதான் அந்த பொருள். அதுக்கு பேர் என்னன்னா பைரெக்ஸ் செராமிக் கிளாஸ், பைரோ செராமிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அதோடைய பேர். அதுதான் ரொம்ப அதிக 1000 டிகிரி வரைக்குமே தாங்கும், பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது, விண்வெளி கலங்கள்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க. நன்றி மேம். ஓகே, நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இனி தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தியா ஜப்பான் இடையிலான இருதரப்பு உறவுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியிருக்கிறார். வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என கூறி வரும் தாவேகா பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பிதான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலையில் நடைபெறும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 5:03 தன் நோக்கி ஓடிட்டு இருக்க கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமி வேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசையுமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய அஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: 102.3 பாட்டுக்கு இதான் 102.3 பாட்டுக்கு இதான்

வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் உறவுகளுக்கும் பவித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மனடியான மாலை பொழுது, பொன்மாலை பொழுது 5:10 ஆகிட்டு இருக்கேன். பொன்மாலை பொழுதுல பூந்தண்டல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லுகிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக இந்த ரீல்ஸ் யூடியூப்லாம் நம்ம பார்த்துருப்போம், எங்கள் ஊரில் இந்த சொல், இந்த ஊரில் இந்த சொல் அப்படிலாம் பேசியிருப்பாங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, விழுப்புரம், நெய்வேலி இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலைக்கு வந்து மலாட்டை அப்படின்வாங்க. நம்ம ஊர் பக்கம் போனால் கடலைக்கான் கடலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒன்று சொல்லுவாங்க. அப்படி நம்ம நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ணுறோம் இல்லையா. ஏன்னா இப்போலாம் வந்து இந்த டிராவல் பண்ணுறது அப்படின்றது நிறைய அதிகமாகிடுச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்தா போர் அடிக்குது, ஒரு 5 பேசுனா கண்ணி வடியில் காலை வச்ச மாதிரி, ஏதா அந்த குடும்பத்தை பற்றி பேசி, நமக்கு நம்ம குடும்பத்தை பேசி அவங்களுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அப்படி ஜாலியாக போயிட்டு வெளியில் ஒரு படம் பார்த்துட்டு இல்லை ஒரு டூர் போயிட்டு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் டூர் போயிட்டு வரலாம்னு நிறைய டிராவல் பண்ணுறோம் இல்லையா. இங்கே நம்ம ஊர், வெளிநாடு, வெளிமாநிலம்னு போகிறோம்ல. இப்படி போகும்போது நம்ம ஊர் சிலாங்க அங்கே பார்த்துருப்பீங்க. அப்போது உங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, அந்த வட்டார வழக்கு சொல்லுவாங்கல்ல, இது இந்த ஊரில் கேட்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சுப்பா. ஆனால் அதுதான் எங்கள் ஊரில் அதுக்கு பேர் இது தான். ஆனால் அந்த ஊரில் இது இப்படி சொன்னபோது எனக்கே புதுசாக இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு, நீங்கள் சென்று வந்த இடங்களில் இல்லை செல்லும் இடங்களில் ஒரு வட்டார வழக்கு சொல்லலாம், நல்ல சொல் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா. உடனே வந்து அந்த சொல் இந்த சொல்னு போகாமல் நல்ல சொற்கள் நிறையா இருக்கும், நல்ல வகையில் நம்ம பேசணும். அப்படி இருக்கும்போது இந்த ஊரில் இந்த சொல் எனக்கு புதுசாக இருந்துச்சு கேட்கறதுக்கே அப்படின்னா அது என்ன சொல் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்த சொல் என்ன அப்படின்றத கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838978 71

0: 2838987178 38987138389871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டுருந்தீங்கன்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் அங்கே போயிட்டு நான் பூந்தன்றல்னு போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். வட்டார வழக்கு சொற்கள் நிறையா இருக்கும். அப்படி நீங்கள் சென்று வந்த இடங்களில் இந்த ஊருக்கு போகும்போது எனக்கு இந்த சொல் இது எங்கள் ஊரில் இதை இப்படி தான் சொல்லுவாங்க, அங்கே இது இப்படி சொல்லும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சுப்பா அப்படின்னு எந்த சொல்லலாம் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றத கால் பண்ணி சொல்லலாம். சொன்னவனே நிகழ்ச்சியோட முதல் நேரே லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கங்க.
1: நீங்க
0: நாங்க பட்டாபிரமா, நாங்க ஆல் இந்தியா ரேடியோ விவித் பாரதி எஃப்எம் பேசுறோம். அப்படியா, அப்படியா, ரொம்ப ரொம்ப தெரியுது. முதல் முறை நீங்கன்னு கேட்கும் போது ஏதோ ராங் நம்பரா போயிடுச்சா, நம்ம போடுறதெல்லாம் ராங் நம்பரா இருக்க போதும்
1: நினைச்சிட்டேன்.
0: வந்து 4-3-8-8 நம்பர் 8 நாளா நோட் பண்ணிருப்பீங்க போல இருக்க.
1: ரொம்ப நாளா நோட் பண்ணி நோட் பண்ணி மிஸ் ஆயிடுச்சு.
0: சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னத்த
0: பேரு வந்து சும்மா தனலட்சுமி பரமேஸ்வரி அப்பவுமே டானிஷ்னு வச்சுட்டாரா? சூப்பரா இருங்க, வித்தியாசமா இருக்கு பேரு.
1: என்ன
0: கேள்வி? அதாவது நீங்க நிறைய ஊருக்கு போவீங்க, வட்டார வழக்கு சொற்கள் இருக்கும், உங்க ஊர்ல இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கும், அந்த ஊர்ல வேற ஒரு பேர்ல அதை சொல்லுவாங்களா, அப்படி நீங்க கேட்ட சொல்லுல எது புதுசா இருந்துச்சு?
1: வெளியில
0: போனா எங்க ஊருக்கு அடுத்த பஸ் எப்பன்னு கேட்டு ஏறி வந்துடும் அப்படின்றீங்களா?
1: வணக்கம்,
0: வித் பாரதி தமிழ் எஃப்எம். சொல்லுங்க ஜெயலட்சுமி. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: முருகேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க முருகேஷ் சார்.
2: இங்க இந்த நீங்க சொன்ன மாதிரி செங்கல்பட்டு விழுப்புரம் இதெல்லாம் வந்து மலைக்கட்டைன்னுவாங்க இல்லைனா கள்ளக்காய்னுவாங்க.
0: பொறுமையா வர்றதுக்கு
2: நீ அங்கிட்டு போனியா அங்கிட்டு போனியான்னு அங்கிட்டு இங்கிட்டுனாலே ஒரு மாதிரியா இருக்கும் எனக்கு. ஏன்னா நம்ம மெட்ராஸ்லயே பழகிட்டோம் இல்லைங்களா, அந்த வில்லேஜ்ல போய் சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப மரியாதையான சொல்லா எனக்கு தெரியுது.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டி மாணவருடைய இசையிலையும் குரலையும் யுகபாரதி வரிகள்ல கும்கி படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 21 நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் பூந்தன்றல்ல பேசிகிட்டு இருக்கோம். வட்டார வழக்கு சொற்களில் நீங்கள் போயிட்டு வந்த சென்று வந்த இடங்களுக்கு, இல்லை எப்போவீங்க அடிக்கடி போவீங்க, எந்த ஊரில் வந்து எங்கள் ஊரில் இதுக்கு இப்படி சொல்லுவாங்கப்பா, அந்த ஊரில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். ஓ அப்படியா, அதுக்கு இதான் இப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான சொற்கள் என்ன உங்களுக்கு அது எது வந்து புதுசாக இருந்துச்சு, கேட்குறதுக்கே ஜாலியாக இருக்குது புதுசாக இருப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொற்கள் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் சூளை ரீஜா மனோகரன் வந்து, ஒரு முறை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி கருங்குழி அப்படின்ற கிராமத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம், அங்கே வேர்க்கடலைக்கு மல்லாக்கொட்டை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாங்க. அதான் மல்லாட்டை மல்லாக்கொட்டை நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் நீங்களும் அதே வார்த்தை சொல்லக்கூடாது, இப்போ நீங்கள் அந்த வேர்க்கடலை விட்டுட்டு அடுத்த வார்த்தைக்கு வாங்க, இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கும். அதுதான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி மாந்தொலவா மாந்தூரம் அப்படின்னு வாங்கல, அந்த மா அப்படிங்கிறதுக்குள்ளே போக முடியாது, ஏ மாந்தூரம் அப்படின்றாங்கல்ல. எங்கூர் பக்கெட்டெல்லாம் வந்து ஈரோட்டு பக்கெட்டில் அது எவ்வளோ தூரம் அப்படின்னு தான் வந்து கரெக்டாக அந்த மீட்டரில் தான் சொல்லுவாங்க. அப்படி வந்து இந்த ஊரில் தான் சென்னையில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இம்மாந்தொலவு இம்மாந்தொலவு அது என்னடா அது இம்மாந்தொலவு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கூரில் வந்து அது ஈரோட்டு பகுதியில் வந்து எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இம்மாந்தூரம்ன்றது வந்து எனக்கு கேட்குறப்ப ஃபஸ்ட் டைம் புதுசாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் சார், அங்கே எப்படி பேசுவாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஊர் ஸ்லாங்கு. ஸோ அதில் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த சக்கரை இருக்குல்ல, வெள்ளை சக்கரை, வெள்ளை சக்கரையை வந்து சீனி இது நிறையா ஊரில் சொல்லுவாங்க, சீனி சீனி சக்கரைன்னு சேர்த்தே சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான் இருந்தாலும் புரியணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க போல. அதுக்கு அதாவது நம்ம சொல்லுவோம்ல நடு சென்டர் அப்படின்வாங்க, சென்டர்னால நடுனாலும் ஒன்று தான், இருந்தாலும் நடு சென்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீனி சக்கரை சித்தப்பாங்கிற மாதிரி சீனி சக்கரை ரெண்டுமே ஒரே இதுதான் சொல்லுவோம். அந்த வெள்ளை சக்கரையை வந்து பார்த்தீங்கன்னா சீனி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சென்னை வந்தப்போ இந்த ஊரில் வந்து சக்கரைங்கிறது எனக்கு புதுசாக இருந்துச்சு அப்படி சொல்லி சொல்கிறாரு. அவங்க ஊரில் அதை சீனின்னு தான் சொல்லுவான்ட்டு. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசலாம். யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள் கலா. வணக்கம், உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க?

0: அரக்கா?
1: அலப்ப
0: அலப்பையா?
1: அலப்ப ஆ ஆ யான அலப்ப
0: ஆ ஆ ஆ. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: ஆ ஆனந்த் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
2: நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன் ஐயா.
0: திடீர்னு கல்யாண பத்திரிக்கை வரேன், வீட்டில் இருப்பீங்களான்னு கேட்குற மாதிரி இருக்கு குரல். சொல்லுங்க சொல்லுங்க, திருவள்ளூர் சொல்லுங்க சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி.
2: அதாவது இந்த வைணவருங்க இருக்காங்க இல்லைங்களா, அடியா?
0: இல்லை, அதுக்குள்ளே போவேன்னா நீங்கள் கேட்ட வார்த்தைகளை நம்ம சொல்லுங்க.
2: அது அதுதான், அது ஒரு இதில் சொல்லுவாங்க, அந்த பந்தியில் வந்து நம்ம ரசத்துக்கு சாத்தமுதுன்னுவாங்க.
0: சாத்தமுதா?
2: ஆமா, பாயாசத்துக்கு கண்ணமுதுன்னு சொல்லுவாங்க.
0: கண்ணமுது கேட்கும்போது புதுசா இருந்துச்சு உங்களுக்கு.
2: ஆமாய்யா,
0: என்ன இது புதுசா ஏதோ வச்சிருக்காங்க உங்களுக்கு, அந்த டிஷ்ஷை கொண்டாங்க, ரசத்தை தான் நீங்க சாத்தம்.
2: சாதம் சாப்பிட்டு முதல் சாம்பார் சாப்பிட்டு ரெண்டாவது கண்ணமுதுன்னாரு, போடுன்ட்டாரு உன்னத்துல பாயாசம் போட்டாரு. ஐயோயோ, பாயாசம் ஊத்திட்டேன்னாரு. நானும் சொன்னேன்
0: ஒரு ஒரு ஐட்டத்தை விடக்கூடாது, அது என்ன கண்ணமுது, அதை கொஞ்சம் ஊத்து. ஓகே, பாயாசத்தை வந்து கண்ணமுது, ரசத்தை வந்து சாத்தமுதுன்றது புதுசா இருந்துச்சு.
2: கண்ணமுது சாமின்னாரு.
0: சூப்பர் சூப்பர்.
2: நஞ்சின் போடுங்க சாமின்னாரு, இவரு போட்டாரு பாயாசம் ஊதிக்கிற சாமி.
0: ஓகே, பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, இந்த புதுசா இருந்துச்சுல நமக்கே கேக்குறதுக்கு. வணக்கம், வித் பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க
3: சார்? நான் சீனிவாசன், சேத்பட்ல இருந்து பேசுறேன் சார்.
0: சேத்பட்ல இருந்து சீனிவாசன்.
3: ஆமா சார்,
0: சொல்லுங்க சொல்லுங்க சீனிவாசன் சார்.
3: மதுரையில பாத்தீங்கன்னாங்க
0: பாயாசத்துக்கு ரசத்துக்கு எல்லாம் வந்து அந்த வார்த்தையை கேள்விப்படும் போது என்னமோ புதுசா இருக்கு மெனு, அதை விட்டுறக்கூடாது, சாப்பிட்டு தான் போகணும். எதுக்கு வந்திருக்கோம், 500 ரூபா மொய் எழுதுறோம் சாப்பிட்டு போகண்டான்ற மாதிரி அந்த வார்த்தை கேட்குறதுலாம் எவ்வளோ நமக்கே புதுசாக இருக்குல்ல. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் புதுசாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சில சொற்கள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்ற சொற்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்புச்சி உறவு முறையெல்லாம் ஊரில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ தொடர்ந்து கேட்கலாம், பாட்டு வந்துட்டுருக்கு. அனிருத் ரவிச்சந்தர், ஸ்ரீராம் சந்திரா, சக்தி இவங்களோட குரலில் பாடல் வந்துட்டுருக்கு. டான் படத்திலிருந்து சிவகார்த்திகேயன் வரிகளில் கேட்குறாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: அஞ்சு மணி 30 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் பூந்தென்றல வழக்கு சொற்கள், வட்டார வழக்கு சொற்களில் நீங்கள் கேட்ட வார்த்தைகளில் இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, கொஞ்சம் கேள்விப்படாத தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க சாத்தமுது கண்ணமுது அப்படி சொல்லிட்டு, இது நம்ம கேட்குறதுக்கே வந்து நமக்கும் புதுசாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் பெரும்பாலானவங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குறதுக்கே புதுசாக இருந்திருக்கும். அதுதான் கோபி மயிலாப்பூர்லேருந்து அது எப்படி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு, கண்ணல் ப்ளஸ் அமுது கண்ணமுது என்று நீங்கள் சேர்த்து எழுதலாம்னு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி அழகாக வந்து போட்டுட்ருக்காரு. சாறு கூட்டல் அமுது சாத்தமுது இல்லது சாரம் அதெல்லாம் அந்த மை விகுதி கெட்டு அப்படி இப்படிலாம் வரும் நம்ம படிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அவர் அழகாகவே வந்து போட்டிருக்கிறாரு இந்த கண்ணமது சாத்தமுன்னு சொன்னதுக்கு. நீங்களும் இந்த நேரத்தில் சொல்லலாம். அடுத்த நேரம் வணக்கம் விபத் பாதி தமிழகம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: ஹலோ சார்.
0: வணக்கம்.
1: இருந்து சின்னம்மா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சின்னம்மா. மேம்
1: எங்க அம்மா வீட்டாண்டெல்லாம் அந்த புளிச்ச கீரை இருக்குதுங்க சார்.
0: ஆமா
1: கீரை இருக்குதுங்களா?
0: ஆமா.
1: அதை வந்து அங்கெல்லாம் வந்து புளிச்சக்கீரை தான் சொல்லுவோம் சார்.
0: ஆமா புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை தான் சொல்லுவோம்.
1: ஆமா அப்படிதான் சொல்லுவோம் சார். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த புதுசுல இங்க வந்தாக்கா காசினி கீரைன்னு சொல்றாங்க சார். காசினி கீரை.
0: காசினி கீரையா?
1: காசினி கீரை.
0: காசினி கீரை
1: என்ன கீரையா இருக்கும்னு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கணும்.
0: ஓ காசு கொடுத்து வாங்குறதால அது காசினி கீரைன்னு வச்சிருப்பாங்களோ. வணக்கம். சொல்லுங்க.
1: சின்ன வயசுல வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் பேசுற பாஷை எங்களுக்கு புரியாது.
0: தண்ணி
1: எடுத்துன்னு போய் டிச்சுல ஊத்துறாரு. டிச்சு தான் என்னன்னு தெரியல, கேட்டா காவாமா.
0: ஓ காவா டிச்சா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிச்சுங்கிற வார்த்தை பூசா இருந்துச்சு.
1: டிச்சு டிச்சுன்றாரு. அப்புறம் பழக்கட்டை ஒரு நாள் எடுத்துட்டு
0: வாங்கறாரு.
1: பழக்கட்டைன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பழக்கட்டைனா என்ன பண்ணா மணக்கட்டையாது.
0: மணக்கட்டைன்றோம்ல, ஆமா
1: பழக்கட்டைன்னு
0: பழக்கட்டை.
1: ஜெக்குன்னு சொல்ல மாட்டாரு, மக்கு ஜெக்குன்றோம்ல, அது ஜொக்கு எத்தனோ ஜொக்கு எத்தனோ அப்படின்னு.
0: அதுவே உங்களுக்கு ஒரு ஜோக்கா இருக்கு.
1: தீப்பெட்டி வந்து நோறுப்பட்டி எத்தனோ நோறுப்பட்டி

0: வணக்கம்.
1: வணக்கம்
2: சார்.
1: வில்லியவாகம்
2: சங்கம்.
1: தங்கம் சொல்லுங்க. தங்கம் சார்,
2: ஆமா சார், ஊர்ல மலைகள்ல வேலை செஞ்சேன் சார். அங்க முரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னாரு எங்க ஓனரு. போய் தேடி பார்த்து இல்லன்ட்டு வந்துட்டான்.
1: சரி,
2: அவரு போய் இதாண்டா முறம் அப்படின்னா, நாங்க தொலைவுன்னு சொல்லுவோம். அங்க முறை
1: தொலைவா
2: ஒரு சேவை தொலைவு தொலைவு சொல்லுவோம் சார்.
1: தொலைவுன்னு சொல்லுவீங்க, அங்க முறைன்னு சொல்றாங்க.
2: ஆமா சார், இங்க முறை முறம் இங்க இருந்து அப்படிதான் சொல்றாங்க.
1: சென்னையில
2: தொலைவு பிடைக்கிறது இல்லையா?
1: ஆமா, புடைக்கிறது. அது இங்க தொலைவு அங்க முறம்.
2: ஆமா சார்,
1: காணுன்ட்டுலாம் வந்துருக்கீங்க பாருங்க. ஓனர் கேட்டா வந்து ஐயா இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடும், சும்மா அப்படியே தேடிட்டே இருக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நடராஜன் சுப்பையா ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் சொந்த ஊர் தேனி, சென்னைக்கு நான் வந்தப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்லி ஓகே அதெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லியிருக்காரு. என்ன வார்த்தை அப்படின்றத வந்து போடல, நல்லா சொற்கள் மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோம். கலீல் அகமது பொன்னேரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே வந்து பேர்ணாமட்டு அப்படின்ற ஊருக்கு அவர் போயிருக்காரு. அந்த ஊரில் வந்து உக்காருங்கன்னு சொல்கிறதுக்கு குந்து அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த குந்து அப்படின்னு சொன்னதே எனக்கு புதுசாக இருந்துச்சு சார். ஃபஸ்ட்டு நான் இந்த வார்த்தைலாம் தெரிஞ்சவ தான் நமக்கு. இருந்தாலும் வந்து அந்த ஊருக்கு நான் போனப்போ, வாங்க வாங்க வாங்க வாங்க உட்காருக்கு வாங்க, டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ அப்படி வந்து உட்காருங்கள் சொல்கிறதுக்கு குந்து, இந்த வார்த்தைலாம் இப்போ கொஞ்சம் நிறையா ஃபெமிலியராக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. குந்து அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் தொடைப்பம் இருக்குது பார்த்தீங்களா, கூட்டுற தொடைப்பம், விளக்காமரு, இந்த மாதிரி நிறைய ஊரில் சொல்லுவாங்க. அதுக்கு அழகு என்று சொல்வார்கள் சார் பேரணாமட்டில். ஐய் கேட்கும் போது ஆமாம்ல, அழகுபடுத்ததில்ல, அப்போ கரெக்டாக தானே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து எனக்கு கேட்குறதுக்கே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் நிறையா போட்டிருக்காரு கமெண்ட்டு. கீதா அழகு என்று சொல்வார்கள், இருக்குதா என்று சொல்ல மாட்டார்கள், கீதா என்று தான் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அழகு என்று சொல்வார்கள்னு போட்டிருக்காரு. துடைக்கிறதுக்கு வந்து அழகுன்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்குல்ல கேட்குறதுக்கு, துடைச்சதுக்கப்புறம் தானே அழகாக இருக்கும். அது ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் வீடு துடைச்சாலும் உட்காருங்க குந்து, இதெல்லாம் அவருக்கு புதுசாக இருந்திருக்கு. ஹரிகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வார்த்தைலாம் நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்ட வார்த்தை தான். காலையில் எழுந்திருக்கிறதுக்கு வந்து வெள்ளனை எழுந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போலாம் வெள்ளனை எழுந்திரிச்சிருக்கலாம், ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான வார்த்தைகளாக இருக்குது. வணக்கம், வித் பார் தமிழகம்.
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: இந்த சவு சவுன்னு ஒரு காய் இருக்கு பாத்தீங்களா சார்?
1: ஆமா,
3: அது வந்து சீம கத்திரிக்காய் அப்படின்னு சேலத்துல சொன்னாங்க சார். என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு போனேன். சீம கத்திரிக்காவா சொல்றீங்க அப்படின்னு இல்ல, சவு சவுங்கிற அதுதாங்க நாங்க சீம கத்திரிக்கான்னு சொல்லுவோன்னு. அப்புறமா வந்து சென்னைக்கு போகும்போது அது ரொம்ப வித்தியாசமான ஒரு வேர்டா இருந்தது. அந்த நாஸ்தா அப்படின்னு சொன்னாங்க, என்னது அப்படின்னு உன்னதான் எனக்கு தெரிஞ்சது, அது பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கறது நாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டுன்னு. ரெண்டும் எனக்கு ரொம்ப புதுமையான ஒரு வார்த்தை.
1: அப்படின்றதுக்கு சீம கத்திரிக்கான்னு ஒரு பேர் கேட்கும் போது உங்களுக்கு புதுசா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், இது பார் தமிழகம்.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: ஹலோ சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வேல்முருகன் சார்.
1: வேல்முருகன், வணக்கம். வித் பாரி தமிழகம் நேயர்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம்
5: சார், நான் வந்து கொட்டியிருந்து ரமேஷ் பேசுறேன்.
1: சொல்லுங்க ரமேஷ் சார்.
5: நான் வந்து சென்னைக்கு வந்து புதுசுல, எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. சென்னைக்கு ஹோட்டல்ல வேலை பார்த்தேன். என்கிட்ட என்ன சொன்னாங்க, 2 கிலோ காஞ்ச மிளகா, 1 கிலோ தனியா வாங்கி
1: அப்படின்னாங்க.
5: நான் எனக்கு 2 கிலோ காஞ்ச மிளகா, 1 கிலோ தனியா, 1 கிலோ காஞ்ச மிளகா, 100 கிலோ காஞ்ச மிளகா தனித்தனியா வாங்கிட்டேன் 1 கிலோ. ஆனா இங்க தனியானா எங்க ஊர்ல கொத்தமல்லியுமா மல்லி தனியா தனியா வாங்க சொன்னாங்க
1: வச்சுட்டேன்.
5: அப்புறம் இன்னொன்று என்னன்னா, கொட்டாங்குச்சியை போய் எடுத்து அங்க போடு அப்படின்னாங்க. போட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்க ஓனர் கிட்ட.
1: சூப்பர்.
5: அப்ப அவரு என்கிட்ட இருந்து அந்த லாங்க

0: கொடுத்துக்கிட்டாரு.
1: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சென்னைன்னு மட்டும் இல்லை, நீங்கள் சென்று வந்த பல இடங்களுக்கு, நீங்கள் சென்னை வந்தப்போ அப்படிலாம் இல்லை, சென்னை மட்டும்தான் வரமா, எங்கெங்கேயோ போகிறோம், இங்கேருந்து மதுரை போகிறோம், திருநெல்வேலி போகிறோம், வெளி ஊருக்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம், சுற்றி பார்க்க போகிறோம், அந்த மாதிரி எங்கே போயிட்டு வந்தாலும் அந்த ஊரில் இருக்கிற மொழிகளில் வந்து பேசக்கூடிய வழக்கு சொற்களில் எது நல்ல சொற்களில் எது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். ஹிப்ஹாப் தமிழ் ஆதி மற்றும் விஎம் மகாலிங்கம் எங்களோட குரலில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருடைய மியூசிக்கில் நட்பே துணைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு.

5:40 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் பூந்தன்றெல்லாம் சொற்கள். சொற்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஊர்லேயும் ஒவ்வொரு சொற்கள் வந்து ஒவ்வொரு பொருளுக்கு வந்து நிறையா வந்து பொதுவாக இருக்கும். ஆனால் சில சொற்கள் வந்து ஒரு ஊர்லேயும் அது வட்டார வழக்கு சொற்கள். அப்படி நீங்கள் போயிட்டு வந்த சென்று வந்த இடங்களுக்கு, சென்னை மட்டும் இல்லை நிறைய ஊருக்கு போகிறோம்ல, சென்று வந்த இடங்களுக்கு இந்த ஊரில் இந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்றத நீங்கள் நம்ம பேசிகிட்ருக்கிறோம். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் அந்த சேலம் நாமக்கல்ல வந்து பொண்ணு எங்கள் மகள் வீட்டுக்கு வந்து குடும்பத்தோடு போயிருந்தேன் சார், கூப்பிட்ருந்தாங்க வாங்க வாங்க வாங்க ரொம்ப நாள் வாங்க வரவே மாட்டீங்க, என்ன கட்டி கொடுத்தனாலா வந்தா வந்தா போனால் ஒன்று ரெண்டு நாள் தங்குனாதானே நல்லாயிருக்கும், வரீங்க காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி ஓடி போயிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகள் வீட்டுக்கு வந்து குடும்பத்தோடு போயிருந்தேன் சார். அங்கே என் பொண்ணுடைய மாமியார், அவங்க மாமியார் என் பையனை கூப்பிட்டு கண்ணு சாப்பிடு கண்ணு அப்படின்னு சொல்றதே எங்களுக்கு புதுசா இருந்துச்சு சார். கண்ணெல்லாம் சொல்லுவாங்களே கண்ணு இதெல்லாம்.

0: சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து கண்ணு சாப்பிடு கண்ணுன்னு என் பையன் அவங்க சொன்னது எனக்கு அப்படி அதுக்கப்புறம் சாப்பிடவே தோணலை சார், பசி அப்படி வயிறே ஃபுல்லான மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அடையாளம்பட்ட ஆசீர்வாத ராஜேஸ்வரி சொல்லியிருக்காரு. ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து முரம் என்பதற்கு வந்து சொலவு அப்படின்னு சொல்லுவாங்க சார், அது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வட்டார வழக்கு இந்த முரம்லாம் சொல்லுவாங்களா புடைப்பாங்கள சிக்கு சிக்கு சிக்கு சிக்குன்னு சத்தம் வரல அந்த முரத்துக்கு வந்து சொலவு அப்படின்ற சொல் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் சொல்லுவாங்க, அது வந்து புதுசாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சார். என்ன கட்டி கொடுத்த ஊர்ல வந்து
0: இல்ல, நீங்க கட்டி கொடுத்த ஊர் இருக்கும், உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுங்க.
1: நான் அமுதா பேசுறேன்.
0: அமுதா
1: வந்து தள்ளி வந்து
0: தள்ளி வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல தான இருக்கீங்க?
1: ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து அமுதா.
0: அங்க தான இருக்கீங்க?
1: அங்க தான இருக்கேன்
0: சார். சரி சரி சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சொல்லுங்க அமுதா மேம்.
1: லைன் கட்ச பதட்டம் தான், வேற ஒண்ணும் இல்ல.
0: அதான் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் இன்டர்வியூ கால பதட்டப்படுறதுக்கு. நான் தான் பதட்ட பண்ண என்ன சொல்ல போறீங்களோ.
1: ரொம்ப நாள் கழிச்சு கடிச்சிருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு பேசிருக்கேன் சார் நான்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. சொல்லுங்க அமுதா.
1: நான் வெஜனப்படுறேன்னு சொல்லுவாங்க சார் என்ன கட்டி கொடுத்த ஊர்ல. அப்படின்னா அதே மாதிரி இன்னொருத்தங்க சொன்னாங்க பாத்தீங்களா, எங்க ஊர்ல வந்து புளிச்சக்கீரை சொல்லுவாங்க, அதே மாதிரி எங்க ஊர்லயும் காஸ்ட்லி கீரைன்னு சொல்லுவாங்க.
0: காஸ்ட்லி கீரை?
1: எனக்கு தெரியும்.
0: ஓகே, உங்களுக்கு அது புரியும்.
1: ஆள் உயரம் வரைக்கும் வளர விட்டுருவாங்க. நல்ல தடி ஐட்ட பிறகு அது நல்லா காயப்பட்டானா சனல் கயிறு திருச்சுவாரு எங்க மாமனார்.
0: ஓ,
1: மாடு கட்டுறதுக்கு ஆடு கட்டுறதுக்கு எல்லாம் அதான் திரிப்பாங்க, அது வச்சு எனக்கு தெரியும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால்
1: பண்ணது. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், புளிச்சக்கீரையில தான் சனல் கயிறு செய்யறாங்க.
0: அப்படியா, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம் சார். கள்ளக்குறிச்சி ராஜேஷ் பேசுறேன் சார்.
0: ராஜேஷ் சொல்லுங்க. ராஜேஷ்
2: புதுசா
0: இருந்துச்சு.
2: எனக்கு அந்த டைம்ல புரியல சார், சேர்வானா என்ன அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே
0: ஸ்டக் ஆயிட்டீங்க. உங்க ஊர்ல அதை என்ன சொல்லுவீங்க? உங்க ஊர்ல அதை என்ன சொல்லுவீங்க சேர்வாவுக்கு?
2: எங்க ஊர்ல வந்து அது குருமான்னு சொல்லுவாங்க.
0: குருமா? ஓகே.
2: ஆமா சார்,
0: குருமாவுக்கு வந்து இங்க சேர்வான்னு கேட்கும்போது உங்களுக்கு சேர்வாவே புதுசா இருந்துச்சு.
2: ஆமா சார், ரொம்ப குழப்பமாயிடுச்சு.
0: ஓகே.
2: ஆமா சார், கூட வந்து ஒரு தான் சொன்னப்பல இது வந்து உங்க சைடுல என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாப்ல.
0: ஓகே.
2: எங்க சைடுல வந்து குருமான்னு சொல்லுவோம் நாங்க.
0: குருமா?
2: இங்க வந்து சேர்வான்னு சொல்லுவாங்க.
0: வார்த்தையை கேட்டவொடனே பேசாம ஊர் பக்கிட்டே கிளம்பிடலாம்னு நினைச்சீங்களா?
2: ஆமா சார், ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். இப்பெல்லாம் சேர்வா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், டென்ஷன் ஆயிரும் நமக்கு. அந்த அளவுக்கு புரட்டானா சேர்வா இருந்தே ஆகணுன்ற மாதிரி. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார், ஆவடி வந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க பாஸ்கரன் சார்.
3: உண்மையா நடந்ததா இல்ல ஜோக்கா சொல்றீங்களா?
0: முரளி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு வீட்டுல இருந்து சாப்பிட்டு வெளியேறப்ப என்னைய ஒரு துண்டியாப்பா என்று கேட்டார். ஓ, துண்டியா தின்னுட்டியா அப்படின்றது இது வந்து நம்ம வந்து இதுதான் வழக்கு சொற்களுக்கு. இது எல்லா ஊர்லேயும் ஊருக்கு ஊர் அந்த ஸ்லாங் வேரியாகும், அந்த ஸ்லாங்கை நம்ம வந்து சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கும், அதை சொல்ல தேவையில்ல. அந்த வார்த்தைக்கு வந்து புதுசாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். பாருங்கள், புளிச்சக்கீரைக்கு, ரசத்துக்கு, பாயாசத்துக்கு, தேங்காய், கடலை, அந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் வார்த்தை ஒரு ஒரு ஊருக்கும் வேரியாகுது, நமக்கு என்னன்னே தெரியாது.
4: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: போகும்போதெல்லாம் போதும்னு சொல்ல மாட்டாங்க, பஸ் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.

0: பஸ் பஸ்
1: போதும்னு அர்த்தமா, போதும்னு அர்த்தம். அப்புறம் ஈக் அப்படின்னு சொன்னாங்க. ஈக்குன்னா நமக்கு ஈர்க்கு, இந்த தென்னை ஈர்க்கு அப்படி நாம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஈக்குன்னா கரும்பம். கரும்புக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, நம்மளுக்கு ஹிந்தி தெரியல, தமிழ் வச்சுட்டு அதுவா இருந்தது.
0: இது மொழியே வந்து மாறுபடுது, நம்ம தமிழுக்குள்ளதான் இப்ப பேசிட்டு இருக்கோம். அது நமக்குமே இப்ப வந்து கேரளாவுக்கு போனோம்னா அந்த வார்த்தை எல்லாமே புதுசா தான் இருக்கும். ஆந்திராவுக்கு போனா என்னடா இது தக்குடு திக்குடுங்கிறதுங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர்ல என்ன அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம்.
1: அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சார். பஸ் பஸ்ன்னும் போது நம்மளுக்கு ஹிந்தியில பஸ்ன்னா நம்ம தமிழ்லயே பஸ்ன்னு சொல்றோம். அதெல்லாம் தான் ஞாபகம் வருதுங்க
0: சார். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம். ரொம்ப நன்றி கால்
2: பண்ணதுக்கு. ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: கீழ்குடியத்தி பெரியசாமி, காஞ்சிபுரத்துல இருந்து சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க பெரியசாமி சார்.
2: சாக்கு பை வந்து கோணின்னு சொல்லுவாங்க.
0: சாக்கு பை கோணி.
2: மதுரை சைட்ல சாக்கு பைம்பாங்க. கோணினா எதுவும் தெரியாது அவ்வளவா. நம்ம சென்னை சைட் எல்லாம் கோணின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மன்னன் அந்த சைட் எல்லாம், இந்த பக்கம் கிருஷ்ணா இல்லையா,
0: சில ஊர்ல சீமண்ணுவாங்கல்ல,
2: சீம தண்ணின்னு கூட
0: சொல்லுவாங்க.
2: சீம தண்ணிம்பாங்க, அப்புறம் சீமண்ணு சொல்லுவாங்க.
0: ஓகே.
2: அப்புறம்
0: அனிருத் அவருடைய மியூசிக்ல, அவருடைய குரல்ல, விவேக் அவரிகள்ல, வேலைக்காரன் படத்துல இருந்து பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க.

0: அஞ்சு மணி 53 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கோம் வட்டார வழக்கு சொற்கள். நீங்கள் சென்று வந்த ஊர்களில் புதுசு புதுசாக வார்த்தைகள் இருந்திருக்கோம். இந்த வார்த்தை வந்து எங்கள் ஊரில் இப்படி சொல்லுவாங்க, அதை நான் புதுசாக கேட்குறப்ப எனக்கே என்னது வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்படி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம்
1: சார், நான் வந்து இதுவரையில காலே பண்ணது கிடையாது, இன்னைக்கு தான் புதுசாக பண்றேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: செல்வராஜிங்க சார.
0: செல்வராஜ் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: சொந்த ஊர் தஞ்சாவூர், சென்னையில இருக்கேன்.
0: ஆ சூப்பர் சார்.
1: அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க நடத்துற நிகழ்ச்சியில வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் நான் ரசிப்பேன். கால் பண்ணி இதுவரை பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு எதுக்கு நான் கால் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அந்த புளிச்சக்கரி பத்தி ஒரு அம்மா சொன்னாங்க லாஸ்டா.
0: ஆமா,
1: அந்த புளிச்சக்கரியில வந்து சணல் தயாரிக்கிறதுங்கிறது வந்து நான் இன்னைக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க.
1: அந்த புளிச்சக்கீரை வந்து அது முத்தின பிறகு அதை காய வச்சு, இப்ப நம்ம ஊர்ல விவசாயம் புளிச்சக்கீரை எல்லாம் இருக்கு நம்ம வீட்லயே. அது புளிச்சக்கீரையில நார் தயார் பண்றோம், இது அந்த இது சணல் தயார் பண்றாங்கிறத நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு பெரிய விவசாய குடும்பம்.
0: ஓ சூப்பர்.
1: அது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார், அது ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன், அந்தமா வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக வேண்டி கால் பண்ணேன் சார். நான் இது இதுவரையில கால் பண்ண மாட்டேன், ஆனா அப்பையில இருந்து ரொம்ப நாளா அது இப்ப எல்லாரும் பேசுறத வச்சு பாத்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருப்பேன்.
0: ஏதோ பேசிட்டுக்கிறாங்க, இன்னைக்குதான் கொஞ்சம் உருப்படியா பேசிருக்காங்கன்னு போன் போட்டீங்களோ.
1: ஆமாங்க சார், நான் உண்மையிலேயே இந்த புளிச்சக்கீரையில வந்து சணல் தயார் பண்ணுங்கறத இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: ஓகே சொல்றேன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம் வித் பார் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: பெருமாள் கோவில் எல்லாமே எல்லாருமே சொல்றதுதான்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: பல்லாவரம் பொம்மல் காமராஜபுரத்திலிருந்து செந்தில்குமார் பேசுறேன்
0: சார். செந்தில்குமார் சொல்லுங்க. செந்தில்குமார் சார்,
3: இது நம்ம தமிழ்ல பேசுற, நம்ம திருநெல்வேலியில பேசுற இட ஒரு பாஷை சார். வாரியல் எடுத்து தார் சாதம் தூறு அப்படிம்பாங்க, உங்களுக்கு என்ன தெரியுதா சார்?
0: தார் சாதம் இல்ல சார், தெரியல சார்.
3: வாரியல் எடுத்து தார் சாதம் தூறு அப்படிம்பாங்க. வாரியல்னா விளக்குமாறு. சரி, தொடப்பம். தார் சாதம்னா வரண்டா. ஆமா, வண்டி டயருக்கு
0: டயருக்கு தைதா. அந்த அது ஒண்ணு முன்னாடி சொன்னீங்களே சார், அதுனா வார் வார் எடுத்து
3: சார், வாரியல் எடுத்து தார் சாதம் தூறு.
0: வாரியல் எடுத்து தார் சாதம் தூறு.
3: ஆமா, வாரியல்னா விளக்கு நம்ம தொடப்போம்.
0: புரியுது புரியுது சார்.
3: தார் சாதம்னா வரண்டா, தூறுன்னா கூட்டுறது. அவ்வளவுதான் சார்.
0: ஓகே சார், சூப்பர் சார், ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு.
3: நன்றி நன்றி நன்றி.
0: கண்டிப்பா கேட்ட சொற்கள் வந்து உங்களுக்கு புதுசாக வந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தொடர்ந்து கேளுங்க. வித் பார் தமிழ் 102.3 மீண்டும் உங்களை 8:05 நீ கோரியனால் வந்து சந்திக்கிறேன். கேட்டுட்டு இருந்தீங்க பூந்தண்டல், நான் உங்கள் நண்பன் உங்களுடைய ஆர்ஜாவானந்த். கால் பண்ணி பேசினவங்களுக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும் நன்றிகளோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

இந்த வேளை மாலை 6:02. பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக சாவித்ரி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: எம்எஸ் சுப்புலட்சுமி, ராதா விஸ்வநாதன் குரல்களில், சதாசிவ பிரம்மேந்திரா வரியில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்தது பாடல் சாவித்ரி படத்திலிருந்து.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 6:20 இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். அடுத்து வடை மாலை படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணாவின் குரலில் வாலியின் வரியில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஒலித்தது பாடல் வடை மாலை படத்திலிருந்து.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி 9:46 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் அகத்தியர் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: இசையில் ஒலித்தது பாடல் அகத்தியர் படத்திலிருந்து. இந்த வேளை 6:13:25 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

0: எம் எம் தண்டபாணி தேசிகர் குரலில், பாபநாசம் சிவன், கொத்தமங்கலம் சுப்பு வரிகளில், எம் டி பிரசாந்தினி, எஸ் ராஜேஸ்வர ராவ் இணை இசையில் ஒலித்தது பாடல் நந்தனார் படத்திற்காக.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 16:54 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடலாக ஆதிபராசக்தி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

டிஎம் சவுந்தரராஜன் குரலில், உடுமலை நாராயண கவி வரியில், கே வி மகாதேவனின் இசையில் ஒலித்தது பாடல் ஆதிபராசக்தி படத்திற்காக. 6:20:25 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து புனித அந்தோணியார் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

வாணி ஜெயராம் குரலில் தஞ்சை வாணன் வரியில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஒலித்தது பாடல் புனித அந்தோணியார் படத்திற்காக. இந்த வேளை 6:25:25 பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டும் நிகழ்ச்சியின் நிறைவாக பாவ மன்னிப்பு படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நாகூர் ஹனிஃபா, டி எம் சவுந்தரராஜன் குரல்கள், கண்ணதாசனின் வரையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில் ஒலித்தது பாடல் பாவ மன்னிப்பு படத்திற்காக. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல்மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள்

0: மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியிருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா, மேற்கு வங்க கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற

0: தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபாதேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆறு மணி 6:40 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலிருந்து மாலை 7 மணி வரை நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நமக்கு ஊரை சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த லீவு நாள்லாம் கிடச்சா ஊரை சுற்றலான்னு சில பேர் யோசிப்பாங்க. ஊரெல்லாம் எதுக்கு சுற்றிக்கிட்டு வீட்லேயே தூங்கும்னு சில பேர் யோசிப்பாங்க. அதில் நீங்கள் எந்த ரகம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இங்கே ஒரு விஷயம், ஊரெல்லாம் சுற்றுது, ஊரெல்லாம் சுற்றலை, அது அது இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டுருக்கு. அது ஊர் ஃபுல்லாக நகர்ற மாதிரி நமக்கு தோணுது. அது என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனிமே வரக்கூடிய காலங்கள்லாம் கொஞ்சம் குழுகுழு நம்மளை வச்சிருக்கக்கூடிய காலம். அப்படி குழுகுழுன்னு வச்சுருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் மேகம். மேகம் தான் வந்து மழை நீரை நமக்கு கொடுத்து நம்மளெல்லாம் தண்ணியை கொடுத்து தரையில் தண்ணியை தெளிச்சு விட்டு நம்மளை குழுகுழுன்னு வைக்கக்கூடிய முக்கியமான பங்காற்றுகிறது. அதனால் வரக்கூடிய காலங்களில் மழை நீர்லாம் சேமிக்கணும் அப்படிங்கிறது மனசில் வச்சுப்போம். இப்போ எதுக்கு அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, வரக்கூடிய பாட்டில் மேகம் இருக்குது.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் நா காமராசன், வரியில் வி எஸ் நரசிம்மனின் இசையில் ஒலித்தது பாடல் 1000 பூக்கள் மலரட்டும் படத்திற்காக.
1: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
2: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி ரோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விமித் பாரதி தமிழ் பண்பரை 102.3.

6:48 23 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் வந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நண்பர்கள் வந்து 6 மணிலிருந்து கருத்து பதிவில் போட்டு காத்துட்ருக்கிறீங்க. யார் யார் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சியிலிருந்து அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். அதில் முக்கியமாக ஒரு 15 பேர் இப்போதைக்கு கமெண்ட்ஸ் கொடுத்து காத்துட்ருக்கிறீங்க. ஒன்று

நான் பார்த்துருவோம். ஏழுக்கிணர் அபுதாகிர் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவரும் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி அவங்களும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், திரையசையில் வரக்கூடிய பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடு வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் வாழ்த்தும் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு ஹேமலதா அவங்க ஒரு படத்தை அப்படியே கொடுத்துருக்குறாங்க. அவங்க பக்தி மாலையோடு அப்படியே இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது படம் மூலமாக காமிக்கிறாங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க வந்து இனிய பொன்மாலை வணக்கம், இன்பம் சூழும் சூழல் வந்து இன்பமான சூழல் நிலவட்டும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மயிலை பட்டாபி அவங்க வந்து இன்றைய தினத்துக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி அவங்க கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்படி குரூப்பாக நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய பெயரையும் போட்டிருக்காரு. நாங்கள் எல்லாருமே இணைஞ்சு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சூளை ரீஜா மனோகரன் பக்தி மாலை நிகழ்ச்சி வந்து சூப்பராக போயிட்டுருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் மதுரை சோ சண்முக சுந்தரம் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் இருக்கிறாங்க, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அப்புறம் பிரபாகரன் அவங்களாம் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அந்த மேகம் பாட்டு வந்து சில அதுவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்வலத்தை பற்றி, மேக ஊர்வலத்தை பற்றி அவர் ஒரு இதாக போய் கமெண்ட்டாக போட்டிருக்காரு. இப்போ மேகம் வந்துச்சு இல்லை, இப்போ அந்த மேகம் திடீர்னு நம்ம முன்னாடி வந்து, நம்ம முன்னாடி இல்லை பொதுவாக வானத்தில் வந்து அப்படியே கருப்பாக இருந்து ஜிக்கு ஜிக்குன்னு மழையெல்லாம் இப்போ கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுதான் பாட்டுக்குள்ளே வரப்போது. அதுவும் ஓப்பனிங்லேயே எடுத்த உடனே அந்த தண்ணியில் குதிக்கிற சத்தம் வரும். அதெல்லாம் அந்த 5.1 சேனல்ற சரௌண்டிங் சவுண்ட் சிஸ்டத்தில் கேட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெளிவாக கேட்கும். ஒருவேளை இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி எதிர்காலத்தில் வாய்ப்பு கிடைச்சா கேளுங்க. இப்போ அந்த மேகம் உங்களுக்காக கருக்குது.

0: ஹரிணி குழுவினர் குரல்களில் வைரமுத்துவனுடைய வரியில தேவாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் குஷி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். இந்த குஷி படம் விஜய் நடிச்சு 2000 வெளிவந்த அந்த குஷி படத்துல தான் பாட்டு நமக்காக வந்தது.
1: 102.3 பாட்டுக்கு
2: வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

6:57 என்னுடைய தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். சில விஷயங்கள் நடக்காதுல்ல, அது கற்பனைகள் மட்டும்தான் நடக்கும். அந்த கற்பனை எங்கே நடக்கும்னா பாடல்கள் மூலமாக நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தென்றல் நிகா நம்மக்கிட்ட பேசியிருக்கா? நம்மக்கிட்ட பேசாது, ஆனால் அது பேசக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி மலர்களை சொல்கிறாங்க. சரி, அப்படி பேசாத தென்றல் மலர்கிட்ட பேசும்போது யாராவது கேட்க முடியுமா? அதுவும் மலராத பூக்கள், அந்த பறக்கவே இல்லை அந்த பூ, ஆனால் கேட்க போதும். எப்படி கேட்குது? புரியலல்ல, இப்போ புரியும்.

உன்னிகிருஷ்ணன் குரலில் அந்த பாடல் வந்து அலெக்சாண்டர் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். பவதாரணி அவங்களும் இணைந்து பாடியிருப்பாங்க. பார்த்தி பாஸ்கர் வரியில், கார்த்திக் ராஜாவினுடைய இசையில். நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

இந்த வேளை 7:47 நொடியை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் திரைக்கானம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இப்போது 5 மணிக்கு கேட்டிருப்பீங்க, ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு பொருளை எப்படி சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 5 மணிக்கு கேட்டிங்க இல்லையா, அதே தான் இங்கே வந்து ஒரு தமிழ் வரப்போகுது. அது எங்கேருந்து வரக்கூடிய தமிழ்னா கொங்கு தமிழ் வரப்போகுது. அந்த கொங்கு தமிழில் என்ன பண்ண போகிறாங்க, பேச போகிறாங்களா, பாட போகிறாங்களா, கேட்டுருவோம்.

0: உதித் நாராயண் சாதனா சர்க்கம் விஜய் குரல்கள்ல வாலியினுடைய வரியில வித்யாசாகரனுடைய இசையில அந்த இனிய பாடல் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க. 102.3 FM.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

7:06 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைகானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சில நேரங்களில் தென்றல், இப்போ கடந்த பாடலுக்கு முன்னாடி அதான் இந்த நதியோரம் வீசும் தென்றல் கேட்டோம்ல, தென்றலே கொஞ்சம் வேகமாக அசூறு வேகத்தில் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், புயல்னு சொல்லுவோம். அந்த புயல் தான் இப்போ பாட்டில் வரப்போகுது. என்ன புயல் கேட்டுருவோம்.

0: மனோக்குழுவினர் குரல்களில் பழனி பாரதியினுடைய வரியில் சிற்பியினுடைய அற்புதமான இசையில் அந்த அட்டகாசமான பாடல் உள்ளத்தை அள்ளித்தா படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். 102.3 FM. மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: 102.3 FM. உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
2: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமவேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசையுமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய அஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: ஏழு மணி 11:51 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பொதுவாக பலருக்காக நம்ம எங்கேயாவது காத்திருக்கக்கூடிய சூழல் வரும். அது ரொம்ப நேரம் ஆச்சுன்னா இன்னும் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல் உண்டு பண்ணும். இங்கே பாட்டில் வந்து நான் காத்திருக்கிறேன், அதுவும் தினமும் காத்திருக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன் காத்திருக்கிறாங்க, எங்கே காத்திருக்கிறாங்க கேட்டுருவோம்.

0: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் கஸ்தூரி ராஜாவினுடைய வரியில் தேவாவினுடைய அட்டகாசமான இசையில எட்டுப்பட்டி ராசாப்படுத்துக்க அந்த பாட்டை கேட்டு முடித்தோம். இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தகாச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63.81 கோடி பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து

வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் வி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின்

0: துறைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125 உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
3: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது, 125 உயர்த்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
0: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவ குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2,000 மக்கள் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும், நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14 கோடியே 20 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவ குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.
4: இந்த வேளை 7:25 20 நொடி. திரைக்கானத்தில் அடுத்த பாடல், அதுவும் நிறைவு பாடலாக ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. வாழ்க்கையில் நாம் எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும், முடிஞ்சளவுக்கு உதவி பண்ணணும், முடியலன்னா உபத்திரவம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இல்லை நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாமளே கூட சொல்லியிருப்போம். எதுக்கு அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நமக்கு கீழே திடீர்னு தடுக்கி விழுந்துட்டாலோ இல்லை ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருந்தாலோ அவங்களுக்கு நம்ம கை கொடுத்து தூக்கி விடணும். அதுதான் முக்கியமான விஷயம். இங்கேயும் அப்படி தான், ஹீரோ வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல விழுந்துட்டார். இப்போ ஹீரோயின் கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கை தூக்கி விட்டாங்களா விடலையா கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரியில் சிவா சி அவங்களுடைய இசையில் லவ் டுடே விஜய் நடித்த லவ் டுடே படத்தில் வந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7:30 4 நொடி. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
0: வழங்குபவர் வி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது மூணும் ஒரு மனிதன் வாழ அடிப்படை தேவைகள். இவை இல்லாம காலம் போகாது. முதல் தேவையே உணவுதான். நாம ஒன்று சாப்பிட்றோம், தானியங்கள். தானியம் விளைந்த போது பயிர் கழிவுகள் நமக்கு தேவையில்லாதது. ஆனா அந்த கழிவுகளை கால்நடைகள் சாப்பிடும். அவற்றிற்கான உணவு நமது கழிவை நாமளும் தொடறதில்ல, மற்ற உயிரினங்களும் தொடறதில்ல. ஆனா கால்நடைகள், குறிப்பா ஆடு மாடு கோழி ஆகியவற்றின் கழிவுகள் பயிர்களுக்கு உணவாகுது, அல்லது நல்லா மக்கின பிறகு மண்புழுக்களுக்கு உணவாகுது. மண்புழுக்களின் எச்சம் மண்புழு கம்போஸ்ட் மறுபடியும் பயிர்களுக்கு உணவாகுது. ஆக ஒன்றன் கழிவு மற்றொன்றுக்கு உணவு. கோழிகள் கழிக்கும் எச்சம் மீன்களுக்கு உணவாகுது. மீன்கள் கழிக்கும் கழிவுகள் குளங்கள்ல அடியில் சென்றடையும். அந்த கழிவுகளை குளத்து தண்ணி வத்தின பிறகு வாரி மறுபடியும் நிலத்துல இயற்கை எருவா குளத்து வண்டல்னு கொண்டு போய் போடுறோம். அருமையான இயற்கை எரு. கிருஷ்ணமூர்த்தி சார், இப்படி இயற்கை எருக்களை கொண்டு பயிர் சாகுபடி பணிகள் மேற்கொள்றோம். இதுல அடுத்து நுழைவது பூச்சிகள். பூச்சிகளில் நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கு, தீமை செய்யும் பூச்சிகள் இருக்கு. செடி கொடிகளை சாப்பிடும் பூச்சிகள் தான் தீமை செய்யும் பூச்சிகள். இவற்றை உண்ணும் பூச்சிகள் தான் நன்மை செய்யும் பூச்சிகள், அதாவது மனிதனுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள். அதே போல பூச்சிகளை பிடித்துண்ண பறவை இனங்கள் இருக்கு. நாம பூச்சிக்கொல்லி விஷங்களை தெளிச்சு பூச்சிகளை அழிச்சிட்டா இவற்றை பிடித்துண்ணும் பூச்சிகளுக்கும் பறவை இனங்களுக்கும் யார் உணவளிப்பது? அவ எப்படி வாழும்? சரி, என்னதான் செய்யறது? வேலி ஓரங்களில் ஆடு மாடு தொடாத செடி கொடிகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஆடாத்தொட, ஆடு தின்னாப்பால, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, பிரண்டை, சோத்துக்கத்தாழை, பப்பாளி, சீத்தா, நொச்சி, வேம்பு, நெய்வேலி காட்டாமனுக்கு, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, யூக்கலிப்டஸ், அரளி, இப்படி பல செடிகள் இருக்கு, கொடிகள் இருக்கு. இவற்றை ரெண்டு மூணாக பிரிக்கலாம். ஒன்று இலைகளை வாயில போட்டா கசக்கும், ரெண்டாவது ஒடிச்சா பால் வரும் செடி கொடிகள், மூணாவது தொட்டா வாசனை வரும் செடிகள். இவற்றில் ஒவ்வொன்றிலையும் 2-2 கிலோ எடுத்து உரல்ல போட்டு இடிச்சு மாட்டு கோமியத்து கூட கலந்து ஒரு வாரம் வச்சிருந்தா பூச்சி விரட்டி, இயற்கை பூச்சி விரட்டி தயார். இந்த கலவைய பயிர்கள் மேல தெளிச்சா அதிலிருக்கும் பூச்சிகள் வெளியே பறந்துடும். நாம பூச்சிகளை அழிக்கல, விரட்டுறோம். கிருஷ்ணமூர்த்தி சார், இதுதான் பயோடைவர்சிட்டி, ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ். இயற்கை சமநிலையை கடைபிடிக்கணும். இந்த பூ உலகில் நாம மனித இனம் மட்டும் வாழ்ந்தா போதுமா? சார்ந்த உயிரினங்கள், விலங்கினங்கள், தாவரங்கள் எல்லாம் வாழணும். எல்லாம் சேர்ந்தது தான் இயற்கை சமநிலை என்பது. ஒன்னிருந்து ஒன்று இல்லைன்னா அப்புறம் சமநிலை இருக்காது இல்லையா? தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு அந்த காலத்திலேயே கனியன் பூங்குன்றனார் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். நாம இந்த சூழலுக்கும் நமது பூமிக்கும் ஏதாவது தவறு செய்தோம்னா அதற்கான பலன் நமக்கே திரும்ப வந்து சேரும். பந்தை எப்படி அடிக்கிறோமோ அதே வேகத்தில் நம்ம கிட்ட திரும்ப வந்து சேரும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியா நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளவு சுலபமா நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து

0: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
0: பாட்டும் பயணமும்
2: இந்த வேளை 7:35 15 நொடி. இந்த நொடியிலிருந்து 7:55 வரை நாம் வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இன்றைக்கி பாட்டும் பயணமும் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு 7:50 முகநூலில் கருத்து பதிவு போட்டிங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஓகேங்களா? இப்போது நம்மை சுற்றியில் அதில் சொல்லியிருப்பாங்க, கலைக்கொல்லிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது பூச்சி விரட்டி இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு ஐடியா கொடுத்தாங்கல்ல. இப்போ அதே விஷயம் விவசாயிகளுக்கு இன்னும் இருக்கக்கூடிய ஒரு கவலை என்னென்னா, என்ன தான் நம்ம வயலை வந்து சுத்தம் பண்ணி காட்டை சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலுமே பயிர் போட்டதுக்கப்புறம் அந்த களை புல்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மறுபடியும் வளர்ந்துடும். என்ன தான் நம்ம சுத்தம் பண்ணாலுமே மறுபடியும் வளர்ந்துடும். எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியாது. அந்த இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. களை வெட்டும்போது ஆள் கிடைக்க மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. எதுக்கு இப்போ அங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, இங்கே அதே போல் அதாவது வெட்ட வெட்ட அது வந்துடும், அதுதான் அங்கே இருக்கக்கூடிய இயல்பு. அதே போல் இங்கேயும் வெட்ட வெட்ட ஒரு கொடி மட்டும் தலைத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறதான். ஏன் வளருது எப்படி வளருது கேட்டுருவோம்.

0: ஏ ஆர் ஷேக் முகமது குரலில் காளிதாசனின் வரியில் தேவாயினுடைய அற்புதமான இசையில் அந்த இனிய பாடல் மண்ணுக்கேத்த மைந்தன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 7:41 30 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அதில் இப்போது ஒரே ஒரு பாட்டு தான் கேட்டிங்க, எந்த பக்கம் பயணம் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதுலேருந்து தான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்து தொடரப்போகுது. இனிமேல் நீங்கள் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அதுவும் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், பசுமையான இடங்கள் இருக்கும். இந்த நகரத்தில் இருக்கிறவங்களாம் கிராமத்தில் போய் அந்த பம்பு செட்டில் குளிக்கணும் அப்படிங்கிறது பல நாள் கனவாக இருக்கும். பெரிய பெரிய ஆற்றுல ஏரியில் குளிக்க முடியலனாலும் பம்பு செட்லேயாக குளிக்கணும் அப்படின்னு கிளம்பி போகிறவங்க அந்த நிறைய படத்தில் வரும். அதிலலாம் இந்த மாதிரி இதுக்குன்னே போய் நகரத்துலேருந்து கிராமத்தில் போய் இதுக்காகவே போகிறோம், திருவிழாவுக்கு போய்ட்டு இதுக்காகவே போகிறோன்ற மாதிரிலாம் காட்சி அமைப்புகள் இருக்கும். இப்போது அந்த மாதிரி பம்பு செட்டெலாம் இருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு இருக்கும், பக்கத்தில் ஒரு வயல் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே மரங்கள் நிறையா வச்சுருப்பாங்கள்ல, குழு குழுன்னு ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். அந்த மரத்துக்கடியில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்றது தூங்குறது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணலாம். அப்படி முக்கியமான இடங்களில் தோப்பு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இதுதான் இனிமேல் வரப்போகுது. என்ன தோப்பு வரப்போகுது இப்போ கேட்டுருவோம்.

0: மனோ எஸ் ஜானகி குரல்களில் புலமைப்பித்தனுடைய வரியிலே தேவாவினுடைய அருமையான இசையில் அந்த அட்டகாசமான பாடல் சக்கரவர்த்தி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுற. வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பாக கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்
3: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
4: பாட்டும் பயணமும்
0: 7:48 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். இதில் இப்போ நண்பர்கள் யாராவது எந்த பக்கம் போகுதுன்னு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்களா பார்த்தா கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுவும் அந்தோணிராஜ் காட்டு பார்க்கறது என்ன சொல்லிருக்காருன்னா, வணக்கம்னு சொல்லி ஆரம்பித்து தோப்பு சம்மந்தமான பாடல்கள் நீங்களே சொல்லிட்டீங்களே சார் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதுனால நானே லைட்டாக க்ளூ கொடுத்துட்டேன், பட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம வன மகோத்சவ் அப்படின்னு சொல்லி வனத்திருவிழா வாரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா. நிறைய பேர் வந்து ஏற்கனவே நம்ம நண்பர்கள் இதை முன்னாடியே போட்டிருக்கலாம், காடு சம்மந்தப்பட்ட பாடல்கள், வனம் சம்மந்தப்பட்ட பாடல்கள், தோப்பு சம்மந்தப்பட்டது கூட போட்டிருக்கலாம். இருந்தாலும் சரி, நம்மளும் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணுவேன்னு ஒரு ஆசை தவிட்டேன். இப்போது அந்த தோப்பு சம்மந்தமான பாட்டு தான் தோப்பு.

அப்படிங்கிற வார்த்தை பாடலில் முதல்லையாவது வரும், இல்லை எங்கிட்டா ஒரு இடத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்திருக்கும். ஓகேங்களா? பர்வதவர்த்தினி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மண்ணுக்கேற்ற மைந்தன் படத்தில் வந்த ஓடுகிற வண்டி சூப்பருங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடராஜன் சுப்பையா அவங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம், ஓடுகிற வண்டி நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. வண்டி சூப்பராக இருந்துச்சு போட்டிருக்கு, பாட்டு நல்லாயிருக்குன்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் வந்து பாட்டும் பயணமும் அனுபவிச்சு கேட்டுட்ருக்கோம், தேன் சுவை பாடங்கள் தேன் நமது ராகங்கள் தேனலையாக பொழிகிறது கேட்பதே எமது கடமையானது அப்படின்னு சொல்லி முதல்லாம் இம்முன்னு முடிச்சுட்டு அப்புறம் தூ தூனு முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் மாதவர்த்தன் வீரராகவன். பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரபாகரன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் அங்கேருந்து என் விருப்பமாக வந்த பாடல்களுக்கு நல்லா இருந்துச்சு, சூழல் விழிப்புணர்வு தகவல் வந்துச்சுல்ல அதுவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலிருந்து அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க சூப்பருங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்ததாக வேறு யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி முகமது மியான் மாலை வணக்கம் போட்டிருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லோருடைய கருத்துக்களையும் ஏற்கனவே படிச்சிட்டேன், இப்போ வந்ததையும் படித்தாச்சு, அவ்வளோதான். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டும். நிறைவு பாடலாக இப்போது எங்கே வரப்போகுது அப்படின்னா, தோப்பு தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்புறம் முக்கியமான தோப்புகளில் நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா மாந்தோப்பு, வாழ்த்தோப்பு சொல்லியாச்சு. மாந்தோப்பு நம்ம போடலை, ஆனால் மாந்தோப்பும் வச்சுக்கலாம். இப்போ தென்னமரத்தோப்பு நமக்காக வருது.

0: எஸ் ஜானகி குரலில் காளிதாசன் வரையில் தேவாவினுடைய அற்புதமான இசையில் தெற்கு திருமச்சான் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு பிடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். இனி 8:05 நீ ஒரு நாளில் உங்கள் கூட ஆர்ஜி ஆனந்த் வந்து இன்னும் இதோட கலகலப்பாக அவங்கள வச்சுருப்பார். இப்போதைக்கு இனி 8 தொடர்வது செய்திகள், சாரி பண்ணிக்கணும், இனி தொடர்வது இன்று ஒரு தகவல், மன்னிச்சிருங்க.
1: ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 லீவ் போட்டு விடலாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்கக்கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பார், நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா அவனுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
0: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்காசி கு சுவாமிநாதன் அவர்கள்.
2: நாங்க சுபா பேசுறோம்.
3: நாங்க சுபா பேசுறோம்.

0: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
2: இனி தொடர்வது இரவு 8 மணிக்கு செய்திகள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனி தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனி தகாச்சி கூறினார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 இலிருந்து 125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சன ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததைப் போல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நாம் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு

விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டக் பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மாணவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட்கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுலகம் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 8:06 ஆயிட்டுருக்கு. இந்த மெலடியான இரவு வேளையில் நீ கூறினால மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கூறினால இன்றைக்கி என்ன விஷயம் பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து நிறையா பொருள் வாங்கி வச்சுருப்போம். அதாவது ஒரு டிவி, ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷினு, ஏசி, இப்படி நிறையா வந்து, அப்புறம் இந்த வாட்டர் ப்யூரிஃபையரு, எதனா ஒன்று பெயிண்டிங்ஸாக இருக்கலாம், இப்படி வந்து ஒரு ஊஞ்சலாக இருக்கலாம், சேராக இருக்கலாம், மிதியடியாக கூட இருக்கலாம், என்ன வேணாலும் வச்சுருக்கலாம். ஆனால் நிறைய பொருள் வாங்கி வைக்கும்போது அது எல்லாருக்கும் வந்து குடும்பத்துக்கு பயனுள்ள பொருளாக எல்லாமே அதை பயன்படுத்துவோம். ஃப்ரிட்ஜி, டிவி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும், இப்போ ஒரு கேஸு, அடுப்பு, இப்படி எது வாங்கினாலும், இண்டக்ஷன் வாங்கினாலும், நமக்காக மட்டுமே சில பொருள் வாங்குவோம் பார்த்துறீங்களா. ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் நமக்காகவே நம்ம அந்த பொருள் எடுப்போம். ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்காகவே மட்டும் வாங்கியிருப்போம், அதை நம்ம மட்டுமே பெரும்பாலும் பயன்படுத்துவோம், மற்றவங்க வந்து அதை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு மோதிரம் வரைக்கும், மோதிரம் தம்பி அதெல்லாம் இப்போ போய் நீ சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், இருந்தாலும் வாங்கியிருப்போம். அப்படி நீங்கள் உங்களுக்காக மட்டுமே வாங்கும் இல்லை வாங்கிய பொருள் என்ன அப்படின்றது நேரத்தில் டக்குன்னு ஞாபகம் வரல, நிறையா வாங்கியிருப்போம். ஆனால் இந்த நேரத்தில் இது ஞாபகம் வரும், தம்பி இது வந்து நான் எனக்காக மட்டும் வாங்கின ஒரு பொருள்ப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் இருந்துச்சுப்பா, ரொம்ப நாள் ஆசை, அது எனக்காக மட்டுமே நான் வாங்கினேன். அந்த சைக்கிளை வந்து பார்த்து பார்த்து டெய்லி ஒரு 15 துடைப்பேன் பார்த்துக்க சைக்கிள். அதுக்கப்புறம் இப்போலாம் பைக்கு, கார் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம மட்டுமே பெரும்பாலும் பயன்படுத்துவோம்ல. நீங்கள் உங்களுக்காக மட்டுமே வாங்கிய பொருள் இல்லை வாங்கும் பொருள் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதில் நமக்கு இந்த நேரத்தில் டக்குன்னு தோணுறேன் உடனே இதே ட்ரெஸ்ஸு அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. உங்களுக்குன்னு தோணும்ல, நான் வந்து இந்த பொருள் எனக்காக மட்டும் வாங்கினேப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய பொருள், ஒரு கண்ணாடியாக இருக்கலாம், இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838989871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா விபத் பாரதி தமிழகம் 102.3 முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் நீ கூறினால் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வந்து லைனில் வந்துட்டார், கேட்டலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: ஹலோ, ஆனந்த் சார், சைதாப்பேட்டையில இருந்து.
0: சைதாப்பேட்டையில இருந்து ஆனந்த் பேசுறீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஆனந்த் சார்.
1: சைக்கிள் வாங்கலாம் சார் நான் முதல்ல
0: சைக்கிள் வாங்குனீங்க, அது உங்களுக்காக மட்டும் வாங்குனீங்களா?
1: மட்டும் தான், நான் தான் பயன்படுத்துறேன்.
0: நீங்க தான் பயன்படுத்துறீங்க,
1: சைக்கிள் தான் நிக்கிறேன்.
0: இப்ப யாராவது ஓசு கேட்டா கூட முடியாதுன்றீங்க.
1: ஆமா, நான் மட்டும் தான் ஓட்டுவாங்க
0: முடியாது. எடுத்துட்டு போய் நீ பஞ்சர் ஆக்கி எதுக்கு ஒரு சாரி சொல்லுவேன்?
1: சைக்கிள் தான் சார் வந்து நிக்கிறேன், நின்று பேசிட்டு இருக்கேன்.
0: ஓ, இப்போ சைக்கிள்ல போயிட்டு வரீங்களா ஆபீஸுக்கு?
1: ஆமா சார்.
0: சூப்பர் சூப்பர் சார். சைக்கிள் அப்படின்றது உங்களுக்காக மட்டுமே வாங்கின ஒரு பொருள் நீங்க?
1: ஆமா சார்.
0: சூப்பர் சூப்பர் ஆனந்த் சார். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: மாபெரும்.
1: சொல்லுங்க சொல்லுங்க கார்த்திக்.
0: சார் நான் வந்து எனக்கு இப்போ ஏரியா வாங்கியிருக்கேன் சார், புதுசாக சின்னதாக எனக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கேன் சார்.
1: உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான் கேட்குமாது.
0: ஆமாம், நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன்.
1: நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். சின்னதாக வாங்கியிருக்கீங்க, அது இப்போ ரீசெண்டாக உங்களுக்காக வாங்கின ஒரு பொருள்?
0: ஆமாம், இப்போ வாங்க ரீசெண்டாக வாங்க, ரெண்டு மாதம் ஆகுது சார்.
1: ஓகே, அடிக்கடி அதை பார்ப்பீங்க?
0: அதுதான் ரேடியோ கேட்டுட்டு சார்.
1: ரேடியோ அதில் தான் கேட்டுருக்கீங்க, நல்லா கேட்குதா?
0: ஆ கேட்குது.
1: சூப்பர் சூப்பர் கார்த்திக், வணக்கம். வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: எனக்காகவே நான் வாங்கிக்கிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைக் ஓட்டும் பொழுது அந்த வெயில் அந்த கூலர் வந்து எனக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுவேன், யார் கேட்டாலும் அது கொடுக்க மாட்டேன்.
1: இல்ல அது கொடுக்க கூடாது.
2: அதே மாதிரி ஹோம் தியேட்டர் ஒண்ணு இருக்கு சார் வீட்டுல, அதுவும் எனக்கு ஒருத்தரம் வாங்கிக்கிட்டேன். ரேடியோல பாட்டு போடும்போது கும்மு கும்முன்னு சத்தம் கேட்கும், அது அப்படியே நான் சத்தமா வச்சு பாட்டு கேட்டா வெளியில வேணா கேட்டுக்கிட்டோம், ஆனா யாரும் அது தொடவே கூடாது. நான் வந்துதான் ஆன் பண்ணி இந்த கும் கும் எஃபெக்ட் கேட்கணும்னு.
1: ஓ, தி கும் கும் எஃபெக்ட் யூ லைக் இட்டா?
2: எஸ் எஸ்.
1: ஓகே, தேங்க் யூ. வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: ஆ, மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
1: ஆ சொல்லுங்க, மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபி.
3: எனக்கு வந்து கை கடிகாரம் தான் எனக்காக வாங்கினது.
1: கை கடிகாரம்,
3: அது அது டிஜிட்டல் ப்ளூடூத் மூலமா போன் பேசலாம், பாட்டு கேட்கலாம். இவ்வளவு வருஷத்துல அப்புறம் வாக்கிங் போனா எவ்வளவு வாக்கிங் நடந்திருக்கோன்ற அது கணக்கு பாக்கலாம். இவ்வளவு வருஷமே இருக்கு
1: வாட்ச் விளம்பரத்துக்கே நீங்க போலாம் சார், எல்லாமே சொல்றீங்க பாத்தீங்களா. எல்லாமே இருக்கு இந்த வாட்ச்ல, அது உங்களுக்காக நீங்க வாங்குனீங்க. இப்ப எதுக்காக நீங்க அதை பயன்படுத்துவீங்க? எதுக்கு அதிகமா பயன்படுத்துவீங்க? வாக்கிங்கா?
3: எதுக்கு அதிகமா பயன்படுத்தணும்னா, மணி பாக்கிறதுக்கு தான் அதிகமா பயன்படுத்துறேன்.
1: மணி பாக்கிறது, வாட்ச்
3: ப்ளூடூத் மூலமா பாட்டு கேட்கறது பயன்படுத்துறேன்.
1: ஓகே ரைட், வாட்சை வந்து மணி பார்ப்பதற்கு அதிகமாக பயன்படுத்துறார் பட்டாபி. வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம். சொல்லுங்க சொல்லுங்க முருகன் சார்.
4: கழுத்துல போட்டிருக்க ஒரு டாலர் சார்.
1: டாலர் உங்களுக்காக?
4: வெள்ளி டாலர் சார். அதுல ஃப்ரெண்டோட பேர் போட்டிருக்கேன், எல்லாரும் பாராட்டுவாங்க சார். நன்றி சார்.
1: நண்பருக்காக?
4: ஓகே சார், நன்றி சார்.
1: நன்றி நன்றி. டக்குன்னு இங்கே கிளம்புற மாதிரி நன்றின்றாரு.
5: வணக்கம் வணக்கம் சார்.
1: வணக்கம்.
5: கோயம்புல இருந்து பாத்திபன் சார், நல்லா இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க பாத்திபன் சார்.
5: அதாவது ரெண்டு விஷயம் சார், ஒன்னு வானொலி அது வாங்கியிருக்கேன், இன்னொன்னு வந்து கை கட்டிக்காரம். ஏன்னா வெளியில போன கட்டியும் பாத்துக்கு,
1: வெளில போனா கட்டின போறதுக்கு, வீட்டுக்குள்ள இருக்கும்போது கட்டிட்டு இருக்க மாட்டீங்க. வாட்சி, கை கடிகாரம், கூலர்ஸ், அப்புறம் அந்த ஹோம் தியேட்டர் எஃபெக்ட்ல அந்த கும் கும் எஃபெக்ட்டுக்கெல்லாம் வந்து ஹோம் தியேட்டர் வாங்கியிருக்காங்க, அதை அவங்க வந்து தான் ஆன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. பாடல் வந்துட்டு இருக்கு. முதல் பாட்டு வந்து அனந்த், பிரதீப் குமார், ஸ்வேதா மோகன் இவங்களுடைய குரல்ல. கபாலி படத்துலேருந்து மாயநதி படத்தை தான் கேட்க போகிறோம். உமாதேவி வரிகளில் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சின் சின் சின் சின்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகான மெலடியான பாடல் கேட்டு முடித்தோம். கேட்டுருக்கோம், நீ கூறி நல்லா பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்காக மட்டுமே பெரும்பாலும் நீங்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்துவீங்க. அப்படி வாங்கும் வாங்கிய பொருள் என்ன அப்படின்றத தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆர்வமாக வந்து அடித்து பிடிச்சிட்டு வந்து சொல்கிற மாதிரி லைனில் வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த நேர லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரத் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: போட்டுக்கோ
3: சொல்லுங்க சுந்தரமதி
0: சார்.
3: நான் வந்து பெரும்பாலும் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் எல்லாருக்கும் பயனுள்ளா இருந்து வாங்குவேன். ஆனா எனக்குன்னு பாத்தீங்கன்னா, சிறு வயது முதல்ல ஒரு கடிகாரம், ஒண்ணு கை கடிகாரம், ஒரு அழகான மோதிரம், இது ரெண்டு வச்சிருப்பேன் நானு, ஒரு கூலிங் கிளாஸ். நான் வெளியே போனேன்னா இந்த கடிகாரமும் மோதிரம் இல்ல போக மாட்டேன். வெயில் நாள்ல வந்து கூலிங் கிளாஸ் தான் போவேன். நீங்க குளத்தூர்ல பாத்து இது மூணு இருந்தா நான் கவிஞர் சுந்தரமூர்த்தியா
0: தான் இருக்கும். சுந்தரமூர்த்தி வராருன்றாங்க.
3: குளத்தூர்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க.
0: இது இல்லன்னா ஏதோ மிஸ் ஆகுது. என்ன சுந்தரமூர்த்தி சார், வீட்டுல ஏதோ அப்படின்னு கேப்பாங்க.
3: ஆமா ஆமா.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், மித் பாரத் தமிழகம். சொல்லுங்க கலா.
4: எனக்காக வண்டி வாங்க, வேலைக்கு போறதுக்கு.
0: வேலைக்கு போறதுக்கா? சரி, நல்லா ஓடுதா? ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பாரத் தமிழகம்.
5: ஐயா வணக்கம். ஐயா நான் கோவூர் லவ்லிங்க. ஐயா
0: சொல்லுங்க. லவ்லி சார்,
5: ஐயா எனக்கு பிடிச்சது வானிலை பெட்டி வாங்கிருக்கேன். ரெண்டு யூவி கிளாஸ் ஒரு ஆர்ஏ வாங்கி வச்சிருக்கேன்.
0: என்ன மாசம் மளிகை கடை லிஸ்ட் மாதிரி சொல்றீங்க? வானொலி பெட்டி ரெண்டு,
5: ஒன்னு ஸ்டுடியோல வச்சிருக்கேன், ஒண்ணு வீட்டுல வச்சிருக்கேன். ஐயா
0: அப்படியா?
5: ஒண்ணு அதே மாதிரி யூவி கிளாஸ் வந்து கார்ல ஒண்ணு வச்சிருப்பேன், பைக்ல

0: மாதிரி சொல்றீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழகம். வணக்கம்
1: திருவெற்றியூர் பத்மாவதி.
0: சொல்லுங்க பத்மாவதிமா.

0: சார். சாப்பிட்டீங்களா?
1: ஓகே. ஓ, சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்களா? சாப்பிட்டா, ரொம்ப நன்றி. வணக்கம், மித்பார் தமிழ் எஃப்எம்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: நலமா சார்?
1: நலம் நலம். சொல்லுங்க. ரேடியோ வாலியூமை கம்மி பண்ணீங்கன்னா தான் நீங்க பேசுறது கேட்கும்.
0: ஆஃப் பண்ணிட்டேன் சார்.
1: ஆஃப் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: நான் சித்ரா சார், மேடவாக்கத்துல.
1: மேடவாக்கத்துல சித்ரா, சொல்லுங்க சித்ரா.
0: நான் வந்து ரேடியோ தான் சார், எங்க வீட்டுல யாருமே கேட்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் சார் கேட்பேன் ரேடியோ.
1: சரி, ஓகே. தனியா எதுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு கம்பெனி குடுக்குறீங்க நீங்க? என்ன சொல்லிருக்காருன்னா, பொன்னேரி கலில் அகமத் கான், எனக்காக நான் வாங்கிய பொருள் இந்த அட்டிக்கிற வெயில்ல சார், ஒரு ஏசி வாங்கி மாட்டணும், அந்த ஏசியில நல்லா படுத்து ஒரு 12 மணி நேரம் தூங்கணுன்ற மாதிரி, எனக்காக மட்டுமே அந்த ஏசி வாங்கினா யாருக்கும், யார் வந்தாலும் அந்த ஏசியை விடமாட்டேனே, போய் அப்படி போட்டு ஒரு 12 மணி நேரம் தூங்கினாதான் சார் ஒரு ஆனந்தமாக இருக்கும், ஏசி எனக்காக நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. சாந்தி ரமேஷ் வந்து வானொலிப்பட்டி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஹேமலதா வந்து நான் சொல்கிறத நீ நம்பி தான் ஆகணும் அப்படின்றதால அவங்க ஒரு இமேஜே எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆகப்பட்டது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு டைம் கிடச்சின்னு வச்சுங்க, ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரு 35 ரீல்ஸ் பார்ப்போம், அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். இதுதான் வந்து நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடச்சா பண்ணுவோம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பயனுள்ள விஷயம் பண்ணுவாங்க, ஒயர் கூடை பின்னுறது, இல்லை ஒரு எம்ப்ராய்டிங் ட்ரைலரிங் கற்றுக்கிறது. இந்த ஒயர் கூடை பின்னுறது வந்து நமக்கு பார்க்குறதே ஆச்சரியமாக இருக்கும். நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே அப்படியே கீழே வேலை நடந்துகிட்டே இருக்குங்க, சிற்கு சிற்கு சிற்கு சிற்கு சிற்கு இருக்குன்னு நம்ம பேசுகிறதா, இல்லை அவங்க ஒயர் கூடை பின்னுறதை பார்க்குறதான்ற மாதிரி இருக்கும். அப்படி வந்து அவங்க ரீசெண்டாக எனக்காகவே நான் ஒயர் கூடையை ஒன்று பின்னிக்கிட்டேன், அதை பாருங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி ஆமலதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தா பாட்டு வந்துருக்கு, கேட்டு தொடர்ந்து பேசலாம். 96-96 படத்துலேருந்து சின்மயி ஸ்ரீபதா, பிரதீப் குமார் இவங்களோட குரலில், கோவிந்த் வசந்த் அவருடைய மியூசிக்கில், கே உமாதேவி வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுருவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

0: கதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: எட்டு மணி 21 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி, தமிழகம் 102.3. இன்றைக்கு ஒரு நாளில் உங்களுக்காக மட்டுமே நீங்கள் வாங்கிய பொருள், வாங்கும் பொருட்கள் என்ன அப்படின்றது தான் இனி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம் ஐயா.
2: வணக்கம்,
3: நான் திருப்பாச்சூர்லேருந்து எட்டே பேசுறது. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
3: எனக்கு ரேடியோ தான் ஏன் வாங்கியிருக்கேன், எனக்குன்னு. என்னை தவிர யாரும் கேட்க மாட்டாங்க,
2: கேட்க மாட்டாங்க.
3: அதுக்குன்னு, ஆமா, அது கேட்டு அதுக்குன்னே வாங்கி வச்ச எஃப்எம். யாரும் கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டுல அப்படி கிடைக்கும் இருந்தா கூட கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்கோங்க. ஆனா நான் வந்து சவுண்டு ஃபுல்லா வச்சு கேட்பேன். அதுக்கு உங்க கடைக்கு வந்தா பழைய பாட்டா கேக்குதுன்னு சொல்லுவாங்க.
2: அதுவே
3: எனக்கு பெருமைச்சேன்.
2: அதாவது நான் கேட்க சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்களே கேட்க சொன்னாலும்.
3: ஆமா ஆமா,
2: சரி,
3: வாய்ப்பு நன்றியா.
2: ஓகே, இது நம்மள வாழ்த்துற மாதிரியே இருக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ,
2: வணக்கம்.
4: அன்பான அன்பருக்கு இனி இரு வணக்கம் சார். மதுரையிலேருந்து ஆண்டனி.
2: ஆண்டனி, சொல்லுங்க. ஆண்டனி, நல்லா இருக்கேன்.
4: கண்டிப்பா, நான் வந்து எதுவுமே பெர்ஃபெக்டா வந்து என்னுடைய பொருள் நான் தான் சார் நான் தனியா பயன்படுத்திக்கிறேன். யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கொடுக்க மாட்டேன், வெளியிலயும் நட்பு வட்டாரத்துல கொடுக்க மாட்டேன். எங்க பையனா சார், 4 பேர் பையனா சார், இந்த வாட்டருக்கு என்ன தனியா கரெக்டா வச்சுக்கிருவேன். மற்றவங்க வாட்டருக்கெல்லாம் நான் நீர் இருந்த மாட்டேன், என்னுடைய வாட்டருக்கு என்ன மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்.
2: கொடுக்க மாட்டேன்.
4: ஆமா, அதுல வந்து பெர்ஃபெக்டா இருப்பீங்க சார். ஆனா என்னுடைய பெரிய புதுளோடைய செப்பலும் என்னுடைய செப்பலும் சேஃபா இருக்கும் சார். என்னுடைய செப்பல் அவன் எடுக்க மாட்டான், கரெக்ட். நிர்வாகர் கால்கள் கரெக்டா இருக்கும், ஆனா என்னுடைய செப்பல் அவன் எடுக்க மாட்டான், அவன் செப்பலை நான் போட மாட்டேன்.
2: உங்களுக்காக வாங்கிய பொருள் செப்பல், செருப்பு. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ,
2: வணக்கம்.
4: வணக்கம் சார், உங்க ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்கு சார், வந்தவங்களே வராங்க, அது மட்டும் பாத்துங்க சார்.
2: சோரி, ஓகே சார், ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வேற ஏதாவது சொல்லுங்களா சார், டாபிக் ரிலேட்டடா? வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்
5: சார். வணக்கம் சார.
2: வணக்கம்
5: சார், சென்னை ஊர் கணபதி.
2: சொல்லுங்க சொல்லுங்க கணபதி சார்.
4: சொல்லுங்க
2: வீரராகவன் சார்.
4: பவர், பவர் பேங்க் வாங்கினோம் சார். எங்களுக்கு இந்த மின்சாரத்துக்கு காத தூரம், முதலமைச்சர் தொகுதி எங்களுக்கு.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
4: அதனால சார் பதிவு போட முடியாது சார், பவர் பேங்க் இல்லைன்னா.
2: ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
6: வணக்கம் சார. வணக்கம் சார், திருமலை நரசிம்மன் பேசுறேன் சார். நல்லா இருக்கா?
2: நல்லா இருக்கேன், சொல்லுங்க நரசிம்மன் சார்.
6: எனக்கு என்ன வாங்கினது சைக்கிள் சார், இப்பதான் 10 நாள் முன்னாடி வாங்கினா. பாப்பா,
2: இப்பதான் வாங்கினீங்களா சைக்கிளு?
6: ஆமா ஆமா, யாருமே இருக்குது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு திராத போய் வாங்கிட்டேன் நானு.
2: வாங்கிட்டு
6: ஆமா, விட்டாங்க, டச்சு விட்டு போயிடும் நம்மளுக்கு,
2: டச்சு விட்டு போயிடும்.
6: ஆமா, முட்டி வலி கால் வலி வரும், இந்த சைக்கிள் மெச்சமா அட்டாசமா இருக்கும், வரும்
2: அட்டாசமா இருக்கும். என்ன ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க.
6: நன்றி சார், நன்றி. நான் காலிதான்.
2: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
7: ஹலோ,
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம், யாரங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க சார்.
7: பேர் ராஜேஷ் சார்.
2: ராஜேஷ், சொல்லுங்க ராஜேஷ் சார்.
7: சார், என்னோட

0: சைக்கிள் உங்களுக்காக வாங்குறீங்க?
1: ஆமாம் சார்.
0: பரவாயில்ல, பல பேர் நிறைய சைக்கிள் வாங்கிருக்கீங்க சார் உங்களுக்காக. ஒரு ஒரு அப்படியே ஜாலியாக பொறுமையாக போயிட்டு
1: வரலான்ட்டேன்.
0: ஓகே, வாஷிங் மிஷின் இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க பயன்படுத்துவாங்க. அதனால அந்த சைக்கிள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க போது ரொம்ப கேட்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கு. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க ஜெயசீலன் சார்.
2: புத்தகங்களை கொடுக்க மாட்டேங்க.
0: புத்தகங்கள்
2: நான் நிறைய புக் பார்க்க புத்தகம் வாங்குவேன்.
0: மீதி தொகை பேலன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம்
2: எழுதி
0: வைக்கிறாங்க.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
3: உங்கம்பாக்கம் கேட்பாட்டி சேர்ந்தேன். பூந்தமல்லி போஜராஜன் பேசுறீங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க
3: சார். நான் எனக்கு பொருள் வாங்குறதில்ல சார். எனக்கு ஆசை ஒரு தங்கத்திலே ஒரு வாட்சி கட்டணும்னு ஆசை. வாட்சி எல்லாம் பேமஸா இருக்கும் போது அப்ப 2400 போதும் சவர.
0: வணக்கம் வித்பாரி தமிழகம்.
4: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சிங்காரவேல் சார்.
4: ஐயா, நானும் வந்து விரும்பி இன்று வரையும் ஆசையோட வளர்த்து வைத்து கொண்டு இருக்கும் பொருள் என்னன்னா, ஆல் இந்தியா ரேடியோவில் பேசுவதற்காகவே 4 ரேடியோ பாதுகாப்பாக வச்சிருக்கேன் ஐயா.
0: பாதுகாப்பாக? எனக்காக நான் வாங்கிக்கிட்ட பொருள்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெக்கார்ட் பிளேயர் இசைத்தட்டுக்களை போட்டு கேட்கலாம். அந்த இசைத்தட்டில் வந்து கதை வசனம் 1980 வாங்கினேன். அது இன்றைக்கும் அந்த தட்டுலலாம் அப்படியே கேட்கும்போது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரெட்ரோ கிளாசிக் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்டஸ்லாம் போட்டோம். வா சூப்பர், எங்கே வச்சுருக்கீங்க இது, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்கிற ஒரு 55 பேர் அதை கேட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அப்புறம் வீரராகவன் சொல்லிட்டாரு, பவர் பேங்க் வந்து அவருக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வாழை வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசலாம். வட சென்னை படத்துலேருந்து சிஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். சந்தோஷ் நாராயண மியூசிக்கில், விவேக் வரிகளில்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். கேட்டுட்ருக்கோம், நீ கோரினால பேசிகிட்ருக்கோம், நீங்கள் உங்களுக்காக மட்டுமே வாங்கிய பொருள் என்ன அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். பிரேம்நாத் பிரேம் என்ன சொல்லியிருக்காருனா, இவர் சொல்லியிருக்க பொருள் வந்து ரீசெண்டாக நிறைய பேர் வந்து அவங்களுக்காக அதை வாங்கியிருப்பாங்க. அது ஒரு காமனாக வாங்கியிருக்க பொருள்னே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து சில மாதங்களுக்கு முன்பால் எனக்காக நான் வாங்கியது கைபேசி, செல்ஃபோன், மொபைல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடி இப்போலாம் வந்து நமக்காக நம்ம வாங்கிக்கிற ஒரு பொருள். ஏன்னா அதுக்கிட்ட தான் நம்ம அதிக நேரம் பேசிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் வந்து நிறைய பேர் ஒரு காமனாக அவங்களுக்காக வாங்கின பொருளாக இருக்கலாம். அவர் வந்து அந்த ஃபோன் வாங்கினது வந்து எனக்காக வாங்கின பொருள்னு சொல்லியிருக்கிறாரு. பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்காக நான் வாங்கியது சார் ஒரு பழைய மாடல் சைக்கிளை வாங்கி அதை நல்லா நான் வந்து இந்த கஸ்டம் டிசைன்னு சொல்லுவாங்களே அது எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி இப்படி ஒரு டிசைன்லாம் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய இந்த மியூசிக்லேயே வந்து அலங்கார வேறுனு சில பேர் அதில் ரேடியோலாம் வச்சுருப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரிலாம் நிறையா அலங்கார வேலையெல்லாம் செஞ்சு தினமும் அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கும்போதுலாம் ஒரு சின்ன தூசு இருந்தாலும் அப்படியே அதில் இருக்கிற அந்த கச்சீஃப் எடுத்து அப்படிலாம் தொடச்சி விட்டு அப்படி பார்த்தோமா சார், என்னை தவிர யாரும் அந்த சைக்கிளை பார்க்க கூட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயன்படுத்தலாம் மாட்டார்கள், பயன்படுத்த விட மாட்டேன். எப்படி விடுவேன், வாரம் ஒரு முறை ஒரு 7-8 கிலோமீட்டர் அது எடுத்து அப்படி சைக்கிளிங் போனால் அப்போ தான் சார் அந்த சைக்கிளை அலங்காரம் பண்ணி துடைக்கிறதுக்கே ஒரு ஒரு பயனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாரு ஃபேஸ்புக்கில். நடராஜன் என்ன சொல்லியிருக்காருனா, வெளிநாட்டில் போய் ஹோம் தேட்டர் வாங்கினேன் சார் எனக்காக, அதில் தான் வந்து எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் 27 வருஷமாக. ஒரு வரலாறு எழுதுகிற மாதிரி 27 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். அதிகாலை முதல் இரவு தூங்கும் வரை உற்றத்தோடு ஹோம் தேட்டர் தான் அது நான் எனக்காக வாங்கினதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய நண்பர்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க, அதுக்கு நடுவில் அப்படியே கால் பண்ணிகிட்ருக்காங்களா பேசிடலாம். வணக்கம், வித் பாய் தமிழ் எஃப்எம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: ஹலோ, நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து
1: எனக்கு வாங்கிக்கிட்டது ரேடியோ, கிரைண்டர் அப்ப கிடையாது, கிரைண்டர் வாங்கி தரேன் நாங்க. எனக்கு கிரைண்டர் வேண்டாம்னா உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டாவது நான் மாவு அரைச்சு விடுவேன். எனக்கு டேப் ரெக்கார்டரு சேர்ந்து ரேடியோவும் அந்த காலத்துல அது ஒரு இது, நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன்.
0: ஓஹோ,
1: அப்பையில இருந்தே எனக்கு வந்து இந்த ரேடியோ கேக்குறது பாட்டு கேக்குறது, அப்ப எல்லாம் இந்த மாதிரி எஃப்எம் கிடையாது. சென்னை நைட்டு 10 to 11 நேரு விருப்பம் லெட்டர் எழுதி போட்டு கேக்குறது பாடல்கள் அவ்வளவு நல்லா இருக்கும், 1 மணி நேரம் பாட்டு. அது மாதிரி அப்பையில இருந்தே ரேடியோ தான் நான் எனக்குன்னு நான் வாங்கிட்டது.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. இந்த ரேடியோ வந்து மாவை கூட நான் ஆட்டிப்பேன் அவங்க.

0: பேசுறத கொஞ்சம் கேட்போம், பாட்டையும் கேட்போன்னு.
1: ஆமா சார், ரொம்ப எனக்கு பாட்டு கேக்குறது ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் இப்ப இந்த எஃப்எம் வந்து ரொம்ப எனக்கு நைட்டு, அதுவும் அந்த சினிமா பேரு கூட சொல்லாத பாடல்கள் போடுறீங்க பாருங்க. அப்ப நான் நினைச்சுமா, ஐயோ அவங்க உட்காந்துக்கிட்டு இந்த நிலையத்துல கண்ணு முடிச்சுட்டு இருக்கணுமே, நம்மளுக்கு தூக்கம் வராத நான் கேக்குறேன், அது வேற விஷயம். அதெல்லாம் யோசிப்பேன். ஆனா ரொம்ப எனக்கு பாட்டு கேக்குறதுல ரொம்ப அழகு தெரியும்.
0: ஓகே சூப்பர் மேம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதி சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க கருணாநிதி சார்.
2: சார் நான் மூத்த அறிவிப்பாளர், வானொலியே நான் ஒரு ரூல்ஸாக மாற மாட்டேன் சார், ஒரு மதிப்பை வாங்கி வச்சிருக்கேன் சார், ஒழுக்கத்தை வாங்கி வச்சிருக்கேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: வாய்ப்புக்கு நன்றி. ஓகே சார், தெரிஞ்ச கேள்வியை பதில் சொல்லிடுவான்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: அதனால பெருசா இந்த வீட்டுல டிவி ஓடிட்டு இருந்தது. ஆனா இப்ப அவன் இல்லாம டிவி பாக்கலாம் வெறுப்பா இருக்குன்னு எஃப்எம் கேக்க ரொம்ப ஆசைப்பட்டு முந்தி வந்து மொபைல்ல எஃப்எம் வச்சு கேட்டுட்டு இருப்பேன். இப்ப அதெல்லாம் வேணாம், எஃப்எம் இருந்தா கிச்சன்ல வச்சு எப்ப வேணாலும் யூஸ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல எஃப்எம் எனக்காக வேணும்னு சொல்லி சண்டை போட்டு இப்ப லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா வாங்கினது.
0: இப்ப வெறுப்பு கடுப்புலாம் இல்ல,
3: ரிலாக்ஸேஷன் இப்பதான் ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு போன அப்புறமா ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருந்தது 1 வீக்கா. டிவியா பார்க்கும் போது நமக்கே ஒரு போர் அடிச்சது, ஆனா எஃப்எம் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளும் பேசலாம், நமக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு கிடைக்கிறது எஃப்எம்ல தான் கிடைச்சது.
0: நான் நினைச்சேன் எஃப்எம் கேட்டதுக்கு அப்புறம் பையனே பரவாயில்லன்னு நினைச்சிருவீங்களோ.
3: அப்படி இல்ல, அவன் இல்லாத டைம்ல நான் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும்னு யோசிச்சேன். பட் எஃப்எம் அந்த இதை ரொம்ப
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டா. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
4: வணக்கம் சார். இனிமையான வணக்கம்.
0: இனிமையான வணக்கம்.
4: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஆம்பிள் பேட்டன் சார், எனக்காக நான் வாங்கினேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் கிராமம்.
0: கிராமம் பேரு
4: சுரேஷ்.
0: சுரேஷ். ஓகே சுரேஷ், அம்ப்ளிஃபையர்.
4: நன்றி.
0: தீட்டாளம் டிசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்குல்ல சார், அந்த புக்கை தான் சார் வந்து 25 நூல் தொகுப்புகள் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த புக்கு நூல் தொகுப்பு 25 இருக்குது, அந்த புக்கு தான் நான் வந்து ரீசெண்டாக வாங்கினேன் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு தீட்டாளம் டிசி ராஜேஷ் சொல்லியிருக்கிறாரு ஃபேஸ்புக்கில். இன்னும் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசலாம். கல்யாண நாயர் மற்றும் பிரதிபிகுபுரம் எங்களுடைய குரலில், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில், குக்கு படத்திலேருந்து யுகபாரதி வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு.

என்னம்மா வயலின் வாசிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டோடைய அந்த ஃபினிஷிங் வந்து அப்படி வந்து இந்த சூதிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு சாஃப்டாக இருந்திருக்கும். பாடல் கேட்டு முடிச்சு அந்த நேரம் 8:48 ஆகிட்டுருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 நீ கோரி நாளில் நீங்கள் உங்களுக்காக மட்டுமே வாங்கின பொருள் என்ன அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். கமலாவர்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எனக்கு மட்டுமே வாங்கின பொருள் வந்து தையல் மிஷின், ரேடியோ, குடை, இதெல்லாம் வந்து எனக்காக மட்டுமே நான் அடிக்கடி வாங்கி கொண்ட பொருள், வாங்கும் பொருள் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன் வந்து நல்லா பாடிட்டு இருந்துச்சார் அந்த ரேடியோ பொட்டி, திடீர்னு என் பேரன் வந்தால் டப்புன்னா டொப்புன்னு அது உடஞ்சி போச்சு, என்ன பண்ணுறது, உடனே போய் கடைக்கு புது வானொலி பெட்டி வாங்கினேன், அதான் ரீசெண்டாக நான் எனக்காக வாங்கின பொருள் மீரா வெங்கட்ராமன் சொல்லியிருக்கிறாரு. மந்திரமூர்த்தி நாகர்கோயிலேருந்து ரேடியோ வித் டேப் ரெக்கார்டர் ட்வின்னன், அதாவது வந்து நான் ஒரு டேப் ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணுறது ரேடியோ இதெல்லாம் வந்து வாங்கினேன். ஒளிநாடு பயன்பாடு இல்லாததால் ரேடியோ அலைவரிசை நிகழ்ச்சிகளை இன்றளவும் நான் வந்து கேட்டு இந்த எஃப்எம் ரேடியோலாம் கேட்டு நான் மகிழ்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்காக வாங்கின பொருள் என்னென்னா, ஒரு கைக்குட்டை, ஒரு சீப்பு, ஒரு பேனா. இது நம்மள நிறைய பேர் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த பேண்ட்டு பாக்கெட்டில் வந்து ஒரு சீப்பு, சின்னதாக சீப்பு வச்சுட்டு அந்த சீப்பு வந்து நினச்சி ஊர் வந்து பக்கத்தில் வருதுன்னு வச்சுங்க. இப்போ ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க, பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்துரும்ப்பா, பெருங்காலத்தூர்னா எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி, இல்லை வந்து இந்த தாம்பரம் வந்துருச்சு அடுத்தது எக்மோர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போதெல்லாம் அப்படியே கண்ணாடியில் போய் அந்த சீப்பு எடுத்து அப்படியே பார்த்து ஓகே ஓகே நல்லா இருக்கா அப்படியே அந்த சீப்பு ஜிகி ஜிகிச்சின்னு சீவிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் கிச்சின்னு அடித்து கழுவிட்டு அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த கச்சிஃபில் தொடச்சிட்டு அவ்வளோ வந்து ஒரு அழகாக வந்து எனக்காக ஒரு சீப்பு பேனா இதெல்லாம் நம்மள நிறைய பேர் வச்சுருப்போம். இவர் அவங்களுக்காக வாங்கினதில் அந்த நேரத்தில் ஞாபகம் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. பேனா வந்து இப்போலாம் அந்த ஃபோன்லேயே நோட் பண்ணிக்கிறாங்க, பட் பேனா வந்து வச்சுருக்கும் பொழுது அழகாக நோட் பண்ணிப்பாங்க முன்னாடிலாம் நம்பர்ஸை.

0: பேனா கைக்குட்டை சீப்பு சொல்லியிருக்கிறாரு. முரளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து சார் குறைஞ்சது ஃபார் த பாஸ்ட் 20 இயர்ஸுங்கிற மாதிரி குறைஞ்சது 20 வானொலி பொட்டி இது வரைக்கும் நான் எனக்காக வாங்கியிருப்பேன் சார். 20 வானொலி பொட்டி சும்மா வந்து அது வந்து அப்படின்னு வந்து பாட்டு ஸ்டக்கானால் கூட நம்ம ரேடியோவில் தான் அந்த ரிப்பேரில் போய் நான் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி அயன் முரளி மாடப்பக்கத்துலேருந்து 20 வானொலி பொட்டி எனக்காக நான் அடிக்கடி வாங்குறது அது ஒன்று தான். ஞானம்பிகா ரஞ்சன் அவங்களும் வந்து அவங்களுக்காக ஆசைப்பட்டு வாங்கிய பொருள் வானொலி பொட்டி தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. திட்டாளம் டிசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பதிவு அவங்க பதிவை கண்டிப்பாக படிச்சிட்டேன். நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து அந்த நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது கரெக்டாக வரும்போது டெஃபினட்டாக நம்ம டாப்பிக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட் போட்டுருங்கன்னா நிச்சயமாக அவங்களோட பதிவை படிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நேர். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம், பேசலாம், பேச வேணாமா? ஹலோ, செக் செக் செக் செக், மிக் டெஸ்டிங், நான் பேசுகிறது எனக்கே கேட்குது. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். பாலகிருஷ்ணன் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினா சிங்கப்பூர்ல இருந்து, அது வந்து கிருஷ்ணன் சீர்காழிலேருந்து சொல்லியிருக்காரு. அந்த சிங்கப்பூர்லேருந்து அப்படின்ற வார்த்தை அடிக்கும் போது அவருக்கு என்ன ஒரு ஜாலியாக இருந்திருக்கும். சிங்கப்பூர்லேருந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன்னா அப்போ பார்த்துங்க, அதை நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேட்கும்போது இது நல்லா கேட்குதா பாருங்க, பாட்டு நல்லா கேட்குது பாருங்க, ஏய் சூப்பராக கேட்குதுப்பா, சிங்கப்பூர்லேருந்து வாங்கினதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வாங்கினான்னு சொல்லியிருக்கிறாரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1996 வாங்கிய கை கடிகாரம் 2026 நிரந்தரமாக பழுதடைந்து விட்டது. நியூஸ் மாதிரி இருக்குது. ஸோ அவர் வாங்கின வாட்ச் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதுக்காக புதிய கடிகாரம் வந்து போன மாதம் தான் வாங்கியிருக்கிறாரு. அந்த பழைய கடிகாரம் போனது கொஞ்சம் அப்படி இப்படி எமோஷனலாக போச்சே போச்சே என்ன மாதிரி இருந்தாலும், புதிய கடிகாரம் இப்போ ரீசெண்டாக எனக்காக நான் வாங்கினது அது எனக்கு மகிழ்ச்சி தான் சொல்லியிருக்காங்க. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: உமா தாளம்பூர்லேருந்து பேசுறேன் சார். ஆனந்த் சார்
0: சொல்லுங்க. உமா,
1: நான் வந்து லேப்டாப் நான் வேலை பார்க்கும் போது வாங்கினோம் சார், கையால என்னோட உழைப்புல என்னோட சம்பளத்துல நான் வாங்கினோம் சார். அது இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சிருக்கேன் சார். அதான் யாரும் தொட விட மாட்டாங்க, துணி போட்டு எல்லாம் அதுல கேட்பேன் சார். அந்த லேப்டாப்ல எல்லாம் சூப்பரா இருக்கும் சார். அது நான் தொட விட மாட்டேன், யாரா தொட்ட சண்டை வரும் சார்.
0: அப்படியா? முண்டாசிப்பட்டி படத்திலிருந்து சான்றரோட மியூசிக்ல ஹரிச்சரன் மற்றும் கல்யாணி நாயர் இவங்களுடைய குரல்ல இது என்ன படம் தான் வந்துட்டு இருக்கு. முத்தமிழ் அவருடைய வரிகளை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அப்படியே அந்த பாட்டு வந்து பறக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்படி ஒரு பாடலை கேட்டு முடிச்சோம். 8:56 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். திருமஷை அஸ்வினி நாகராஜ் ஃபேஸ்புக்கில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு டூ வீலர் வந்து வாங்கினோம் சார். அந்த டூ வீலர் வந்து எனக்காக ஆசைப்பட்டு இப்போ வாங்கியிருக்கேன். அதுதான் இப்போ ரீசெண்டாக எனக்காக நான் வாங்கினதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. செந்தில்குமார் வேலுசாமி வந்து ஒரு 20 டைப் ஆஃப் வானொலி சார், ஒரே மாதிரிலாம் கிடையாது. டிஃப்ரெண்ட்டான ரேடியோ டைப் ஆகணுமா, செந்தில்குமார் வேலுசாமியை காண்டாக்ட் பண்ணலாம் சிட்டில பக்கத்தில்ங்கிற மாதிரி விரும்பி வந்து வானொலி போட்டு இப்போ வானொலி ரேடியோ வாங்குவேன். அதில் ஒரு 20 டைப் ஆஃப் வித்தியாசமாக வச்சுருக்கேன் வாங்கி அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததான் வந்து ஒரு நேயர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், இறங்கிருந்து பேசுறீங்க. வணக்கம்
1: ஐயா.
0: வணக்கம்.
1: நாங்காடு நாராயணன், விஜே நாராயணன்.
0: நாராயணன் சொல்லுங்க. நாராயணன் சார்,
1: சார் எனக்குன்னு நான் வாங்கினது ஃபர்ஸ்ட் சைக்கிள் சார்.
0: சைக்கிள்
1: ஆசை ஆசையாக வாங்கினது சார்.
0: சூப்பர் சார். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ,
2: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நாங்க திருச்சூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: மல்லி சார்.
0: மல்லி சொல்லுங்க. மல்லி திருவற்றியூர்ல இருந்து.
2: நான் ஃபர்ஸ்ட் என் சொந்த சம்பளத்திலேயே வாங்கினது. என் அம்மாவுடைய அம்மா போட்ட டாலர் சார்.
0: டாலர் உங்களுக்காக நீங்க வாங்கிக்கிட்டீங்க ஆசைப்பட்டு?
2: எனக்காக நான் வாங்கியிருக்கேன் சார். என் அம்மா டாலர்.
0: அப்படிங்கப்பா, சென்டிமெண்டா
2: சார். அம்மா இல்ல, அம்மா 40 வருஷமா நான் அதை வாங்கி போட்டிருக்கேன்.
0: அழகழகு.
2: யாரு கேட்டாலும் தர மாட்டேன். அண்ணா அக்கா கேட்டா கூட யாரு கேட்டாலும் நான் தரவே மாட்டேன். அதை
0: வேற கேட்க வேற செய்யறாங்களா அவங்க?
2: ஆமா கேக்குறாங்க சார்.
0: முடியாது முடியாது, முடியவே முடியாது. ஓகே. வணக்கம், மித் பார் தமிழகம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வேற எங்க இருந்து
3: பேசுறீங்க?
0: கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன் சார்.
3: சார் நமக்கு சைக்கிள் ரேடியோ சார்,
0: இது ரெண்டு தான்.
3: அதான் சார், நான் யாருக்கு ப்ரூவ் பண்ணால் நான் 60 வயசு ஆச்சு சைக்கிள் தான் ஓட்டிருக்கேன் சார்.
0: சைக்கிள் தான். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. மயிலை பட்டாபி என்ன சொல்லியிருக்காருன்னா, 40 ரேடியோ பெட்டி அங்கன்னா 20 ரேடியோ பெட்டி நம்மக்கிட்ட வாங்க, 40 ரேடியோ பெட்டி சேகரித்து அலமாரி முழுவதும் வந்து அடுக்கி வச்சுருங்க. மயிலை பட்டாபி பார்த்துங்க, 20 ரேடியோ பெட்டி வித்தியாசமாக வச்சுருக்காரு. நான் 40 ரேடியோ பெட்டி போட்டிக்கு போட்டின்ற மாதிரி பொட்டி வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி மயிலை பட்டாபி வந்து 40 ரேடியோ பெட்டி சேகரித்து அது அலமாரி முழுசாக வச்சுருக்கேன்னா பார்த்துங்களேன், இது இப்போ வாங்கினது அது அப்போ வாங்கினதுன்னு அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியே போட்டு காட்டுன்ற மாதிரி ரேடியோ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. வாட்சு, சைக்கிள், பைக்கு, ஒயர் கூட இந்த மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது நமக்காக எல்லா நேரமும் நம்ம யோசிக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் இது செட் ஆகும் ஃபேமிலியில் அப்படின்னு தான் யோசிப்போம். நமக்காக வாங்கக்கூடிய பொருள் வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க. வணக்கம், வித் பாரதி தமிழகம். வணக்கம்.
4: நாகராஜ் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க நாகராஜ் சார்.
4: நான் டைலர் மிஷின் வாங்கினோம் சார், எனக்கோசம் ஜிக்கி மிஷினு.
0: ஓகே.
4: 15,000.
0: சூப்பர் சார்.
4: இப்போ என் கால் சரியில்லாத விட்டுட்டேன் சார்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.
4: நான் சண்முகநாதன் வீடு அல்லாமல்
0: அழகு அழகு அழகு சார். அவருக்கு வந்து தையல் மிஷின் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க. நேரத்தின் அருமை கருதி இந்த நேரத்தை நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரத்துக்கு வந்துட்டோம். கேட்டுட்டு இருந்தீங்க, நீ கூறினால் கால் பண்ணி பேசினேன். ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் லைக்ஸ் கொடுத்த விவித் பாரதி தமிழகம் 102.3 கேட்டுருக்க எல்லாத்துக்கும் கேட்டுட்டு இருந்தீங்க நீ கூறினால் நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிட முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: உங்களுக்கு சொந்தமான ராஜ்யத்தை பாத்தியதை இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை நீங்கள் கோருவது என்பது தவறே அல்ல என்றும், அதற்காக காளாமுகர் கூட்டத்தின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடக்கரைக்கு வரவேண்டிய அவசியமில்லை, சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தைப் போல கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமில்லை, இப்படியெல்லாம் செய்யச் சொல்லி யாராவது ஆலோசனைகள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய பரம விரோதிகள் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் என்று முதன் மந்திரி மதுராந்தகனிடம் கூறிக்கொண்டிருந்தார். மதுராந்தகன் பெரும் குழப்பத்துக்கு உள்ளானான். முதன் மந்திரிக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிந்திருக்கின்றன என்று எண்ணிய போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவில்லை. அதே சமயத்தில் பீதி ஒரு பக்கமும் பீதி காரணமாக ஆத்திரம் ஒரு பக்கமும் பெருகிக் கொண்டிருந்தன. ஐயா, தங்களுக்கு இவையெல்லாம் எப்படி தெரிந்தது? எந்த துரோகி என்னுடன் சிநேகமாய் இருப்பது போல நடித்துக் கொண்டு தங்களிடமும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டான்.
1: தாங்கள் அதை அறிய முயல்வதில் பயனில்லை. இந்த பரந்த ராஜ்யம் எங்கும் எனக்கு கண்கள் இருக்கின்றன, காதுகளும் இருக்கின்றன. நான் அறியாமல் எதுவும் இந்த நாட்டில் நடைபெற முடியாது.
0: அப்படியானால் சக்கரவர்த்திக்கும் இவையெல்லாம் தெரியுமா என்று மதுராந்தகன் கேட்டான்.
1: இல்லை, அவருக்கு தெரியாது. என் கண்களும் காதுகளும் தெரிவிக்கும் எத்தனையோ ரகசியங்கள் என் நெஞ்சகத்தில் பதிந்து கிடக்கின்றன. அவசியமும் அவசரமும் நேர்ந்தால் ஒழிய அவை வெளியில் வரவே வாரா.
0: ஆம் ஆம், தங்களுடைய நெஞ்சகத்தில் எவ்வளவோ பயங்கரமான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அவை மட்டும் வெளியில் வந்தால் இந்த சோழ சாம்ராஜ்யமே நடுநடுங்கி போகாதா என்றான் மதுராந்தகன்.
2: அவனுடைய குரலில் இப்போது இதற்கு முன் இல்லாத கபடமும் வஞ்சகமும் துணித்தன. முதன் மந்திரி அதை கவனித்தும் கவனியாதவர் போல கூறினார்.
1: சக்கரவர்த்தி என்னுடைய ஆப்த நண்பர், ஆனால் அவர் அறியாத ரகசியங்களும் என் நெஞ்சில் இருக்கின்றன. சுந்தர சோழர் கொடிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். பல காரணங்களினால் அவர் மனம் ஏற்கனவே புண்ணாகி இருக்கிறது. சித்தரசர்களின் சதிச்செயலை பற்றி அவரிடம் சொல்லி மேலும் அவர் நெஞ்சத்தை புண்படுத்த நான் விரும்பவில்லை. அதற்கு அவசியமும் ஏற்படவில்லை. இளவரசே, தங்களுடைய காரியங்களை பற்றிய வரையில் நான் சக்கரவர்த்தியிடம் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். தாங்கள் நம்பியிருக்கலாம்.
0: ஐயா, அன்பில் அனிருத்தரே, இந்த பேதை மதுராந்தகன் பேரில் தங்களுக்கு திடீரென்று இவ்வளவு அபிமானம் தோன்ற காரணம் என்ன என்று மதுராந்தகன் கேட்டுவிட்டு ஏளனச் சிரிப்பு சிரித்தான்.
1: இளவரசே, தங்களிடம் திடீரென்று எனக்கு அபிமானம் பிறந்து விடவில்லை. சுந்தர சோழரின் புதல்வர்களைப் போலவேதான் தங்களிடமும் நான் எப்போதும் அபிமானம் வைத்து வந்திருக்கிறேன். அதை காட்டிக்கொள்வதற்கு இதற்கு முன்னால் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை.
0: இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் குதிரை மேலிருந்து விழுந்து காலை ஒடித்துக் கொண்டதால் ஏற்பட்டது. ஆனாலும் சில நாளைக்கு முன்னாலே என்றால் என்னை அந்த மரத்தடியிலேயே கழுத்தை நிறுத்தி கொன்றுவிட்டு வந்திருப்பீர்.
1: நாராயணா நாராயணா, இது என்ன வார்த்தை இளவரசே?
0: ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று எண்ண வேண்டாம். எதை சொன்னாலும் நம்பக்கூடிய அப்பாவி என்று நினைக்க வேண்டாம். நான் என் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்தபோதே எனக்கு எதிராக நீர் சதி செய்ய தொடங்கினீர். நான் இந்த பூமியில் பிறந்ததும் என்னை கொன்று விடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தீர். அதோ உம்முடைய முகத்தில் ஆச்சரியத்தின் அறிகுறியை காண்கிறேன். அதெல்லாம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று வியப்படுகிறீர் இல்லையா

0: இந்த சோழ நாட்டில் பயங்கர ரகசியங்கள் பலவற்றை அறிந்தவர் நீர் ஒருவர்தான் என்று எண்ண வேண்டாம். அனிருத்தரின் முகம் இப்போது உண்மையாகவே அதிசயமான காட்சியளித்தது. அதில் கணத்துக்கு ஒரு சாயல் தோன்றி மறைந்தது. கடைசியில் வருந்தி வருவித்துக் கொண்ட புன்னகையுடன் முதன் மந்திரி,
1: "ஆமிளவரசே, நான் அவ்விதம் இருமாந்திருந்தது உண்மைதான். இன்றைக்கு கர்வ பங்கமாயிற்று. தாங்கள் பிறந்தவுடனே சிசுகத்தி செய்ய ஏற்பாடு நடந்திருக்கும் பட்சத்தில் தாங்கள் எப்படி பிழைத்தீர்கள்? அந்த ரகசியத்தையும் கூறிவிட்டால் கிருதார்த்தனாவேன்" என்றார்.
0: "எனக்கு எவ்வளவுதான் தெரியும் என்று சோதிக்கிறீர் போலும். நல்லது, சொல்லுகிறேன். சிசுகத்தி செய்வதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்திருந்தவர்கள் குழந்தை பிறந்ததும் ஆணா பெண்ணா என்று கூட பாராமல் அவசரப்பட்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். பெண் குழந்தை என்று தெரிந்ததும் தங்களிடம் வந்து சொன்னார்கள். பிழைத்து போகட்டும் என்று அந்த குழந்தையை கோயில் பட்டர் ஒருவரிடம் ஒப்புவித்து வளர்க்க சொன்னீர்கள். பெண் குழந்தை பிறந்த அரை நாழிகை நேரத்தில் நான் பிறந்தேன். அதை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஜாதக பலமும் சரியாயிருந்தது. அதனால் நான் உயிர் பிழைத்தேன். தங்களுடைய திட்டம் தவறிப்போனது பற்றி அறிந்த பிறகும் என்னை சிம்மாசனம் ஏற விடாமல் தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் செய்தீர்கள். என்னை சிவபக்தனாக, அதாவது பைத்தியக்காரனாக வளர்ப்பதற்கு ஏற்பாடு செய்தீர்கள். அதிலும் தவறி போனீர்கள். நான் தாங்கள் விரும்பியது போல அவ்வளவு முழு பைத்தியக்காரனாகி விடவில்லை. ஐயா, முதன் மந்திரியே, ஏன் இப்படி ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்? இவையெல்லாம் உண்மையில்லை என்று ஒரேடியாக சாதிப்பது தானே?"
2: முதன் மந்திரி உண்மையில் ஸ்தம்பித்து போய்தான் உட்கார்ந்திருந்தார். ஒருவாறு பேசும் சக்தியை வரவழைத்துக் கொண்டு,
1: "இளவரசே, தங்களுக்கு இவ்வளவெல்லாம் விவரங்கள் தெரிந்திருக்கும் போது நான் இல்லை என்று சாதிக்க பார்ப்பதில் என்ன பயன்?" என்றார்.
0: "ஆமாம், ஆமாம், பயனில்லைதான். என்னிடம் திடீரென்று நீர் பரிவு கொண்டதன் காரணமும் எனக்கு தெரியும். ஆதித்த கரிகாலனை உமக்கு பிடிக்காது. அருள்மொழிவர்மனை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க எண்ணியிருந்தீர். அவனை கடல் கொண்டு விட்டதானால் இப்போது என்னிடம் பரிவு கொண்டிருக்கிறீர். ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன். முன்னர் நீர் எனக்கு செய்த தீங்குகளையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். இன்று நீர் எனக்கு செய்த உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்று முதல் நீர் என் கட்சியில் இருப்பதாக சொல்லும் பட்சத்தில் நான் சிம்மாசனம் ஏறியதும் உம்மையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்ளவும் விரும்புகிறேன்" என்றான் மதுராந்தகன்.
1: "இளவரசே, தங்களுடைய வார்த்தைகள் என்னை புலகாங்கிதம் அடையச் செய்கின்றன"
2: என்றார் அன்பில் அனிருத்த பிரம்மராயர். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் ஆச்சாரிய பிக்ஷுவின் அறைக்கு பக்கத்து அருகில் பொன்னியின் செல்வன் மரக்கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தான். 3 நாள் அவனுக்கு கடும் ஜுரம் அடித்துக் கொண்டிருந்தது. பெரும்பாலும் சுய பிரஜையே இல்லாமல் இருந்தது. இந்த நாட்களில் பிக்ஷுக்கள் அவனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு வந்தார்கள். வேளா வேளைக்கு மருந்து கொடுத்து வந்தார்கள். அடிக்கடி வாயில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டார்கள். இடையிடையே எப்போதாவது சுயநினைவு தோன்றிய போது தான் இருக்கும் இடத்தை பற்றி அவன் எண்ணி பார்க்க முயன்றான். அவனுக்கு எதிரில் சுவரில் எழுதியிருந்த சித்திர காட்சி அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த சித்திரத்தில் தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் காணப்பட்டார்கள். அவர்களில் சிலர் பலவித இன்னிசை கருவிகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் வெண்சாமரங்களையும் வெண்கொற்ற குடைகளையும் ஏந்தி கொண்டிருந்தார்கள். இந்த காட்சி தத்ரூபமாக இருந்தது. தேவர்களின் உருவங்களெல்லாம் உயிருள்ள உருவங்களாக தோன்றின. அடிக்கடி அந்த காட்சிகளை பார்த்த பிறகு பொன்னியின் செல்வன் வானவரின் நாட்டுக்கு தான் வந்துவிட்டதாகவே எண்ணினான். அந்த தேவ யக்ஷ கிண்ணரர்கள் எல்லோரும் தன்னை வரவேற்க வருவதாகவும் எண்ணினான். சொர்க்கலோகத்துக்கு தான் வந்து சேர்ந்தது எப்படி என்று யோசித்தான். அடர்த்தியான தாழை புதர்களும் அந்த தாழை புதர்களில் பூத்திருந்த தங்க நிற தாழம்பூக்களும் இருபுறமும் நிறைந்திருந்த ஓடையின் வழியாக வான நாட்டுக்கு தான் வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த ஓடை வழி நினைவு வந்தபோது தாழம்பூக்களிலிருந்து வந்த நறுமணத்தையும் அவன் நுகர்வதாக தோன்றியது. ஓடையில் ஒரு படகில் ஏற்றி தன்னை ஒரு தேவகுமாரனும் தேவகுமாரியும் அழைத்து வந்ததும் லேசாக நினைவுக்கு வந்தது. தேவகுமாரன் சிவபக்தன் போலிருக்கிறது. இனிமையான தேவார பாடல்களை அவன் அடிக்கடி பாடினான். தேவகுமாரி என்ன செய்தாள்? அவள் பாடவில்லை. அவள் அவ்வப்போது 2-1 வார்த்தைகள் மட்டுமே கூறினாள். அதுவே தேவகானம் போல இருந்தது. ஆர்வமும் அன்பும் நிறைந்த கண்களால் தன்னை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தாள். அவ்விருவரும் இப்போது எங்கே? வானவர் நாட்டில் தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்களைத் தவிர புத்த பிக்ஷுக்களுக்கும் முக்கியமான இடம் உண்டு போலும். அவர்கள்

0: தான் தேவலோகத்து அமுத கலசத்தை பாதுகாக்கிறவர்கள் போலும். அடிக்கடி புத்த பிக்ஷு ஒருவர் அவனை நெருங்கி வருகிறார். அவனுடைய வாயில் சிறிது அமுதத்தை ஊற்றிவிட்டுப் போகிறார். தேவலோகத்தில் மற்ற வசதிகள் எவ்வளவு இருந்தாலும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த புத்த பிக்ஷு தன் வாயில் அமுதத்தை ஊற்றிவிட்டு போகக்கூடாதோ? தேவலோகத்தில் கூட ஏன் இந்த தரித்திர புத்தி?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பால் போல தூய்மையா இருந்த உன் உள்ளத்துல இந்த விஷம் எப்படி வந்தது? உனக்கு துர்போதனை செஞ்சு கெடுத்து விட்டவங்க யாரு? மதுராந்தகனை வேதனையோட கேட்டாங்க மாதேவடிகள். எனக்கு சுய அறிவே கிடையாதுங்கிறது தங்கள் எண்ணமா என்ன? எரிச்சலோட பேசினான் மகள். இது பழைய அறையில. இப்ப நாதன் கோவில்ல அவன் பேச்சுல விஷ அம்புகளை பார்க்கிறோம். மரத்தடியில கிடந்த தனக்கு முதலுதவி பண்ணி உபசரித்த அனிருத்தரிடமும் தன் குரோதத்தை கொட்டுறான். முத்தாய்ப்பா தன் தந்திரத்தை காட்டுறான். இன்னைக்கு நீர் செஞ்ச உதவிக்கு நன்றியும் செலுத்துவேன். இன்னையிலிருந்து என் கட்சியில இருப்பதாக சொல்லும். சிம்மாசனம் ஏறினதும் உண்மையே முதன் மந்திரியா வச்சுக்கிறேன். நஞ்சுமயம் எல்லாம். உடனே முரண்பாடான ஒரு காட்சி அமைக்கிறார் ஆசிரியர். சூடாமணி விகாரத்துல அருள்மொழிவர்மருக்கு எல்லாமே அமுதமயமா இருக்குது. நல்லது, சில தொடர்களை ஆராயலாம். ஆப்த நண்பர், நம்பிக்கைக்கு உகந்தவர். ஆப்த என்கிற சொல் நெருங்கிய என்ற பொருளை தரும். நம்பத்தகுந்தன்னு கொள்ளலாம். நட்பு கொள்பவன் நண்பன். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. நண்பு நட்பு, இதற்கு இந்த குறட்பா சிறந்த எடுத்துக்காட்டு. இருமாப்பு, நிமிர்ச்சி, செருக்கு, கர்வம். உயரிய நிலையில பெருமிதம். இந்த பெருமிதத்தை அப்பரின் திருவங்க மாலையில பார்க்கிறோம். இருமாந்திருப்பன் கொடு, ஈசனின் திருவடைகளை அடைஞ்சு பெருமிதத்தோடு இருப்பேன். பேரானந்தத்தால கிடைக்கும் பெருமிதம் இது. பண்டைய புராணங்கள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் கொண்ட சிறு தெய்வங்களாக யக்ஷர் சித்தரிக்கப்படுறாங்க. மரங்கள், காடுகள், நீர்நிலைகள், புதையல் இவற்றோடு தொடர்புடைய காவல் தெய்வங்கள் என்ற வகையில பல குறிப்புகளை பார்க்கிறோம். பௌத்த மத குறிப்பு அஷ்டசேனா என்கிற எட்டு வகை உயிரினங்கள்ல யக்ஷர் ஒரு பிரிவினர். புத்தரின் போதனைகளையும் ஸ்தூபிகளையும் பாதுகாப்பவர்கள். ஸ்தூபிகளின் நுழைவாயில்ல யக்ஷ யக்ஷினிகளின் சிற்பங்கள் காவல் தெய்வங்களாக காட்சி அளிப்பது இதுக்கு சான்று. யக்ஷர் பாலி மொழியில யக்கா, மூணு நாள். வானவர் உலகத்திலையும் நினைவே இல்லாத சூன்ய உலகத்திலையும் மாறி மாறி உலகிக்கிட்டு இருந்த பொன்னியின் செல்வர் தேவலோகத்துல கூட ஏன் இந்த தரித்திர புத்தின்னு சலிச்சுக்கிட்டார் இல்லையா? இதன் பொருள் குறுகிய எண்ணம், பேச்சு வழக்குல கஞ்சத்தனம், பிசுனைத்தனம். இதை குறிப்பிட ஓர் அரிய தமிழ் சொல் இருக்குது, இவரல். பூலோகத்து சிறுமை பொன்னியின் செல்வரை இந்த அளவுக்கு பாதிச்சிட்டது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: 102.3 FM. உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
4: சாமவேதீஸ்வரர் என்பது அந்த சாமியினுடைய பெயர். அதற்கு மொழிபெயர்ப்பாக சேக்கிழார் பெருமான் சாமவேதத்தை இசை விரும்பும் கூத்தனார் என்று மொழிபெயர்த்து அந்த வரலாற்றை அப்படியே வைத்து அந்த பாடலே பாடியிருக்கின்றார். திசை முழுதும் கணநாதர் தேவர்கட்கு முன்னெருங்கி மிசைமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே அசைய எழும் குடல் நாதத்து அஞ்செழுத்தால் தம்மை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார். சேக்கிழார் பெருமானுடைய பிரிஞ்சல் என்று சொல்ல வேண்டும்.
3: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். விவத் பாரதி தமிழ் பண்பல்.

0: நேரம் 9:15 ஆயிட்டு இருக்கு. வித் பாரதி தமிழகம் 102.3. இனி இந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிக்கப்போற இந்த நிகழ்ச்சி
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேர்களுக்கும் இந்த மென்மையான மறுபடியான இரவு பொழுது. நேரம் 9:16 ஆகிட்டுருக்கு இந்த இரவு வேளையில். இந்த நேரத்தில் எண்ணினைய பொன்னிலாவில் இந்த நேரத்துக்கு ஏற்ற மறுபடியான மென்மையான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த 1:45 மென்மையான பாடல்கள் கேட்கும்பொழுது அப்படியே ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன புன்னகையை ஏற்படுத்திட்டு போவோம், சில நினைவுகளை ஏற்படுத்திட்டு போவோம். நீங்கள் அப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க? அப்போ இந்த பாட்டை இந்த 2026 ஹூ இஸ் லூசனிங் இன் 2026 அப்படின்லாம் நம்ம வந்து யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான நிறைய வந்து ஒரு எண்ணங்களையும் நினைவுகளையும் கொடுத்துருப்போம். அப்படியேப்பட்ட மெலடியான மென்மையான பாடல்கள் தான் இந்த 45 இனிய பொன்னினாவில் கேட்டு ரசிக்க போகிறோம். பாட்டு ப்ளே பண்ண போகிறது நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தி தான். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அது இப்போலாம் இந்த மாதிரி சீன்ஸே வந்து நம்ம படத்தில் வந்து பார்க்கவே முடியாது. ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் அங்கே வராங்க, ஹீரோ அங்கே காத்துட்ருக்காரு, அந்த முள்ளு குத்திடக்கூடாது ஹீரோயினுக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த சீன்லாம் சீனாக தான் வைக்க முடியும். நிஜத்துலலாம் வந்து என்னம்மா இவ்வளோ நேரம் ஆகுது வெயிட், எப்பா நமக்கு அந்த பொறுமை மட்டும். அது இப்போ இருக்கிற ஆன்லைன் வேர்ல்டெலாம் வந்து பொறுமை அப்படின்றது வந்து ஆஹா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஆ ஃபோன் இருக்குது, அதனால ஒரு 3 மணி நேரம் ஃபோன்லாம் சார்ஜ் இருந்துச்சுன்னா எவ்வளோ பொறுமையாக வேணாலும் இருப்போம். ஆனால் முன்னே அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயினுக்காக காத்துட்டு இருக்கும்போது அப்படியே பூ முள்ளு கிள்ளு குத்திடக்கூடாதுன்னு பூ போட்டு அதில் ஹீரோயின் வைக்கும் போது ஒரு பாட்டு வைக்கிறோம் சார் அப்படி ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. தூரல் என்ன போச்சு படத்தில் இருந்து தான் பாட்டு வரப்போகுது. முதல் பாட்டு பூபாலம் இசைக்கும் கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் எங்களுடைய குரலில், முத்துலிங்கம் அவர்களில், இளையராஜா அவருடைய இசையில். இனிய பொன்னிலாவே கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

அப்படி ஒரு நாலு பாட்டை மனசுக்கு இதமாக போட்டு விடுறா தம்பி அப்படின்ற ஃபீலில் தான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 என்னினிய பொன்னிலாவில். இந்த நேரத்துக்கு இதமான பாடலை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து, பாடல்கள் அப்படின்றது வந்து எல்லா விதமான உணர்வுகளையும் நமக்கு வந்து வெளிப்படுத்தும். சந்தோஷமாக இருந்தாலும் பாட்டு தான், கொஞ்சம் அப்படியே வந்து இந்த எமோஜியில் வந்து அப்படின்ற மாதிரி சோகமாக இருந்தாலும் பாட்டு தான். அப்படி பாட்டை கேட்கும்போது நம்மளுடைய உணர்வுகள் வந்து அதில் அப்படியே வெளிப்பட்டுரும். ஒருத்தவங்க ஆறுதலுக்கு ஆள் இல்லைனாலும் அந்த பாட்டை கேட்கும்போது ஜாலியாக இருக்கும். அது டைமிங்லலாம் இந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். திடீர்னு வந்து ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம்னு வச்சிங்களேன், என்னடா அது சீக்கிரம் கிளம்பிட்டியா, சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு சிறகு முளைத்தது. இல்லை ஆஃபீஸில் பேப்பர் போட்டு போனால் கூட அந்த பாட்டெல்லாம் பேக்ரவுண்டில் போட்டுக்கலாம். ஆனால் அந்த படத்தோடைய பாட்டில் சுச்சுவேஷன் வந்து நம்ம சொன்ன மாதிரி பாடல்கள் வந்து நமக்கு எல்லா எமோஷன்ஸையும் ஈஸியாக வந்து கடத்திடுவோம்னு சொல்லுவோம்ல. அப்படி ஒரு பாடல் தான் நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் வந்து சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு பாட்டு. கேஜே யேசுதாஸ் அவருடைய குரலில், கங்கை மரன் வரிகளில், இளையராஜா இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

நான் ஃபீலிங்ஸான பாட்டுப்பா. அப்படி ஒரு பாடலை கேட்டு முடிச்சிருக்கோம். 9:27 ஆகிட்டுருக்கு. கேட்டிருக்கோம் என் இனிய பொண்ணிலாவே. அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து எப்போவுமே நமக்கு வந்து நினைவுகள் தான் நம்ம ரொம்ப ஜாலியாக வச்சுருக்கோம். இப்போ நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நல்லா நோட் பண்ணிங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்க போய் ஒரு தாட்டி என்ன பண்ணான்னு தெரியுமா? யார் ரோல் நம்பரெல்லாம் போட்டுவிட்டான்ப்பா, இல்லைனா வந்து பக்கத்து கிளாஸ்க்கு நம்ம போய் உட்காந்துருப்போம், இல்லை தூங்கியிருப்போம் பகல்னு நினச்சிட்டு. சாயந்தரத்தில் வந்து சாயந்தர நேரம் 6 மணியே சில டைமில் விடிஞ்ச மாதிரிலாம் இருக்கும். அந்த டைம்லலாம் எழுந்திரிச்சு காலேஜ் ஓடிப்போம். இப்படி வந்து நம்மளுடைய நினைவுகள் வந்து நம்ம எப்பயுமே வந்து மெமரிஸை வந்து இப்படி ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும் போது கடைசியாக முடிக்கக்கூடிய பஞ்சிடல எனக்கு தெரியுமா, அதெல்லாம் ஒரு காலம்ப்பா, அதெல்லாம் திருப்பி எங்கே வருது, காலம் ஓடி போச்சு அப்படி சொல்லுவோம்ல. அப்படி துள்ளி தெரிந்த ஒரு காலம் வந்து என்றும் அன்புடன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல் தான். பாக்கியநாதன் வரிகளாக இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வாங்க. அப்படி நீங்களும் அந்த நேரத்தில் பாட்டை கேட்டு முடிச்சுட்டு கரெக்டாக தான் தம்பி அதெல்லாம் ஒரு காலம்ப்பா அப்படின்னு கேட்டுடுவாங்க.

9:34 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்க மென்னிய பொன்னிலா வேலை. இந்த நேரத்துக்கு இதமான மெல்லடியான மென்மையான கமர்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம்ல, சந்தோஷம், சோகம், அப்புறம் ஒரு ஜாலி, இந்த மாதிரி எல்லா மூடுலேயும் இருக்கக்கூடிய சாங்ஸாக தான் இந்த நேரத்தில் என்னென்ன பொன்னிலாவில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அப்படி அடுத்த பாடலை கேட்கக்கூடிய பாட்டு வந்து ஒரு ஜாலியான பெப்பி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு பெப்பி நம்பர் தான் இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்க போகிறோம். புதுப்பாட்டு படத்தில் இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாலேயே பேசிப்பாங்க சில பேர்லாம். கண்ணாலேயே பார்க்கும்போது என்ன தான் பேசிக்கிறாங்கன்னு தெரியல, இப்படின்னாங்க அவங்க இப்படின்னாங்க உடனே கிளம்பிட்டாங்க, என்ன ஒன்றுமே எனக்கு புரியலையாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் தான் புரியும். அப்படி ஒரு பாடல் தான் புதுப்பாட்டு படத்துலேருந்து எப்போவுமே அந்த பாட்டெலாம் புதுசாக இருக்கும். அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். நேற்று ஒருத்தரை பார்த்தோம், இளையராஜா சித்ரா அவங்களோட குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜாவோடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு.

அப்படியே ஒரு பெப்பியான நம்பர்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். என்னென்ன பொண்ணு நாவெல்லாம் அடுத்த பாடல் கேட்கும்பொழுது, சில பாடல் கேட்கும்போது நம்ம அந்த சுச்சுவேஷன் நமக்கு நடந்திருக்கும், நடக்காமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாடலெலாம் கேட்கும்போது எதுக்கு நமக்கு கண்ணீர் வருது, ஏன் அழுக வருது, எதுக்கு எமோஷன் எங்கேருந்து அப்படியே அப்படியே உள்ளிருந்து நாபிக்கபலத்திலேருந்து கட கடன்னு வந்து கண்ணீர் வழியாக வருதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பாடலை கேட்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல கண்ணீர் தான் வரணும் அப்படி கிடையாது, இருந்தாலும் அந்த கண்ணீர் வர இடத்துக்கு போய் அழுதுறாத அழுதுறாத அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எமோஷன் இருக்குங்களா. ஸோ அப்படி வந்து அதில் நம்ம அதுக்கு அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அந்த பாட்டு அப்படி ஒரு உணர்வை கடத்தும். அப்படி ஒரு பாடல் தான் அடுத்ததாக நாடோடி பாட்டுக்காரன் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா இவங்களுடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில், முத்துலிங்கம் வரிகளில் பாடல் இருந்துட்டுருக்கு. அந்த பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து கேட்கலாம். ஏன் இனிய பொண்ணுலாவே.

இப்போ தான் வந்து இந்த கிஃப்ட் பண்ணுறது, பர்த்டே இல்லை கல்யாண நாள் இல்லை வந்து நம்ம ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பர்த்டே, யாருக்கோ கிஃப்ட்டுன்னு ஒன்று பண்ணணும், சர்ப்ரைஸ்னு ஒன்று பண்ணணும், அதுக்காக வந்து மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டியது இருக்குது. எது கொடுத்தாச்சு வாச்சு, அது மோன பர்த்டேவுக்காக பண்ணியாச்சு, ட்ரெஸ்ஸு எத்தனை தாட்டி தான் கொடுக்கறது, என்ன தான் சர்ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ தான் குழப்பம். அந்த 90s வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு குழப்பமே இருக்காது, இது இருக்கிறதே ஒரு 4-5 குரூப்பு தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக சிறப்பானது தரமானது அப்படின்னா அந்த கொலுசு எடுத்துகிட்டு போய் அப்படி ஆட்டி விட்டோம்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் அந்த சந்தோஷம், அதுவே எக்ஸ்ப்ரெஷனை வந்து அப்படியே ஒரு ஃப்ரேமை வந்து வச்சிடலாம். அந்த மாதிரி வந்து இந்த கொலுசு அப்படின்றது வந்து கொலுசு வளையல் இதில் வரக்கூடிய சத்தமே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு அழகான படம் தான் பொங்கி வரும் காவேரி படத்துலேருந்து அருண்மொழி மற்றும் சித்ரா இவங்களோட குரலில் வெள்ளி கொலிசுமணி, கங்கை மரம் வரிகளில் இளையராஜா இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க.

என்னது பாட்டு முடிஞ்சிச்சா தம்பி, அவன் தம்பி நீ வேறு பாசெல்லாம் கிளறி விட்ட அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை கேட்டு முடிச்சிருப்போம். 9:45 ஆகிட்டுருக்கு. கீழே வந்த நேரத்தில் விபத் பாரதி தமிழகம் 102.3 இனிய பொன்னிலாவே அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து

கிளிப்பேச்சு கேக்கவா படத்துலேருந்து எஸ்பி பாலசுரன் ஜானகி உங்களோட குரலில் வாலி வரிகளில் இளையராஜா அவருடைய சில பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக அப்படியே போகிற பாட்டு முதல் வசந்தம் படத்தில் இருந்து தான் உமாரமணன் அவங்களுடைய குரலில் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடல் வந்து பிளே ஆக போகுது. அந்த பாட்டை கேட்டுவிட்டு அப்படியே 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை 10-11 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்கலாம். 10 மணிலேருந்து இன்றைக்கி 11 மணி வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் நான் இப்போ சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444000103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர் பேர் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா 10-11 மணி வரைக்கும் உங்கள் விருப்பமான பாடலை நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டு ரசிக்கலாம். இந்த நேரத்தில் என்னைய புனிலாவையில் பாடல்கள் மெலடியாக இந்த நேரத்துக்கு ஏற்ற பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க. பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்களுடைய ஒன்று ஆர்ஜி ஆனந்தி தான். இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களிடம் உண்மையான டம்டம் அதே தான் கொண்டாட்டம்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது. நேரம் 10:01 நோக்கி ஓடிட்டுருக்க இந்த மெலடியான இரவு பொழுதில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாடல் தான் நம்ம விபத் பாரதி தமிழகம் 102.3 கேட்டு ரசிக்க போகிறோம். நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் செய்தி அனுப்புனீங்கன்னா இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பாடல்கள் நிச்சயமாக ப்ளே பண்ண முடியுமோ உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். நேர்களுக்கு வந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுன்றது உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய நேர்கள், நிறைய விருப்ப நேர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுறீங்க. என் பாட்டு என் பாட்டு இல்லாமல் கேட்குற பாடல் எல்லாம் நம்ம பாட்டுனே கேட்டு ரசிக்கணுன்ற வேண்டுகோளோட நிகழ்ச்சியில் வந்து முதல் பாட்டு யாருக்காக ப்ளே ஆக போகுதுன்னா வனஜா 52 கேட்டிருக்காங்க. வனஜா கேட்டிருக்க பாட்டு வந்து இவங்க கேட்டிருக்கிற பாடல் வந்து எப்போவுமே வந்து நம்மளில் நிறைய பேர் வந்து ஒரு திருமணதாக ஆனதுக்கப்புறம் குழந்தெல்லாம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா ரெண்டு பேருமே பேசுகிற டைலாக் என்னவாக இருக்குன்னா எல்லாம் குழந்தைங்களுக்காக தான், எல்லாம் குழந்தைகளுக்கு தான், குழந்தைகளுக்காக பார்க்குறேன் அப்படின்ற அந்த ஒரு டைலாக் வந்து உணர்வு பூர்வமாக வரும் இல்லையா. ஸோ அப்படி இந்த பாட்டை பார்க்கும்போதும் அந்த ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பாட்டாக ரொம்ப அப்படியே ஆத்மார்த்தமாக இருக்கும். அப்படி ஒரு பாடுற தான் உதிரிப்பூக்கள் படத்துலேருந்து அழகிய கண்ணை பாடுற எஸ் ஜானகி அவங்களோட குரலில் விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வனஜா அவங்களுக்காகவும் கேட்டிருக்கிறதுக்காகவும் கண்ணதாசன் வரிகளில் இளையராஜா அவருடைய இசையில் முதல் பாடல் எங்கள் உங்கள் தேர்வில் விருப்ப பாடலாக வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். பாட்டு ப்ளே பண்ணுறது உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான்.

சூப்பர் எமோஷனலான பாட்டோட எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படலா. அடுத்த படலா யாருங்கிறது கேட்டிருக்காங்கன்னா நண்பர் மகேஷ் திமிரிலேருந்து, இடம் திமிரின்னு தான் போட்டிருக்காரு. மகேஷ் திமிரிலேருந்து கேட்டிருக்க பாட்டு, அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுக்கறது கிஃப்ட்டு வாங்கிறது எங்கள் தம்பி நமக்கெல்லாம் நிறையா கொடுத்து தான் தம்பி வர்றதெல்லாம் ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ மட்டும் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் வேணாம், ஒன்றை தாண்டி எனக்கு என்ன வேறு வேணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஆனால் மனசுக்குள்ளே சின்னதாக ஏதாவது ஒரு பிறந்த நாள் அப்படி இப்படி கல்யாணம் நல்லா வந்துச்சுன்னா ஏதாவது வருமா கிஃப்ட்டு, சின்னதாக எதிர்பார்ப்போமா, எதுக்கு வருஷம் வருஷம் ஒன்றும் நடக்கிறதில்ல அப்படின்ட்டுலாம் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த ரொம்ப வந்து அன்னோன்யமாக நெருக்கமாக ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சர்ப்ரைஸ் அப்படின்றது அவங்க இருக்கிறதே வந்து ப்ரெசன்ஸே வந்து பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பாடல் தான் மகேஷ் கேட்டிருக்காரு திமிரிலேருந்து, அமராவதி படத்துலேருந்து, தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே. எஸ்பி பாலசுரனே மற்றும் ரவிஷ் சௌனகி உங்களோட குரலில், வைரமுத்து வரிகளில், பாலபாரதி இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க.

பத்து மணி 13 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேரோட விருப்பமான பாட்டு. அடுத்த விருப்பமான பாட்டு நண்பர் பாரதி ராஜேஷ் அம்பத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாரதி ராஜேஷ் கேட்டிருக்க பாட்டு வந்து பொதுவாக வந்து இந்த ஒரு இடத்த மட்டும் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் எப்போதும் நாம் விட்டு கொடுக்கவே மாட்டோம், வேறு எந்த இடத்த வேணாலும் விட்டு கொடுத்துருவோம். அப்படி என்னடா இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேருந்து ட்ரெயின் இதிலலாம் ஜன்னல் சீட்டு மட்டும் கிடச்சிச்சின்னு வச்சிங்கன்னா அப்படியே ஏறினோடனே தூக்கம் வருதோ இல்லையோ தூங்குற மாதிரி கொஞ்சம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இல்லை இல்லைங்க ஜன்னல் சீட்டுங்க எப்பயாச்சும் தாங்க எனக்கு கிடைக்கிது, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி இந்த ஜன்னல் சீட்டு அப்படின்றது வந்து நமக்கு வந்து எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த ஜன்னல் சீட்டு கிடைச்சிச்சுன்னா இருக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்களேன். அப்படி ஒரு பாடல் தான் பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம் பொறி படத்திலிருந்து மதுபாலகிருஷ்ணன் தீனா மதுஸ்ரீங்களோட குரலில் தீனா அவர்களுடைய இசையில் விரும்பி கேட்டிருக்காரு பாரதி ராஜேஸ்வர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம்.

கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான் இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான பாடலாக கேட்டிருக்காங்க, பாடல் கேட்டிருக்கிறாங்க. முதல் மரியாதை படத்துலேருந்து பூங்காற்று திரும்புமா, ராசாவே வருத்தமாக அந்த பாட்டு அப்படி போயிட்டுருக்கோம். அந்த பூங்காற்று திரும்புமா பாடல் தான் விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்டிருக்கிறது வந்து பொதுவாக இப்போ நம்ம சொந்தக்காரங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நமக்கு வந்து யாரோ சொல்லிட்டுருக்காங்கன்னா, ஜெய் எங்கள் மாமா வந்து எங்கே இருக்கா தெரியுமா, சிங்கப்பூரில் இருக்காரா, அப்படியே ஆமாண்டா எங்கள் சித்தப்பாவும் துபாயில் தான்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரோ இல்லையோ சும்மா சொல்லுவோம் அப்படி சொல்லி, அப்படி ஒரு ஒரு ஏரியா ஃபுல்லாக அப்படி வந்துட்டு இருந்தோம்னா நமக்கும் எங்களுக்கும் ஆள் இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி எங்களுக்கும் ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி யூஎஸ்ஏலேருந்து பாடல் கேட்டிருக்காரு ஸ்ரீராம். ஸோ முதல் முறை பாடல் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் வந்து போட்டிருக்க சாட் அப்படி தான் இருக்குது, ரொம்ப அழகான பியூர் ராஜா மெலடி அப்படி சொல்லி போட்டிருக்கிறாரு. ஸோ ஸ்ரீராம் யூஎஸ்ஏலேருந்து அமெரிக்காவிலேருந்து பாடல் கேட்டிருக்காரு, பா சொல்லும்போதே அமெரிக்கா அப்படி வருதில்ல. ஏன்னா இந்த மாதிரி வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து பாட்டு இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. அப்படி ஒரு சூப்பரான மெலடியான பாடல் தான் மலேசியா வாசுதேவன் மற்றும் ஏஷானிக் இவங்களோட குரலில் முதல் மரியாதை படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்டை விரும்புமான்ற பாடலை விரும்பி கேட்டிருக்கார் ஸ்ரீராம் அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் விருப்ப பாடல்.

சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். கண்டிப்பாக ஸ்ரீராம் வந்து நாளைக்கு சொல்லுவார் எஸ்டர்டே இட் வாஸ் கிரேட்டும். ஏன்னா என் பாட்டு விருப்ப பாட்டு ப்ளே பண்ணாங்கப்பா, கேட்குறதே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி அப்படி நண்பர்களும் ஒரு சேட் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 வித் பாரதியில். உங்கள் விருப்பமான பாடலாக இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க, மித்ரா திருவள்ளூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மித்ரா திருவள்ளூர்லேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. அந்த பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 லைன் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. மித்ரா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தாட்டி உங்கள் ஊர் பேர் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா க்யூவில் வரும்போது கண்டிப்பாக உங்கள் பாடல் வந்து ப்ளே ஆகும். அதனால் காத்திருந்து பாடல் கேட்டு ரசிக்கணும் அப்படின்ற வேண்டுகோளோட மித்ரா கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த பாட்டை ப்ளே பண்ணலாம் அவ்வளோதான் போல இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி பாடல் கேட்டிருக்காங்க. குட் நைட் படத்துலேருந்து சாண்டரோட மியூசிக்கில் நாங்காளி பாடல் தான் விருப்பமான பாடலாக கேட்டிருக்கிறாங்க. மித்ரா அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல் நம்ம வித் பாரதி தமிழகம் 102.3 மோகன் ராஜன் அவருடைய வரிகளில்.

10:30 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த விருப்பமான பாடலாக கேட்டிருக்காங்க பிரின்சி எட்வர்ட் ஃப்ரம் குன்னூர், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிரின்சி எட்வர்ட் கேட்டிருக்க பாட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு எனர்ஜி நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி பாட்டுலாம் ப்ளே ஆச்சுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி நமக்கு கிடச்சிரும். அது இல்லாமல் இந்த பாட்டெலாம் காலையில் எழுந்திரிச்சு கேட்டேன்னா நீ என்ன பாட்டை காலையில் ஃபஸ்ட்டு பாட்டாக யாரோ பாடியோ இல்லை ரேடியோவிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தாட்டியாச்சும் அந்த பாட்டை முணுமுணுத்துருவோம். டே என்னடா காலையிலேருந்து இந்த பாட்டாக பாடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த பாட்டெலாம் நம்ம வந்து ஒரு நாளில் ஆரம்பிக்கும் போது கேட்டுவிட்டோம்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இந்த பாட்டு அது அந்த பாடகருடைய வாய்ஸில் தான் நமக்கு ஓடிட்டுருக்கோம். நான் தேடும் செவ்வந்திப்பு விது அந்த பாட்டை அதே வாய்ஸில் போட்டு போட்டு போட்டு நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்குல்ல, அப்படி ஒரு பாட்டை தான் பிரின்சி எட்வர்ட் குன்னூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவங்களோட குரலில் தர்மபத்தினி படத்துலேருந்து விருப்பமான பாடலாக கேட்டிருக்காங்க. பாட்டு வந்துட்டு இருக்கு கண்மணி சுப்பு அவங்களுடைய வரிகளில்.

நல்லா பஸ்ஸு நல்லா டேர்னிங்கில் திரும்பும்போது ஒரு மியூசிக் முடிஞ்சால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மியூசிக் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தேடும் செவ்வந்தி பூ இது கேட்டு முடித்தோம். 10:36 ஆகிட்டுருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக நண்பர் ராமகிருஷ்ணன் வலசரவாக்கம் சென்னையிலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. பிடித்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துலேருந்து தங்க தோணியிலே பாட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி வணக்கம் போட்டு நன்றின்னு போட்டு நல்லா ஒரு எக்ஸாம் எழுதி அதை அழகாக ப்ரெசன்ட் பண்ணி அப்படியே வந்து கீழே நன்றி போட்டு போட்டு விட்டு போவாங்கள்ல, முடிஞ்சால் பாஸ் மார்க் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி வந்து ஒரு பாடல் தான் ராமகிருஷ்ணன் வலசரவாக்கம்.

படத்துலேருந்து வளசரவாக்கம் ஏரியாவிலேருந்து உலகம் சுற்று வாலிபன் தங்க தோணிலை பாட்டு கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுஷிலா இவங்களுடைய குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய சில வாலி வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது வித் பாரதி தமிழகம் 102.3 இந்த நேரத்தில் விருப்ப பாடல் ராமகிருஷ்ணா அவர்களுக்காக.

அடுத்த விருப்பமான படம்லாம் நண்பர் செந்தில்குமார் சிட்லப்பாக்கத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. கேட்டிருக்க பாட்டு ஆத்மாவா படத்துலேருந்து கண்ணாலே காதல் கவிதை பாடுறது தான் வந்து. அப்படியே இந்த நேரத்துலலாம் உட்காரும்போது நமக்கு வந்து மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த நாளுடைய வேலைகள் முடிஞ்சிருக்கும். எதாக இருந்தாலும் இனிமேல் நாளைக்கு பார்த்தோம்னா நம்மளால் முடியலப்பா, எப்போ 7 மணிக்கு மேலாம் எப்படி வேலை பார்க்குறது அப்படின்ற ஃபீல்டில் கிளம்பிருப்போம் இல்லையா. அப்படி இந்த நேரத்தில் வந்து அப்படியே ஒரு சாப்பிட்டு கேட்டு ஒரு பாட்டு நல்ல பாட்டை கேட்டு தூங்கலாமே அப்படின்ற ஃபீல்டில் வந்து செந்தில்குமார் சிட்லப்பாக்கத்துலேருந்து ஆத்மா படத்துலேருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாடல் வாலியோரோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் இந்த நேரத்தில் நம்ம வித் பாரதி தமிழ்ஃபம் 102.3.

10:45 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா நண்பர் வேலு காஞ்சிபுரத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. கேட்டிருக்க பாட்டு செம்பருத்தி படத்துலேருந்து நாகூர் ஹனிப்பான் மனோ அந்த பாட்டா தம்பி, அதெல்லாம் எப்பா என்ன மாதிரியான எமோஷன்ஸ் அப்படியே புழிஞ்சி, ஏன்னா நமக்கு வந்து ரிலாக்ஸ் தேவைப்படுது, மனசை கொஞ்சம் மென்மையாக வச்சுக்கணும்னா செலவே இல்லாமல் பீச்சுக்கு போனோம்னு வச்சிங்களேன், நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு மனசு வந்து அப்படி இப்படி அலைப்பாஞ்சிட்டு இருந்தாலும் அந்த அலைகள் நம்ம மேலே படும்போது என்ன கவிதையெல்லாம் வார்த்தை வந்து விழுது. சரி ஓகே யூஸ் பண்ணிப்போம், அப்படியே வந்து அந்த பீச்சில் உட்காந்து மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்படி ஒரு பாடுறது அந்த பாட்டை கேட்கும்பொழுது நமக்கு ஒருத்தவங்க ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். செம்பருத்தி படத்துலேருந்து நாகூர் ஹனிஃபா மற்றும் மனோ இவங்களோட குரலில் இந்த நேரத்தில் வேலு அவர்களுக்காக காஞ்சிபுரத்துலேருந்து கேட்டிருக்காரு. பிரேசுடன் வரைக்கலாம் இளையராஜா அவருடைய இசையில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

10:51 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான படலாம். ஒரு காலத்துலலாம் கல்யாண வீடுகள்லாம் இந்த பாட்டு இல்லாத பாட்டே கிடையாது. இந்த படம் வந்து எத்தனை தாட்டி டிவியில் போட்டாலும் அத்தனை தாட்டி உட்காந்து பார்த்து சென்ன படம்ல இப்படிலாம் இந்த படம்லாம் எடுக்கவே முடியாது. இவ்வளோ கேரக்டர்ஸை வச்சு ஒரு படம் எடுத்து நான் அந்த பிஜிஎம் கேட்டாவே ஒரு நிமிஷம் நின்றுவோம், அடாடாடாடாடா ஸ்மைலிங் வந்துடும் நமக்கு. அப்படி ஒரு பாடுறதா ரம்யா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சூரியவம்சம் படத்துலேருந்து ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. இந்த நேரத்தில் ஹரிஹரன் அவருடைய குரலில் சிஏ ராஜ்குமார் அவருடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. விருப்பமான பாடல் ரம்யா உங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் ரவிசங்கர் வரிகளில்.

இடியில் விழுந்து பாடுறது தான் இளையராஜா மற்றும் பி எஸ் சசிராக்கா அவங்களுடைய குரலில், இளையராஜா அவருடைய இசையில், வைரமுத்தருடைய வரிகளில் இந்த விருப்பமான பாடல். பாஸ்கர் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த நிறைவு பாடலோட இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்துருச்சு. நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் இன்னும் பாடல் கேட்டிருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவள் பாடலை ப்ளே பண்ணியாச்சு. வாட்ஸ்அப்பில் விருப்பமான பாடல் ரெக்வஸ்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும், ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும், இந்த நேரத்தில் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டிருக்க எல்லாத்துக்கும் நன்றிகளோட மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூன்டாக கேட்டிருக்கணும். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நேரத்தில் கேட்டிருந்தீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் ப்ளே பண்ணிட்டு இருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கிற முழுமையான டம்டம் அதே தான் கொண்டாட்டம். அலைகள் ஓதிவில் படத்திலிருந்து நிறைவு பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11:01, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1,

கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இரவு நேரத்தில் குயில்கள் பாடுகின்ற இன்னிசை, குயில் பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது கரகாட்டக்காரன் படத்திற்காக.

கேட்டு பாடல் கங்கை அமரன் அவர்களுடைய பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை தான் தெரிஞ்சிருக்கும். இந்த பாடல் கேட்கும்போது ரெண்டு வெர்ஷன் இருந்தாலும் இந்த டூயட் வெர்ஷன் அந்த பாடல் காட்சிகளாகவும் பாடல் கேட்பதற்கும் பல முறை கேட்டாலும் மனசுக்குள்ளே அந்த பாடலை பாடி பார்த்தோம், சொல்லி பார்த்தும் மனசுக்குள்ள சந்தோஷம் அடைஞ்சிருக்கும். இந்த பாடலுடைய வரிகள் பாருங்கள். கால தழுவி நிற்கும் கனக மணி கொலுசு அம்மா, நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு, உள்ளே இருக்கிறீங்க வெளியில் என்ன பேச்சு, ஐயா ஒன்றும் புரியவில்லை மனசு இங்கே போச்சு அப்படின்னு அந்த ஒரு சின்ன தவிப்புகளை அழகாக அந்த வரியில் எழுதி வச்சுருப்பாரு. இந்த மனசு நஞ்ச நலந்தான் வந்து விழுந்த நல்லவது தான், சந்திரனைத்தான் சாட்சியும் வச்சு சொன்ன கதை தான் சொந்த கதை தான் அப்படின்னு சொல்லி பாடணும் சொல்லுவோம். அதில் இரண்டாவது பாடல் வரியில் அழகான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. அது நம்ம நாட்டுப்புற ஊர்களில் பாடக்கூடிய அந்த ஒரு பாடலினுடைய வடிவமாக அந்த வரியை வச்சுருப்பாங்க. மாமரத்து கீழே நின்று மங்கையவ பாட, அந்த மங்கை குரலில் மனம் மயங்கியது யாரோ, பூமரத்து கீழிருந்து பொண்ணு அவ குளிக்க, அந்த பூமரத்து மேலிருந்து புலம்பியது யாரோ அப்படின்னு நாட்டுப்புற பாடல்களுடைய ஒரு வடிவத்தில் இருந்த அந்த பாடல் வரிகளை அதை எடுத்து அந்த சாயலில் அந்த பாடல் அழகாக வச்சுருப்பாங்க. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மாங்குயிலே பூங்குயிலே, மாங்குயில் பூங்குயில், இந்த குயில்களின் வரிசையில் அடுத்ததா நீலக் கருங்குயிலும் சோலை கருங்குயிலும் பாடல்களை பாட காத்து இருக்கின்றன மனோ சித்ரா குரல்களில், பெரிய வீட்டு பணக்காரன் படத்திற்காக.

குயிலின் ராகம் மென்மையாக இருந்தாலும் நீலக்கருங்குயில் சோலை கருங்குயில் இந்த வார்த்தைகளில் அழகாக அந்த ஒரு டூயட் சாங் வச்சுருந்தாங்க. இந்த பாடல் கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுந்தது, இளையராஜாவினுடைய இசை தான். ராத்திரி நேரத்திலே ஒரு ராகமும் கேட்டதடி, கேட்டது கிடைக்கும் என்று ஒரு செய்தியும் சொன்னதடி, மல்லிகை பூச்செடி பூத்தது போல என் உள்ளமும் பூத்ததடி அப்படின்னு அந்த ஆண் பாடும்போது, அம்மனின் கோவிலிலே அன்று ஆசையில் நான் நடந்தேன், உண்மன கோவிலிலே மெட்டி ஓசையில் பின்தொடர்ந்தேன், நாடியது நடந்திடுமா நடந்திடும் நாள் வருமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த குயில்கள் இடத்தை கேட்கும்போது பாடலாம். குயில்கள் கூவிக்கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் சோகமும் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு கூங்குகின்ற போது அந்த கூவல் அந்த சத்தம் அந்த இனிமை நம்ம மனசை நினைச்சிக்கிட்டே இருக்கும். நேரம் இரவு 11:13. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. நீலக்கருங்குயில் சோலைக்கருங்குயில் கவிஞர்களுக்கு தான் குயிலை பற்றி வகைப்படுத்தும் போது எத்தனை எத்தனை பேர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக வரப்போகிறது புன்னைவன பூங்குயில், அந்த பாடல் கேட்க போகிறோம். செவ்வந்தி படத்திற்காக அருண்மொழி ஸ்வர்ணலதா குழுவினர் பாடியது.

தன் மனதிற்கு பிடித்தவங்களை தன் தலைவியாக வரப்போகிறவங்களை புன்னைவன பூங்குயிலாகவும் கன்னித்தமிழ் காவிரியாகவும் தேன்மொழியாகவும் வர்ணித்து இந்த பாடலை கவிஞர் பெரிசோழன் அவர்கள் எழுதியிருந்தாங்க. இந்த பாடலில் இரண்டாவது வரியில் ஒரு குறிப்பிட்ட அழகான வரி வரையும், அகலென்னும் தீபம் அணையாமல் வீசும், அழகாக ஆடும் மறுத்தென்ன பேசும், தூண்டாத விளக்கு நாம் கொண்ட காதல் ஏற்றாமல் ஒளியை என்னாலும் வீசும், அலை ஓய்ந்து போகும் கடல் மீதிலே நிலையான காதல் ஓயாதம்மா, ஏழேழு ஜென்மங்கள் எடுத்தாலுமே என்னோடு நீதானே என் ஜீவனே அப்படின்னு அந்த அன்புக்கும் அந்த உறவுக்கும் பாசத்திற்கும் அந்த பந்தம் கண்டிப்பாக நிலைத்து தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வரியை அந்த பாடலில் இணைச்சிருப்பார். அது பாடலுடைய நிறைவான வரியாகவும் வரும், அது வந்து அது ஒரு முடிவாகவும் இருக்கும். இந்த மெட்டுக்குள்ளே இந்த பாடலை வச்சுருக்காங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். குயில் சோலையில் மறைந்திருக்குமா, இல்லை வனத்தில் மறைஞ்சிருக்குமா, காட்டில் இருக்குமா, வீட்டில் இருக்குமா அப்படின்னு கவிஞர்களுடைய கற்பனைகளில் எத்தனை வகையான குயில்கள் தான் வருகிறது. அடுத்ததாக வரக்கூடிய சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து காட்டுக்குயில் பாட்டு சொல்ல அந்த பாடல் தான் காதுகளில் நமக்கு கானம் கொண்டு வருகிறது. பாடல் கேட்போம்.

0: மணியே மணிக்குயிலே, மணிக்குயில் பாட வருகிறது. நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜ் அவர்கள் இசையில் அவர் எழுதிய பாடல் தான். பாடலை அவரே துவங்கி வைக்கிறார். தொடர்ந்து மனோ எஸ் ஜானகி அவங்க பாடலை பாடி அலங்கரித்து பண்ணியிருக்காங்க. பாடலை கேட்டு தெரிஞ்சுங்க, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

பாடல் முடியும் போது இளையராஜா அவர்கள் அந்த புல்லங்குழல் இசையோடு அந்த மெட்டினுடைய ராகத்தை பாடல் இணைச்சிருப்பார். அதாவது பாடல் முடிய போகுது, நீங்களும் அந்த பாடல் கொஞ்சம் பாடித்தான் பாருங்களேன். காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, வீட்டுக்கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே, கொட்டும் கெட்டி மேளமே அப்படின்னு பாடித்தான் பாருங்களேன் அந்த புல்லாங்குழல் இசையோடு அப்படின்னு சொல்வது மாதிரி அந்த பாடல் இருந்தது. அந்த பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜாவின் இசை தான். பாடல் வரிகள் அழகாக அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி, வெளியில் தெரியுது புதுக்கணக்கு, விடியிற வரையிலும் அது எனக்கு, தடைகளை கடந்தது மலையருவி, தனிமையை மறந்தது இளம் குருவி, தொட தொடத்தான் தொடக்கதையாக, படப்படத்தான் பல சுவையாக, அடிக்கடி மயங்குற வயசுது தெரியாதா அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி வந்தது நதி அப்படி பாறைகளை கடந்து வந்து சங்கமிப்பது போல் அந்த பாடல் வரிகளை இணைத்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பொருத்தமாக தான் இருக்கும். காட்டுக்குயில் பாட்டு சொல்ல அந்த பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இரவில் பாடுகின்ற குயிலின் ராகமாக அடுத்ததாக நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறது.

பாடல் கேட்டதுலேருந்து முடிகிற வரைக்கும் பாடலை கேட்டுகிட்டே இருக்கும் மனதில் ஒரு அமைதி, அந்த பாடலை இடை இசை அந்த எஸ் ஜானகி அவர்களும் அவர்களும் இணைந்து அந்த பாடலை பாடுகிறது. ஒவ்வொரு இதையும் கேட்கும்போது பல முறை கேட்டிருப்போம், கேட்கும்போது மனசு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதங்களை நினைத்து கொண்டே இருக்கும். பாடல் வரிகளை பாருங்கள், இளையராஜா அவர்களை அந்த மெட்டு போடும்போதே இந்த மாதிரி தான் பாடலை எழுதணும்னு நினச்சிட்டு வரேன்னு தெரில. பொன்னில் வடித்த சிலையை அந்த வர்ணிப்பை பாருங்கள், பொன்னில் வடித்த சிலையே பிரம்மன் படைத்தான் உனையே, வண்ணமையில் போல வந்த பாவையே, என்ன இனிக்கும் நிலையே, இன்பம் கொடுக்கும் கலையே, உன்னை எண்ணி வாழும் எந்த நாவியே. அப்புறம் உங்கள் பார்வையில் பேசிக்கொள்வது அழகாக எழுதிப்பார். கண்ணிமையில் தூண்டிலிட்டு காதல்தனை தூண்டி விட்டு எண்ணி எண்ணி ஏங்க வைக்கும் ஏந்திலையே, பெண்ணிவளை ஆதரித்து பேசி தொட்டு காதலித்து இன்பம் கண்ட காரணத்தால் தூங்கலையே, சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன் கொடியிடையில் பாசம் வைத்தேன், பூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. பூமரம் பாவை பாமரம் தான், நான் ஒரு பாமரனாக இருக்கேன், பூமரம் பாமரம் அப்படின்னு அழகான அந்த தமிழில் அவருக்கே உரித்தான சில பாயிண்ட் அங்கே வச்சுருக்காங்க. அவர் இரண்டாவது சொன்னதில் அந்த ஒரு மணி இசை அப்படி கேட்டுக்கிட்டே வரும், அந்த பெல் சவுண்ட் அப்படி கேட்டுகிட்டே வரும்போது அந்த பாடலில் ஒரு வாழ்த்து மங்கள வாழ்த்து ஒரு வரப்போகுது அப்படின்னு நமக்கு பாடலில் முன்னே தெரிவிக்கும் விதமாக அதை சொல்கிறாரு. அப்புறம் கண்ணிமைகளை வருத்தி கனவுகளை துரத்தி மென்மனதினால் முடித்த மூக்குத்தி, என்னுயிரிலை ஒருத்தி கண்டபடி இணை துரத்தி, அம்மன் அவள் வாங்கி கொண்ட மூக்குத்தி அப்படின்னு எழுதிட்டு, கோடி மணி ஓசை நெஞ்சில் கூடி வந்து தானொலிக்க ஓடி வந்து கேட்க வரும் தேவதைகள், சூடமலர் மாலை கொண்டு தூபமிட்டு தூண்டிவிட்டு கூட வந்து வாழ்த்தப்படும் வானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மணி இசை அப்படி கேட்கும்போது காதில் ரொம்ப ரம்யமாக அந்த பாடலும் அந்த இசையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நேரம் இரவு 11:34, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். இரவில் பாடும் குயில் பாடல்கள் தொகுப்பு கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக ஓடை குயில் ஒரு பாட்டு படிக்கலையா, குயிலில் ஓடையில் இருக்கின்ற ஒரு குயிலை அவர் அவருடைய கற்பனையில் பார்த்து சரந்தரில் கங்கைமரன் அவர்கள் தான் அந்த பாடல் எழுதியிருக்காங்க. ஓடை குயில் பாடியிருக்கு, கோடை மலர் அதை கேட்டு ரசிச்சிருக்கு. தாலாட்டு பாடவா படத்திற்காக அருண்மொழி சித்ரா குழுவினர் பாடிய பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம்.

ஓடை குயில் பாட்டு படிக்கலையா அப்படின்னு பாடல் கேட்டு முடிக்கும்போது அப்படியே அந்த குயில் கூற மாதிரி ஒரு புல்லாங்குழல் இசை அந்த பாடலை சேர்த்து இணைச்சிருந்தாங்க இளையராஜா அவர்கள். அந்த பாடல் கங்கை மொழியில் தான், பூவின் மீது ஆடும் துளித்துளி பனித்துளி, கோதையோடு பாடும் இளங்கிளி இசைமொழி, இதழ்களின் ஓரமே இனிமையின் சாரமே, புதுக்கதை கூறுமே போதையும் ஏறுமே இணைந்து அப்படின்னு பாடல் வரிகள் அந்த மெட்டுக்கு இணைந்த மாதிரி அழகழகாக அந்த பாடல் வரிகளில் வச்சுருப்பாங்க. நீயும் நானும் பாலும் தேனும் போல சேர காலமே நேரமே இணைந்திட ஓடைக்குயில் ஒரு பாட்டு படிக்கலையா அப்படின்னு அந்த பாடல் வரிகளை எழுதி முடிச்சிருந்தாங்க. அந்த இனிமையான பாடலை கேட்டும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இரவு நேரமானாலும் நேர்கள் தங்களது மேலான கருத்துக்களை முகநூல் வழியாக சொல்லியிருக்காங்க. யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, பாடல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சியில் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடல்களை குறிப்பிட்டு ஒவ்வொரு பாடல்களுக்கும் பாடல் அருமை நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க, போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இனிமையான பாடல்கள் அனைத்து மஸ்

தலன் போட்டிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன், இனிய இரவு வணக்கம், மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க வழக்கமாக கவிதைகள் எழுதி அனுப்புவாங்க. அதில் மாங்குயிலே ஆரம்ப பாடல், மனதை மயக்கும் தேடல், மகிழ வைத்து நிக்கட்டுமா போக்கட்டுமா, மனதில் நின்று நிழலாடிய ராகம், மறக்கையாத புன்னைவன பூங்குயில், மகிழ்ச்சி தரும் சோலைவன நாதம், பண்பல இரவு பூக்கள் தோரணம், பரவச மூட்டிடம் ஆனந்த காரணம் அப்படின்னு கவிதை வரிகளாக எழுதியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இரவில் பாடும் குயில் பாடல்கள் சிறப்பான தேர்வுன்னு போட்டிருக்காங்க. முத்துலட்சுமி லட்சுமி அவங்க நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பாடல்களை குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. முனிராஜ் தர்மபுரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஸ்ரீதேவி அவங்க இணைஞ்சு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. குயில் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நீல குயிலே சோலை குயிலே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரப்போகுது. அருண்மொழி சித்திரா குரல்களில், சூரசம்ஹாரம் படத்திற்காக.

கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். குயில் கூவும் பாடல் வரிகளில் குயிலுக்கு என்று தனியான ஒரு அதண்டிக் என்னென்னா, அது ஒரு சோகத்தை வெளிப்படுத்தும் விதமான ஒரு ராகத்தை சில நேரங்களில் இசைக்கும். அது நம்ம மனதை ஊடுருத்து சில நேரங்கள் அதனுடைய சோகம் நம்மளுடைய சோகம் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த பாடல் இருக்கும். நான் கல்லூரி படிக்கின்ற சில காலங்களில் ஒரு ஹைகூ கவிதை ஒன்று படித்தேன். அது என்னென்னா, உன்னால் முடிகிறது குயிலே ஊரறி அழுவதற்கு, நான் மனித பெண் அப்படின்னு ஒரு ஹைகூ கவிதை. அதாவது ஒரு பெண்ணாக நான் இருக்கிறதுனால என்னுடைய சோகங்களை என்னால் வெளிக்காட்ட முடியல, என்னுடைய வேதனைகளை நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். ஆனால் ஒரு நீ ஒரு குயிலாக இருந்து அதை கூவி உன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிற, என்னால் அது முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை ஒன்று மனசில் வந்தது. இந்த நேரத்தில் அதுக்கு இணையான ஒரு பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். சோகத்தை இரண்டு குயில்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் எடுத்தா. பொன்மன செல்வன் படத்திற்காக காண கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி, மனோ சித்ரா குரல்களில் பாடல்.

இரண்டு மனங்கள் சேருமா சேராதானா அப்படின்னு இரண்டு பாடல், ஒரு ஒரு போர்ஷன் மேல் வெர்ஷன், இன்னொன்று ஃபீமேல் வெர்ஷன், ரெண்டுமே அழகாக வச்சுருந்தாங்க. அந்த பாடல் வரிகள் கங்கை அமரனாக எழுதியிருந்தாங்க. அதில், நீயும் இந்த துக்கத்திலே நில்லு மறுபக்கத்திலே, நேரம் ஒரு காலம் வரக்கூடும் அன்று ஒன்றாகலாம் அப்படின்னு, அந்த சோக மெட்டுக்குள்ள அழகான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தார். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தார், பூமியில் நாம் பிறந்த ஜாதகம் மாறுது, என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது, வஞ்சியே என் மனம் உன்னிடம் ஏன் வந்தது, வந்ததால் இத்தனை துன்பமும் வந்தது, வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது, என் மனம் இன்றுதான் அம்பலமானது, என் பலம் இன்றுதான் அம்பலமானது. நான் ஒரு பலசாலி நினச்சிருந்தேன், ஒரு சின்ன விஷயங்கள் வரும்போது என்னால் தாங்க முடியாது, ஒரு சோகத்தை வெளிக்காட்ட முடியாமல் நான் சோக பாடல் பாடுறதுனே அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபீமேல் வெர்ஷனில், கண்களில் நீர் வழிந்து கன்னத்தில் ஓடுது, கற்பனை ஆயிரம் தான் எண்ணத்தில் ஓடுது, வானமே இல்லையே வெண்ணிலா என்னாவது, வளர்வதா தெய்வதா யாரிடம் கேட்பது, பூமரம் இல்லையே பூங்கொடி என்னாவது, வாழ்வதா வீழ்வதா யாரிடம் கேட்பது, இருந்தால் இனி உன்னோடு தான், இல்லையேல் உடல் மண்ணோடு தான், மாலை இடும் வேளை வரும் நாளை என்று நான் வாழ்கிறேன் அப்படின்னு சோகத்தில் இணைத்திருந்தாங்க அந்த கவிதையை. இப்படி பாடல் வரிகளை படித்தா கூட கொஞ்சம் நல்ல துள்ளலாக இருக்குது, அதனால சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் இருந்தால் இளையராஜாவின் இசை கேட்கவே வேண்டாம். குயில் பாடல்கள் தொகுப்பில் இந்த ஒரு பாடல் போடாமல் நிகழ்ச்சி நிறைவடைந்தால் நல்லாயிருக்குமா? அந்த பாடல் தான் குயில் பாட்டு வந்ததென்ன இளமானை. என் ராசாவின் மனசிலே படத்தில் இருந்த பாடல் வரப்போகுது. இளையராஜா, சொன்னதா குரல்களில்.

கவிஞர் பொன்னடியானுடைய பாடல்வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசை இளையராஜாவே பாடியிருந்தாங்க. இளைய சுரலதா அவர்களும் இணைந்து பாடினாங்க. குயிலினுடைய சத்தம், சோகம், சந்தோஷம், மகிழ்ச்சி இரண்டு வேளைகளில் அது இருந்தாலும் நமக்கு மனித மனங்களுக்கு அந்த குயில் பாடல் பல நேரங்களில் ஆறுதலாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாகவும் குயில்கள் இருந்திருக்கின்றன. தமிழ் பாடல்களில் கவிஞர்கள் குயில்களை மிகவும் வர்ணனையாக பாடியிருந்தாங்க. நம்ம பாடலில் மாங்குயிலே, நீலக்கருங்குயிலே, சோலை கருங்குயிலே, புன்னைவன பூங்குயிலே, காட்டுக்குயிலே, மணியே மணிக்குயிலே, ஓடை குயிலே, இப்படின்னு குயில்களை பல வகைப்படுத்தினாலும் இன்னும் குயில் பாடல்கள் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. மீண்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் வரும்போது கண்டிப்பாக அந்த குயில் பாடல்களையும் நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்கள் இதுவரை மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருந்தீங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: ஆடு
1: ஆடு
2: ஆடு பார்க்கலாம் ஆடு இடையழகை பார்க்கும் என்

பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு.

பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு.

0: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சந்தோஷம் சந்தோஷம் வா, யதார்த்தமாக ஆடிப்பாடவா. அண்ணே மணியே பொன்னே அடியே புடுத்து பபுத்து தொகுத்து தாண்டவா பாபா. புத்து மாறி போச்சு வா, புத்து மாறி போச்சு வா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். துவக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய யார் படப்பாடல். பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடல் கீசை VS நரசிம்மன்.

0: நேரிலை நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்களம். திருத்தணி CS வெங்கடேஷ் ப்ளூ அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். KS திருநாவுக்கரசு அவர்கள் தவில்.
2: முதலில் வந்தே நிசமகம். ஹம்சத்வனி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை திருத்தணி சி எஸ் வெங்கடேஷ் புலு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தபில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேர்களை நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் துவக்கமாக என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம் கேட்கலாம்.

வேதபுரநாயக தர்மபத்னி சத்யாயுதம் நிஜசுதாய குகாய தாத்ரி ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரத.

நேர்களை நேரம் காலை 5:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் இனி பாம்பே சாரதா அவர்கள் பாடியுள்ள கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்கலாம்.